நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 16 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 சித்திரை திங்கள் 23 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 6 தேதி புதன்கிழமை. சென்னை மத்தியில 720 கிலோஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெட்ஸ் அலைவரிசைகளில் இன்றைய காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் 5 மணி 50 நிமிடம் 50 நொடி.

0: முகத்தளவில் மலர்ச்சியுடன் இனியவற்றை பேசி நட்பு காட்டி நெஞ்சளவில் தீயவற்றையே நினைத்திருக்கும் வஞ்சகரை அஞ்சி விலக வேண்டும். குறள் எண் 824 அதிகாரம் கூடா நட்பு.
1: முகத்தின் இனிய நகாம் அகத்தின்னாவஞ்சரை அஞ்சப்படும்.
0: முகத்தளவில் மலர்ச்சியுடன் இனியவற்றை பேசி நட்பு காட்டி நெஞ்சளவில் தீயவற்றையே நினைத்திருக்கும் வஞ்சகரை அஞ்சி விலக வேண்டும். குறள் எண் 824 அதிகாரம் கூடா நட்பு.
2: குறளமுதம் கேட்டீர்கள். நேரம் 5:56. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் பல்வேறு அலைவரிசைகளில் இன்று ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் இரா பூபாலன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் தொடர்ந்து வானிலை, 7:00 முதல் 9:00 வரை புத்தம் புது காலை நாளும் அறிவோம். இந்திய ரூபாய் நோட்டில் காணப்படும் வரலாற்று சின்னங்கள் தகவல்கள் எழுதி வழங்கியவர் எஸ் உமா மகேஸ்வரி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் முகிலை ராஜபாண்டியன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு கண்ணாடி அணிவதன் முக்கியத்துவம் மற்றும் கண் குறைபாடுகளை சரி செய்வது குறித்து மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 6:00. 7:30 இன்று வர தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். திரைகானம் நகர்வலத்தில்

0: நூலக நண்பன் கே அன்பரசி அவர்கள் எழுதிய செய்தி கோவை. ஏழு 55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02 திரைகாணம், 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. தென்னை சாகுபடியில் அறிவியல் தொழில்நுட்பங்கள் என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி முதன்மையர் டாக்டர் கே வெங்கடேசன் அவர்கள். 8:45 வானொலிக்கு 90 முகமும் முகவரியுமாய் வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி. காலை 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் TVS மகாதேவன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மதுரை எம் விஜய கணேஷ் அவர்கள் வயலின், பாம்பே சி என் பாலாஜி அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சியை 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 புத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம், 12:10 சங்கீத சாரல் விக்னேஷ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு, பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், TS பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை தொடர்ந்து மெல்லிசை, 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி முத்ரா திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி வாங்க பேசலாம், நம்மோடு உறவாடும் மாடித்தோட்டம் குறித்து GST மற்றும் கஸ்டம்ஸ் கூடுதல் ஆணையர் ஷெரின் சோமிதரன் அவர்களுடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம், காயக்கற்ப மூலிகை என்று சொல்லும் வல்லாரியின் நன்மைகள். நிறைவாக உங்களுக்காக கருப்பு உளுந்து பால் மற்றும் கருப்பு புட்டு செய்முறை தகவல்கள் வழங்குபவர் பி செல்வலட்சுமி. 2:15 திரைகாணம், 2:40 விளையாட்டு அரங்கம், இறகு பந்து விளையாட்டு வீரர் மற்றும் பயிற்சியாளர் ஜி சிவச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம் இரண்டாம் பகுதி. 2:55 வானிலை, 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரைசி, 6:40 மனதில் நின்றவை இரவு, 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம், 340 பகுதி. 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் செல்வராஜ். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், தென்னை சாகுபடி தொழில்நுட்பங்கள், கலவை தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் கே நதியா தேவி அவர்களின் உரை முதல் பகுதி. தொடர்ந்து மெல்லிசை, நிறைவாக வேளாண் செய்திகள். 9:30 அரங்கிசை நிகழ்ச்சியில் சி சரோஜா, சி லலிதா ஆகியோரின் பாட்டு, மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், மாதிரிமங்கலம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம். 10:45 காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து 6:02 கேட்கலாம். தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். நாடு முழுவதும் உணவு தானியத்தை வழங்கி வரும் விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க மத்திய அரசு முழு அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக தில்லியில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கேவுடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆலோசனை மேற்கொண்டார். திமுக சார்பில் வெற்றி பெற்ற புதிய சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் நாளை சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்களித்து பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற செய்த மக்களுக்கு அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். மேற்கு வங்கம், அசாம், கேரள மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. தேர்தல் நடந்து முடிந்த 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் புதிய சட்டப்பேரவைகளை அமைக்குமாறு அந்தந்த மாநில ஆளுநர்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவிக்கை அனுப்பியுள்ளது. மேற்குவங்க தேர்தலில் தோல்வியடைந்துள்ள திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி முதலமைச்சர் பதவியிலிருந்து தாம் விலகப்போவதில்லை என்று கூறியுள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் பிஜேபி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் நேற்று சந்தித்து பேசினார். ராஜஸ்தான் மாநிலத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் RB சௌத்ரி நேற்று உயிரிழந்தார். IPL கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் சென்னை அணி 8 வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு.

0: to do. நேரம் 6:02 ஆகாஷ்வாணி நேயர்களை பண்பலை 101.4 MHz-இல் காலை 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7:00 முதல் 8:00 வரை வணக்கம் சென்னை. 7:30 சைபாலையில் நின்று வர தகவல் வழங்கியவத்தின் கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 12:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி முத்ரா திட்டம் குறித்த தகவல்கள். 1:00 திரைகாணம். 2:15 வானொலிக்கு 90 முகமும் முகவரியுமாய் வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி. 3:00 ஹலோ டாக்டர், சாலை விபத்துகளை தடுப்பது மற்றும் சிகிச்சை அளிப்பது குறித்து எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் நரேஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம். காலை 6:10 தேனிசை, 7:25 துறையிசை, 7:30 ஆட்சேவரி, 8:30 துறைகானம். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் டிவிஎஸ் மகாதேவன் அவர்களின் பாட்டு, மதுரை எம் விஜய கணேஷ் அவர்கள் வயலின், பாம்பே சி என் பாலாஜி அவர்கள் பிரதங்கம். 11:30 மல்லிப்பூ தண்ட தெலுங்கு நிகழ்ச்சியில் ஆரோஹனா, சிறுகதை வழங்குபவர் முல்லப்புடி ரமாதேவி அவர்கள். 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில் நந்தினி ஸ்ரீராம் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 2:30 லய விநியாசம், சாலவாக்கம் எஸ்பி ரகுராமன் அவர்களின் தவில் இசை மிஸ்ரச்சாப்பு தாளத்தில். 2:45 திரைகானம். 3:00 மதுரம் புதரம் ஈ சமயம் சித்திரகீதாலு. மாலை 5:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் அஸ்வத் நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், மடிப்பாக்கம் ஏ முரளி அவர்கள் கட்டம். 7:10 இளைய பாரதம், ரிமெம்பரிங் தாகூஸ் ரேடியன்ஸ், ஆரோஹி சௌத்ரி வழங்கும் உரை. லாஃப்டர் நேச்சர்ஸ் பெஸ்ட் மெடிசன், உரை வழங்குபவர் சக்கீனா தாகர். பீட் த கிளாக் ஓன் யோர் சக்சஸ், கேத்ரின் ஜாபி வழங்கும் உரை. 7:50-8:15 திரைகானம். 9:15 ஸ்பாட்லைட், 9:30 சர்ச்சாக்கா விஷயஹை, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரைகானம். இவையாவும் 100.1 FM கோல்டு அலைவரிசையில். 102.3 விவத் பாரதி தமிழில் காலை 7:00 முதல் வணக்கம் தமிழ்நாடு. மோதிலால் நேரு பிறந்த தினம் தகவல்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி, தி நியூஸ், ரெட் பை ஷகுன் சோப்ரா. Prime Minister Narendra Modi will hold talks with President of Vietnam Tho Lam in New Delhi today. Both leaders will hold wide-ranging discussions across the spectrum of bilateral relations as also on regional and global issues of mutual interest. The President of Vietnam arrived in New Delhi yesterday on a 3-day visit to India. He was received by Minister of State for Home Affairs Nityanand Rai at the airport. He is accompanied by a high-level delegation comprising several ministers and senior officials of the government of Vietnam. A strong business delegation is also accompanying the visiting dignitary. This is President Tho Lam's first state visit to India after being elected as the President of Vietnam in April this year. A report.
2: President of Vietnam Tho Lam will be accorded a ceremonial welcome at the forecourt of Rashtrapati Bhavan this morning. He will pay tributes to Mahatma Gandhi at the Rajghat. After the talks between Prime Minister Narendra Modi and the President of Vietnam, several MOUs will be signed and exchanged. President Draupadi Murmu will have a meeting with her Vietnamese counterpart at Rashtrapati Bhavan this evening. Lok Sabha Speaker Om Birla will call on the visiting dignitary. Mr. Tho Lam will also deliver the 56th Sapru House lecture today, organized by Indian Council of World Affairs. India and Vietnam share historical and civilizational ties which have steadily deepened over the years. President Tho Lam's visit coincides with the special occasion of the two countries marking the 10th anniversary of the elevation of relations to a comprehensive strategic partnership agreed during the visit of Prime Minister Modi to Vietnam in 2016. The engagement between the leaders is expected to provide fresh momentum to the robust bilateral relations and open new avenues for cooperation between India and Vietnam. Anupam Mishra, Akashwani News, Delhi.
1: The Election Commission EC has issued a

0: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரா பூபாலன் அவர்கள்.
2: தீயை அகத்தினடை மூட்டுவோம். தீயை அகத்தினடை மூட்டுவோம் என்பது வெறும் உடல் சார்ந்த அல்லது இயற்பியல் செயலை மட்டும் குறிப்பதல்ல. அது ஒரு உருவகம். உள்ளத்தின் ஆழத்தில் ஒளியை, ஆற்றலை, உந்துதலை, ஞானத்தை இவற்றையெல்லாம் மூட்டி வளர்ப்பதை சுட்டுகிறது. தீ என்பது அழிவின் சின்னமாக மட்டும் கருதப்படுவது உண்டு. ஆனால் அதே தீ இருளை போக்கும் ஒளி, குளிரை தணிக்கும் அரவணைப்பு, உணவை பதப்படுத்தும் சக்தி, உலோகங்களை வார்க்கும் வார்ப்பு, மனதின் சோம்பலை எரித்து உற்சாகத்தை ஊட்டும் ஊற்றுமாகவும் இருக்கிறது. தீயை அகத்தினடை மூட்டுவோம் என்கிற மகாகவி பாரதியாரின் அழைப்பு நமக்குள் ஒரு நெருப்பை பற்ற வைத்து அதை எந்நாளும் அணையாமல் காப்பதன் மூலம் நமக்கு நாமே ஒளியாவோம், நாம் பிறருக்கும் வெளிச்சத்தினை தருவோம் என்கிறது. தமிழ் பண்பாட்டில் தீயின் இடம் முதன்மையானது. ஆதி மனிதன் கண்டுபிடித்த பெரும் சக்தி தீ. அது காட்டுத்தீயாக இருக்கும் பொழுது அழிவை தரும். ஆனால் வீட்டுக்கு கொண்டு வரும்போது அது நமக்கு உயிர்காப்பு. இதே இருமைதான் உள்ளத்தின் தீயிலும் உண்டு. வெறி, கோபம், பொறாமை போன்றவை அகத்தீயின் எதிர்மறை வடிவங்கள். அறிவு, கருணை, படைப்பாற்றல், உறுதி, துணிவு என்பன அதன் நேர்மறை வடிவங்கள். தமிழ்ச்சங்க இலக்கியத்தில் அகம் என்பது உள்ளத்தையும் காதல் வாழ்க்கையையும் குறிக்கும். புறம் என்பது வீரத்தையும் கொடையையும் குறிக்கும். இங்கு அகத்தின் இடை என்பது மனதினுள்ளேயும் உள்ளத்தின் மறைவிடங்களிலும் தீயை மூட்டுதல், ஆழ்மனதின் அசைவுகளை விழிப்புணர்வின் ஒளியில் கொண்டு வருவது.

0: புறத்தீயான வெற்றி தீ, புகழ் தீ, போர் தீ இவற்றுக்கு அடித்தளமாக இருப்பது அகத்தின் தீயே. ஒரு மனிதன் தூக்கத்திலிருந்து விழிப்பது போல உள்ளத்தின் தீ மூழ்வதற்கு முதல் படி ஆழ்மன சலனங்களை அறிதல். ஆசிரியர், பெற்றோர், நூல்கள், இயற்கை இவை அகத்தீயை மூட்டும் தீப்பொறிகள். ஆனால் தீயை தக்க வைத்து வளர்ப்பது தன்னாலேயே செய்யப்பட வேண்டியது. எல்லா தீயும் நன்மை செய்வதில்லை. இரண்டாம் உலகப் போரின் பேரழிவை அகத்தி உருவாக்கியது. இன்றைய பயங்கரவாத தாக்குதல்களும் இணைய வன்கொடுமைகளும் வெறிகொண்ட உள்நெருப்பிலிருந்தே பிறக்கின்றன. எனவே அகத்தியை நாம் எப்போதும் நெறிப்படுத்திய தீயாக வைத்திருக்க வேண்டும். அது அன்பு, நியாயம், இரக்கம், படைப்பாற்றல் ஆகியவற்றின் திசையில் பாய வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம் உள் நெருப்பு நம்மை நேரான பாதையில் செலுத்துகின்றதா என சோதித்துக் கொள்ள வேண்டும். தமிழில் ஆன்மீகம் என்பது கோயில் கட்டிடங்களுக்குள் அடங்கிவிடுவதில்லை. அகத்தினில் தீ மூட்டி அகத்தின் அசுத்தங்களை எரித்து பொய்யான தன்னிலையை களைந்து உண்மை ஆன்மாவின் ஒளியில் வாழ்தல் என்பதே ஆன்மீகம். தீயை அகத்தினடை மூட்டுவோம் எனும் இத்தொடர் ஒரு காலத்தில் விடுதலை போராட்ட குரலாக இருந்தது. பின்னர் சமூக மாற்றத்தின் குரலாக ஒலித்தது. இன்றைய காலத்தில் அது தனி மனித மேம்பாடு, மனநலம், படைப்பாற்றல், மெய்யியல் வாழ்வு மற்றும் கூட்டு பண்பாடு ஆகியவற்றின் சின்னமாக உள்ளது. இன்று உலகில் நாம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சிக்கல் எரிபொருளின் பற்றாக்குறை அல்ல, மனித உள்ளத்தின் எரிபொருளின் பற்றாக்குறையே ஆகும். பணம், அங்கீகாரம் ஆகியவற்றால் நெருப்பு சிலகாலம் புகையும். ஆனால் உண்மையான அகத்தி அது குறிக்கோளுடையது, மதிப்பீடுகளுடையது, மற்றவர்களுக்கும் பயன்படுவது, கலை உணர்வுடையது. அது மட்டுமே நீடிக்கும். நாம் ஒவ்வொருவரும் நமக்குள் புதைந்து கிடக்கும் ஒரு சக்தி மையத்தை கொண்டுள்ளோம். நாம் மட்டுமே அந்த தீயை மூட்டுவதற்கு பொறுப்பாளர்கள். வேறொருவர் நமக்காக அதை மூட்ட முடியாது. ஏனெனில் அது அகத்தினிடை இருக்கிறது. ஓர் ஆசான் அதை காட்டித்தரலாம், ஒரு நூல் அறிவு கொடுக்கலாம், ஒரு நண்பன் துணை நிற்கலாம். ஆனால் பொறியை அழுத்தி நெருப்பை மூட்டும் அழுத்தம் நமது சிந்தனையிலேயே இருக்க வேண்டும். மனிதன் தன் முழு திறனை அடைய வேண்டுமெனில் வெளிச்சூழ்நிலைகள் சாதகமாக வேண்டும். அதைவிடவும் முக்கியம் அவனது அகத்தின் தீ. இன்றைய வேகமான, அழுத்தமான தொழில்நுட்ப சூழலில் அந்த தீயை பேணிக் காப்பதும் மூட்டுவதும் மிக முக்கியமான ஒரு பொறுப்பாகும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் ரா பூபாலன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 6:15. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ், மதுரை மத்தியலை 1,269 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் ஒலிபரப்பு.

வழிபாடு இசையால் இறைவனை வழிபடும் நேரம் இது. வழிபாடு நிகழ்ச்சியின் முதலில் மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம்.

0: மீண்டும் வழிபாடு நிகழ்ச்சி நாளை காலை 6:15. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:35. ஆகாஷ்வாணி. திருவள்ளுவர் ஆண்டு 2057 சித்திரை திங்கள் 16 நாள் புதன்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: அன்பார்ந்த விவசாயிகளே, நிலக்கடலையில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகளாக ஒரு ஏக்கருக்கு 200 முதல் 400 கிலோ வேப்பம்புண்ணாக்கு இடுதல் வேண்டும். பருத்தி, மக்காச்சோளம், வெங்காயம் போன்ற பயிர்களை பயிர் சுழற்சி செய்ய வேண்டும். கம்பு, சோளம், மக்காச்சோளம் மற்றும் துவரையை ஊடுபயிராக பயிர் செய்யலாம். ஒரு ஏக்கருக்கு 50 கிலோ தொழு உரத்துடன் 1 கிலோ ட்ரைகோடெர்மா விரிடி அல்லது 1 கிலோ பேசிலஸ் சப்டிலிஸ் கலந்து மண்ணில் இடுவதன் மூலம் மண் மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்தலாம். வேப்ப இலைச்சாறு 1 லிட்டர் தண்ணீருக்கு 50 கிராம் விகிதம் தயாரித்து தெளிப்பதன் மூலம் இலையை தாக்கும் நோய்களை கட்டுப்படுத்தலாம். விதைத்த 35 மற்றும் 70 நாள் மேங்கோசெப் 1 லிட்டருக்கு 2 கிராம் என்ற வீதமும், 60 நாள் கார்பன்டசிம் 1 லிட்டருக்கு 2 கிராம் என்ற வீதமும் தெளிப்பதன் மூலம் இந்த நோயை கட்டுப்படுத்தலாம்.
1: நெற்பயிரில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை பற்றி அறிந்து கொள்ளலாம். உள்ளங்க

0: கையை தண்ணீரில் நனைத்து பின் நாற்றங்காலில் 12 இடங்களில் பயிர்களின் மேல் கையை கொண்டு செல்ல வேண்டும். 12 முறைகளில் இலைப்பேனின் எண்ணிக்கை 60 கடந்துவிட்டால் தயாமித்தாட்சம் 25%, நனையும் குருணை ஹெக்டருக்கு 100 கிராம் தெளிக்க வேண்டும். தெருவிளக்கிற்கு அருகில் நாற்றங்கால் அமைக்கக்கூடாது. 1 ஏக்கருக்கு 6 லிட்டர் என்ற அளவில் மண்ணெண்ணெய் பயன்படுத்தி கூண்டு புழுவை கட்டுப்படுத்தலாம். இளம் பயிர்களின் குறுக்கே கயிறை போட்டு இழுத்தால் கூன்வண்டுகள் நீரில் விழுந்துவிடும். இலை மடக்கு புழு தாக்குதலை கட்டுப்படுத்த ட்ரைகோடெர்மா கைலோனிஸ் முட்டை ஒட்டுணிகளை பயிர் நடவு செய்து 37, 44 மற்றும் 51 நாட்களில் மொத்தம் 3 முறை 1 ஹெக்டருக்கு 1,00,000 முட்டை ஒட்டுணிகள் என்ற அளவில் விட வேண்டும். நடுவதற்கு முன் நாற்றுகளின் நுனியை கிள்ளி குருத்துப்பூச்சி முட்டை குவியல்களை அழிக்க வேண்டும்.
1: உயிர்ம வேளாண்மையில் மண்வளத்தை அதிகப்படுத்தலாம். இதற்கு பசுந்தால் உரமிட வேண்டும். பசுந்தால் உரப்பயிர்களான சணப்பு, தக்கைப்பூண்டு, சீமை அகத்தி, தட்டை பயிறு, பில்லிப்பயிறு போன்றவற்றை பயிரிட்டு குறிப்பிட்ட காலத்திற்கு, அதாவது பூ பூக்கும் பருவம் வரை வளரவிட்டு மண்ணில் மடக்கி உழவு செய்வது பசுந்தால் உரமிடுதல் ஆகும். பசுந்தால் உரப்பயிர்கள் பயிர் வகை பயிர்கள் குடும்பத்தை சார்ந்தவையாகும். இவை ரைசோபியம் பாக்டீரியாவின் உதவியுடன் காற்றில் உள்ள தலைச்சத்தை வேர்முடிச்சுகளில் சேமிக்கின்றன. அவற்றை மண்ணுக்குள் மடக்கி உழுவதால் 1 ஏக்கர் நிலப்பரப்பில் 16 முதல் 32 கிலோ தலைச்சத்து கிடைக்கிறது. தலைச்சத்து மட்டுமல்லாமல் நுண்ணூட்டச்சத்துக்கள் மற்றும் அங்கக கரிமச்சத்தையும் மண்ணுக்கு அளிக்கிறது. பசுந்தால் உரப்பயிர்களை பயன்படுத்த முடியாத சூழலில் பசுந்தலை உரப்பயிர்களான புங்கம், வேம்பு ஆகியவற்றின் இலைகளை சேகரித்து மண்ணிலிட்டு மடக்கி உழவு செய்வதன் மூலம் மண் வளத்தை அதிகரிக்க செய்யலாம்.
2: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
3: தென்னங்கன்று நடவு முறை எப்படி பார்த்தோம் அப்படின்னா, தாய்க்கண்ணு வந்து நம்ம தேர்வு பண்ணும்போது சரியான தாய்க்கண்ணா தேர்வு பண்ணுங்க. அதாவது தரமான ரகம்ல இருந்து நம்ம எடுக்கணுங்க. இந்த தரமான ரகம் அப்படின்னு பார்க்கும்போது நிரந்தரமா காய்க்கக்கூடிய தன்மையுடைய மரம் தாங்க நம்ம வந்து தரமான ரகம்னு சொல்றோம்.
2: தென்னை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கலவை தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் கே நதியா தேவி அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: உளுந்து பயிரில் மஞ்சள் தேமல் நோயின் முதல் அறிகுறியாக இளம் இலைகளின் ஆங்காங்கே மஞ்சள் நிற புள்ளிகள் காணப்படும். பின்னர் இலை முழுவதும் திட்டுத்திட்டாக ஒழுங்கற்ற மஞ்சளும் பச்சையும் கலந்து பகுதிகள் தோன்றும். சில சமயம் நோயுற்ற இலைகள் சிறுத்தும் சுருங்கியும் காணப்படும். நாளடைவில் மஞ்சள் நிற பகுதி அதிகமாகிக் கொண்டே வந்து சில துளிர் இலைகள் முழுவதும் மஞ்சளாகிவிடும். நோயுற்ற செடிகள் காய்ப்பிற்கு தாமதமாகி வருவதுடன் குறைந்த எண்ணிக்கையில் காய்க்கும். சில சமயங்களில் காய்களும் விதைகளும் மஞ்சளாக மாறிவிடும். செடிகளின் இளம் பருவத்தில் நோய் தோன்றினால் முழு மகசூல் இழப்பு ஏற்படும். இந்நோய் சாறு உறிஞ்சும் பூச்சிகளான அசுவினி மற்றும் வெள்ளை ஈக்களால் பரவுகின்றது. தாக்கப்பட்ட செடிகளை முதலில் பிடுங்கி அழிக்க வேண்டும். வேப்பெண்ணெய் கரைசல் 3 மில்லி வீதம் தெளித்தல் அல்லது தயாமித்தாட்சம் 2.5 மில்லி வீதம் கலந்து தெளித்து இந்நோயினை பரவாமல் கட்டுப்படுத்தலாம்.
1: வானொலிக்கு 90.
0: மேனாள் பண்ணை வானொலி அலுவலர் டி ஞான சூரிய பகவான் அவர்கள்,
4: வானொலி மாதிரி ஒரு செய்தியை வந்து சொல்லக்கூடிய வடிவம் வந்து ஒரு, அதாவது ஒரு மீடியா, வேற எந்த மீடியாவும் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு தொலைக்காட்சினா உட்காந்து பார்க்கணும், அதுக்காக அதை தயார் பண்ணாலும் வானொலி அப்படி கிடையாது. ஒரு வேலையை செய்திட்டே அதை கேட்டுக்கிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு தன்மை வந்து வானொலியில் இருந்தது. குறிப்பாக வந்து அந்த 1960களில் தொடங்கிய அந்த பசுமை புரட்சி பெரிய அளவில் வந்து வளருவதற்கு காரணமாக இருந்தது வானொலி. இதை நம்ம யாரும் மறக்கவே முடியாது. அதனால தான் அந்த காலத்தில் வந்து ஒரு நெல்லுக்கு பேர் 6 x 27 நெல் இருந்தது. அந்த நெல் வந்து வானொலியினால் புகழ் பெற்றது. ரேடியோ, அதுக்கு வந்து ரேடியோ நெல்னு பேர் வந்தது. ரேடியோ நெல் கொடுங்க அப்படின்ற மாதிரி போய் கேட்பாங்க.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, அசோலாவை நெற்பயிரோடு வளர்க்கும் முறை பற்றி அறிந்து கொள்ளலாம். நெல் நட்ட 1 வாரத்தில் 1 ஏக்கர் நிலத்தில் 400 கிலோ முதல் 500 கிலோ வரை அசோலாவை விட வேண்டும்.

0: நெற்பயிரோடு சேர்ந்து நன்கு வளர்ச்சியடைந்து 15 முதல் 25 தினங்களில் 4000 முதல் 5000 கிலோ வரை மகசூல் கொடுக்கின்றது. நெற்பயிருக்கு முதல் களை எடுக்கும்போது தண்ணீரை வடிகட்டி களை எடுக்கும் ஆட்களை கொண்டு அசோலாவை வயல்களில் மிதித்துவிட வேண்டும். இதனால் அசோலா மக்கி நல்ல தலையுரமாகிறது. இவ்வாறு ஆட்கள் மிதித்து விடுகின்ற போது சில அசோலா தண்ணீரில் மிதந்து மறுபடியும் நன்கு வளர்ச்சியடைந்து வயல் முழுவதும் பரவி காணப்படும். இவ்வாறு வளர்ந்த அசோலாவை 2வது களை எடுக்கும்போது மண்ணில் மிதித்து மக்க வைக்க வேண்டும். நெற்பயிரோடு அசோலாவும் வளர்ந்து தலையுரமாக பயன்படுகின்றது.
1: கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். கால்நடைகளுக்கு உண்ணி மற்றும் பேன் பிடிக்காமல் இருக்க மருந்து குளியல் கொடுக்க வேண்டும். நன்றாக காய வைத்த பின் கொட்டகையில் கட்ட வேண்டும். கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவனத்தை வருகின்ற கோடை காலத்தில் பயன்படுத்த ஏதுவாக ஊறுகாய் புல்லாக மாற்றி சேமித்து வைக்க வேண்டும். கறவை மாடுகளில் பால் உற்பத்தியை பெருக்க தீவனத்தில் தாது உப்பு கலவை கலந்து கொடுக்க வேண்டும். மேய்ச்சலுக்கு விடப்படும் ஆடுகளில் தாடை வீக்கம் மற்றும் வெளிரிய கண் இருப்பின் தவறாமல் ஒட்டுண்ணியல் மருந்து அளிக்க வேண்டும். இனப்பெருக்கத்திற்கு தயார் நிலையில் இருக்கும் பெட்டை ஆடுகளுக்கு தரமான குட்டிகளை ஈனும் பொருட்டு இனப்பெருக்கத்திற்கு முன் புரதச்சத்தும் மாவுச்சத்தும் தாது உப்பு மற்றும் வைட்டமின்கள் நிறைந்த கலவையை கொடுக்க வேண்டும். முயல்களில் ஏற்படும் சொறி நோயை தடுக்க பாதிப்பிற்குள்ளான முயல்களின் கூண்டுகளில் தீ உமிழ் துப்பாக்கியால் சுத்தம் செய்த பிறகு முயல்களை விட வேண்டும். பன்றி கொட்டகைகளில் மீத்தேன் மற்றும் அமோனியாவின் பெருக்கத்தை தடுக்க நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். கோழிகளுக்கு அளிக்கப்படும் நீர் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும். மேலும் ஏதேனும் நச்சுக்கள் உள்ளதா என்பதை தரக்கட்டுப்பாடு ஆய்வுக்கு உட்படுத்திய பின் அனுமதிக்க வேண்டும். கால்நடை கொட்டகைகளை சுற்றி மரங்களை நட வேண்டும். இது வெயில் காலங்களில் வெப்ப அயர்ச்சியை தடுப்பதோடு நல்ல காற்றோட்ட வசதியை மேம்படுத்தும்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.
3: நேயர்களே, இன்று சித்திரை திங்கள் 23ஆம் நாள் புதன்கிழமை.

இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் தென்னை சாகுபடி தொழில்நுட்பங்கள் கலவை தோட்டக்கலைக் கல்லூரி உதவி பேராசிரியர் கே நதியா அவர்களின் உரை முதல் பகுதி. இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில்

0: ஆகாஷ்வாணி தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லம் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். தமிழகத்தில் புதிய அரசை அமைப்பதற்கான முயற்சிகளில் தமிழக வெற்றிக் கழகம் ஈடுபட்டுள்ளது. அஇஅதிமுக சார்பில் வெற்றி பெற்ற சட்டசபை உறுப்பினர்களின் கூட்டம் இன்றும், திமுக உறுப்பினர்களின் கூட்டம் நாளையும் சென்னையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, நெல்லை உட்பட 19 மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். 3 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லம் புதுதில்லியில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். முன்னதாக தில்லி வந்த வியட்நாம் அதிபரை உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் வரவேற்றார். வியட்நாம் அதிபருடன் அந்நாட்டு மூத்த அமைச்சர்கள் மற்றும் வர்த்தக பிரதிநிதிகளும் இந்தியா வந்துள்ளனர். வியட்நாம் அதிபருக்கு இன்று காலை பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்திக்கும் அவர் பாதுகாப்பு ஒத்துழைப்பு

0: உழைப்பு, கடல்சார் பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் மற்றும் இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் நிலவும் சூழ்நிலை குறித்து விரிவான ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார நல்லுறவுகளை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் முக்கிய முடிவெடுப்பார்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்றும் அவர் கூறினார். இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவையும் வியட்நாம் அதிபர் சந்தித்து பேசவுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. நடந்து முடிந்த தேர்தலில் அக்கட்சி 108 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இதையடுத்து அக்கட்சியின் புதிய சட்டசபை உறுப்பினர்களின் கூட்டம் பனையூரில் உள்ள தாவேகா தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் தமிழக வெற்றிக் கழக சட்டசபை கட்சித் தலைவராக திரு விஜய் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். அவர் புதிய சட்டசபை உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களுடன் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர அர்லேக்கரை இன்று சந்திப்பார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. மொத்தமுள்ள 234 சட்டசபை உறுப்பினர்களில் தாவேகா 108 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளதால் பிற கட்சிகளின் ஆதரவை பெறுவதற்கான பணிகளில் அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் ஈடுபட்டுள்ளார். நேற்று சென்னையில் தமது கட்சியின் முக்கிய நிர்வாகிகளான திரு செங்கோட்டையன், திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோருடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். இதனிடையே தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக தில்லியில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கேவுடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால், காங்கிரஸ் தலைமையுடன் ஆதரவு கோரி திரு விஜய் பேசியிருப்பதாக தெரிவித்தார். மக்களின் தீர்ப்புக்கு மதிப்பளித்து திரு விஜய்க்கு ஆதரவு அளிப்பது குறித்து மாநில காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்க அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக திரு வேணுகோபால் கூறினார். காங்கிரஸ் கட்சி 5 சட்டசபை தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. மேலும் சில கட்சிகளின் ஆதரவையும் திரு விஜய் கோரியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. இதேபோல் திமுக சார்பில் வெற்றி பெற்ற புதிய சட்டசபை உறுப்பினர்களின் கூட்டம் நாளை சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக தாம் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்த கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களிலும் திரு மு க ஸ்டாலின் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். பாமக சார்பில் வெற்றி பெற்ற சட்டசபை உறுப்பினர்களின் கூட்டமும் அக்கட்சித் தலைவர் திரு அன்புமணி தலைமையில் இன்று நடைபெறவுள்ளது. இதற்கிடையே மேற்கு வங்கம், அசாம், கேரள மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. இந்நிலையில் தேர்தல் நடந்து முடிந்த 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் புதிய சட்டப்பேரவைகளை அமைக்குமாறு அந்தந்த மாநில ஆளுநர்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவிக்கை அனுப்பியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்களித்து பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற செய்த மக்களுக்கு அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாற்றத்திற்கான முதன்மை சக்தியாக தாவேகா உருவாகியிருப்பதை இந்த வெற்றி நிரூபித்துள்ளதாகவும் வெற்றிக்காக உழைத்த கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவருக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்புத்தூர் தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் திரு பெரியகருப்பன் தோல்வியடைந்ததை எதிர்த்து வழக்கு தொடர இருப்பதாக அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் ஆலோசனை வழங்கியிருப்பதாக கூறினார். சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் தேர்வு குறித்து கட்சித் தலைமை முடிவெடுக்கும் என்றும் திரு உதயநிதி குறிப்பிட்டார். கோடை விடுமுறையை முன்னிட்டு நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலாப் பயணிகளின் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளையொட்டி கடந்த 2 நாட்களாக மக்கள் வருகை குறைந்திருந்த நிலையில் நேற்று மீண்டும் அதிக அளவில் வரத் தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் சுற்றுலாப் பயணிகள் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முன்னிட்டு கடந்த 2 நாட்களாக சுற்றுலாப் பயணிகள் வருகை குறைவாக இருந்த நிலையில் நேற்று அதிகரித்து காணப்பட்டது. பள்ளி விடுமுறை துவங்கியுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் உதகையை நோக்கி படையெடுக்க தொடங்கியுள்ளனர். உதகை அரசு தாவரில் பூங்கா, ரோஜா பூங்கா, தொட்டப்பட்டா, படகு இல்லம் உள்ளிட்ட இடங்களில் அதிகளவில் சுற்றுலாப் பயணிகள் குவிந்தனர். உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெயிலின் தாக்கம் சற்று குறைந்துள்ள நிலையில் இங்கு நிலவும் மிதமான காலநிலையை சுற்றுலாப் பயணிகள் அனுபவித்து செல்கின்றனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: இதனிடையே தென்காசி மாவட்டம் குற்றாலம் 5 அருவியில் 1 அருவியில் குறைவான தண்ணீர் வர தொடங்கியிருப்பதால் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வர தொடங்கியிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் மட்டுமல்லாது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில மாதங்களாகவே சுட்டரிக்கும் வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் இங்குள்ள குற்றால மீன் அருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் நீரின்றி வறண்டு காணப்படும்

0: ஏற்பட்ட நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக ஐந்தருவியில் மற்றும் தண்ணீர் வரத்து வர துவங்கி வருவதால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் சுட்டரிக்கும் கோடை வெயிலிலும் அருவியில் குடும்பம் குடும்பமாக வந்து குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். இதனால் கூட்டம் களைகட்டி காணப்படுகிறது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: தமிழகத்தில் நீலகிரி, கோவை உட்பட 16 மாவட்டங்களில் இன்று முதல் வரும் 10 தேதி வரை பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு மத்திய பிரதேசம் முதல் மன்னார் வளைகுடா வரை வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இருவரிச் செய்திகள். மேற்குவங்க மாநிலத்தில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பிஜேபி பெற்றிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லம்முடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் புதுதில்லியில் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். தேர்தலுக்கு பிந்தைய வன்முறை சம்பவங்களுக்கு ஒருபோதும் இடமளிக்கக்கூடாது என்று மேற்குவங்க நிர்வாகத்திற்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் ஆர் பி சௌத்ரி நேற்று உயிரிழந்தார். ஒகேனகல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி நீர்வரத்து வினாடிக்கு 1200 கனஅடியாக குறைந்துள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவராக அண்ணல் அம்பேத்கர் ஆற்றிய பங்கு குறித்து பள்ளி பாடத்திட்டத்தில் இடம்பெற நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பொது பயன்பாடுகளுக்காக ஒதுக்க வேண்டிய ராமநத்தம் நிலங்களை வரைமுறைப்படுத்த அரசுக்கு அதிகாரம் உள்ளது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. தில்லியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 155 ரன் எடுத்தது. 156 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சென்னை அணியின் தொடக்க ஆட்டக்காரர் சஞ்சு சாம்சன் 52 பந்துகளில் 87 ரன் எடுத்து ஆட்டம் இழக்காமல் இருந்தார். கார்த்திக் சர்மா 41 ரன் எடுத்தார். 17.3 ஓவரில் சென்னை அணி 2 விக்கெட்டை மட்டுமே இழந்து 159 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் 7:30 இப்போட்டி தொடங்குகிறது. உலக பேட்மிண்டன் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் உன்னதி ஹுட்டா 19 இடத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாய்னா நேவால், பி வி சிந்து ஆகியோருக்கு பிறகு இந்த மைல்கல்லை எட்டிய 3வது இந்தியர் என்ற பெருமையை இவர் பெற்றுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் பஞ்சாப் அணி இன்று சென்னை அணியை எதிர்கொள்கிறது. புதுதில்லியில் நடைபெறும் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லம் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த உள்ளார். தமிழகத்தில் புதிய அரசை அமைப்பதற்கான முயற்சிகளில் தமிழக வெற்றிக் கழகம் ஈடுபட்டுள்ளது. அஇஅதிமுக சார்பில் வெற்றி பெற்ற சட்டசபை உறுப்பினர்களின் கூட்டம் இன்றும், திமுக உறுப்பினர்களின் கூட்டம் நாளையும் சென்னையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, நெல்லை உட்பட 19 மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55.

0: சூழல் அறிவோம்.
1: அசுத்தமான ஆறுகள் முதல் வெள்ள அச்சுறுத்தல் வரை பிரிட்டனில் வேல்ஸில் பல முனைகளில் பெருகி வரும் சுற்றுச்சூழல் நெருக்கடிகளை எதிர்கொள்ள நிர்பந்தம் ஏற்பட தொடங்கிவிட்டது என சூழல் ஆர்வலர்கள் எச்சரித்து வருகின்றனர். மாசுபாடு குறித்த நடவடிக்கைக்கான பொதுமக்களின் விருப்பத்திற்கும் நிர்வாக ரீதியாக எடுக்கப்படும் முன்னெடுப்புகளுக்கும் இடையே ஒரு கடுமையான இடைவெளி உருவாகி வருவதாக கூறினர். இனி பசுமை பிரச்சினைகள் குறித்து தீவிரமாக விவாதிக்க வேண்டும் என்றும் கிளைடாக்கில் உள்ள டாவ் நதியில் நீரின் தரத்தை சோதித்ததில் சில தரவுகளை கண்டறிந்து உள்ளதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் குழு தெரிவித்துள்ளனர். அருகில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு பணிகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள் குறித்து மக்களுக்கு புரிதல் ஏற்படுத்த வேண்டும் எனவும், ஆறுகள் மற்றும் கடற்கரையோரங்களில் கழிவுநீர் மாசுபாடு மிகவும் பரவலாக

0: உள்ளது என்றும் அவர்களது ஆய்வறிக்கையில் கூறியுள்ளனர். இதனால் விரைவில் கடற்கரைகள் தடை செய்யப்பட்ட பகுதிகளாக மாறக்கூடும் என அவர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். இதுதான் கடுமையான காலநிலை சீர்குலைவின் தொடக்கம் என அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உள்ளூர் வெள்ள நிகழ்வுகள் மற்றும் காட்டுத்தீ அதிகரித்து வருவதையும் சுட்டிக்காட்டியுள்ளனர். அதிகரித்து வரும் சில மாசுக்கள், காற்றின் தரம், அதிகமான ஆற்றல் பயன்பாடு போன்றவை குறித்து உடனடியாக பெரிய அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என கூறும் ஆராய்ச்சியாளர்கள், இது அரசாங்கத்தின் பிரச்சினை என்ற எண்ணத்தில் இருக்கும் மக்களிடம் தங்கள் அன்றாட பிரச்சினை என்றும் தங்கள் சந்ததிகளின் எதிர்காலம் சார்ந்த பிரச்சினை என்றும் புரிய வைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர். தகவல்கள் எழுதியவர் ஹெச் பத்மப்ரியா.
1: இடம்பெற்றது சூழல் அறிவு.

0: தமிழ்நாடு கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை ஏதும் இல்லை. இனி வானிலை அறிக்கை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிக அளவு 37.4°C, குறைந்த அளவு 28.6°C. பதிவான ஈரப்பதம் 85%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிக அளவு 35.9°C, குறைந்த அளவு 28.5°C, பதிவான ஈரப்பதம் 88%. சென்னை கமதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 37 முதல் 38°C ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 27 முதல் 28°C ஆகவும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: கீதா காமாடில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓஹோ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, ஓஹோ கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டியில மட்டும் போடுங்க.
2: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.
3: நமக்காக சில நிமிடங்கள். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியத்தின் அடித்தளம் நல்ல உணவு மற்றும் ஊட்டச்சத்து. சிறு வயதிலிருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான காலை உணவை கற்றுக் கொடுங்கள். தட்டில் வைக்கிற உணவுகளை காலி செய்கிறார்களா என்பதையும் கவனியுங்கள். ஊட்டச்சத்துக்கள் என்பது மனம், உடல் மற்றும் சமூக ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது. உணவுடன் ஆரோக்கியமான உறவையும் பலப்படுத்துவோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் உங்கள் கையில். ஊட்டச்சத்தினை அளிக்க விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம்.
0: நேரம் 7:00. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 720 KHz, மதுரை மத்தியலை 1269 KHz, கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz ஆகிய அலைவரிசைகளில் ஒலிபரப்பு.

புத்தம் புது காலை. காலத்தின் மதிப்பு நமக்கு தெரிந்தால் வாழ்வின் மதிப்பு தெரிந்துவிடும். காலத்தின் மதிப்பு நமக்கு தெரிந்தால் வாழ்வின் மதிப்பு தெரிந்துவிடும் என்ற இனிய சிந்தனையோடு இன்றைய புத்தம் புது காலை புலரும் வேளையில் உங்களுடன் சித்ரா பாலாஜி.

0: நாளும் அறிவோம். இந்திய ரூபாய் நோட்டில் காணப்படும் பாரம்பரிய சின்னங்கள். தகவல்கள் வழங்குகிறார் எஸ் உமா மகேஸ்வரி அவர்கள்.
1: நாம் தினமும் பயன்படுத்தும் ஒரு பொருள் ரூபாய் நோட்டு. தேநீர் வாங்கும்போது, பேருந்து டிக்கெட் வாங்கும்போது, கடையில் பொருட்கள் வாங்கும்போது, எல்லா நேரத்திலும் அது நம் கையில் இருக்கிறது. ஆனால் ஒரு சின்ன கேள்வி, அந்த ரூபாய் நோட்டில் என்ன என்ன இருக்கிறது என்று நாம் கவனித்து பார்த்திருக்கிறோமா? உண்மையில் ஒரு ரூபாய் நோட்டு என்பது வெறும் காகிதம் அல்ல. அது இந்தியாவின் வரலாறு, கலாச்சாரம் மற்றும் பாதுகாப்பு, அறிவியல் எல்லாம் சேர்ந்து இருக்கும் ஒரு சிறிய உலகம். முதலில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம், இந்தியாவில் ஒரு ரூபாய் நோட்டு மட்டும் ரிசர்வ் வங்கி அச்சிடுவது இல்லை, அதை நிதி அமைச்சகம் வெளியிடுகிறது. அதனால்தான் அந்த நோட்டில் RBI கவர்னர் கையொப்பம் இருக்காது, அதற்கு பதிலாக ஃபினான்ஸ் செக்ரட்டரி கையொப்பம் இருக்கும். அடுத்து நீங்கள் 200 அல்லது 500 நோட்டை பார்த்தால் ஒரு சின்ன ஸ்விட்ச் பாரத் லோகோ இருக்கும். இது நம்ம நாட்டில் சுத்தமான இந்தியா இயக்கத்தை நினைவூட்டுகிறது. மேலும் ஒவ்வொரு நோட்டிலும் இந்தியாவின் முக்கிய இடங்களின் படம் போடப்பட்டிருக்கும். உதாரணமாக 20 ரூபாய் நோட்டில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைந்துள்ள யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமான எல்லோரோ குகைகள் நினைவு சின்னமாக இடம்பெற்றுள்ளன. புதிய 50 ரூபாய் நோட்டில் கர்நாடக மாநிலத்தில் அமைந்துள்ள யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமான ஹம்பியில் உள்ள கல் தேர் சின்னம் இடம்பெற்றுள்ளது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க தேர் விஜயநகர பேரரசின் கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு அடையாளமாக விளங்குகிறது. 100 ரூபாய் நோட்டில் குஜராத் மாநிலம் பாட்டனில் அமைந்துள்ள யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமான ராணி கி வாவ் படிக்கிணறு இடம்பெற்றுள்ளது. இந்த படிக்கிணறு 11ஆம் நூற்றாண்டில் சோளாங்கி வம்ச மன்னர் முதலாம் பீம் தேவரின் மனைவி ராணி உதயமதியால் கட்டப்பட்டது. இந்தியாவின் புதிய 200 ரூபாய் நோட்டின் பின்புறத்தில் மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள புகழ்பெற்ற பாரம்பரிய சின்னமான பௌத்த நினைவு சின்னமான சாஞ்சி ஸ்தூபி இடம்பெற்றுள்ளது. இது இந்தியாவின் பண்டைய கட்டிடக்கலை மற்றும் பௌத்த கலாச்சாரத்தை பறைசாற்றும். இது கிமு 3ஆம் நூற்றாண்டில் பேரரசர் அசோகரால் கட்டப்பட்டது. 500 ரூபாய் நோட்டின் பின்புறத்தில் இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியத்தை பறைசாற்றும் வரலாற்று சிறப்புமிக்க சின்னமான டெல்லி செங்கோட்டை இடம்பெற்றுள்ளது. இந்த செங்கோட்டையை முகலாய பேரரசர் ஷாஜஹான் கட்டினார். அதாவது ஒரு ரூபாய் நோட்டு நம்மிடம் வந்து சேரும்போது அது இந்தியாவின் ஒரு பாரம்பரிய இடத்தையும் நினைவுபடுத்துகிறது. இன்னும் ஒரு முக்கிய விஷயம், பாதுகாப்பு அம்சங்கள். நோட்டை போலியாக தயாரிக்க முடியாதபடி அதில் பல பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் உள்ளன. உதாரணமாக வாட்டர்மார்க், வெளிச்சத்தில் பார்த்தால் காந்தி படம் தெரியும். செக்யூரிட்டி த்ரெட், நடுவில் ஓடும் மெல்லிய கம்பி. மைக்ரோ லெட்டர், மிகச்சிறிய எழுத்துக்கள். கலர் சேஞ்சிங் இங்க், சில எண்கள் நிறம் மாறும். இவை எல்லாம் சேர்ந்து அந்த நோட்டு உண்மையானதா என்பதை கண்டுபிடிக்க உதவுகிறது. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம், ஒவ்வொரு ரூபாய் நோட்டிலும் ஒரு எண் வரிசை இருக்கும். அந்த எண் அந்த நோட்டின் பிறப்பு சான்றிதழ் போல. அதனால் உலகத்தில் 2 நோட்டுகளுக்கும் ஒரே எண் இருக்காது. மேலும் பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்காக ரூபாய் நோட்டில் உயர்ந்த குறிகள் இருக்கும். அதை தொட்டாலே எந்த மதிப்பு நோட்டு என்று தெரியும். இப்படி பார்த்தால் ஒரு ரூபாய் நோட்டு நம்மிடம் இருப்பது வெறும் பணம் மட்டுமல்ல, அது இந்தியாவின் அறிவியல், வரலாறு, கலாச்சாரம் மற்றும் பாதுகாப்பு தொழில்நுட்பம் எல்லாம் சேர்ந்த ஒரு சிறிய புத்தகம் போல. அடுத்த முறை உங்கள் கையில் ஒரு ரூபாய் நோட்டு வந்தால் அதை 1 நிமிடம் கவனமாக பாருங்கள். அதில் இருக்கும் கதைகளை கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்கள். ஏனெனில் உண்மை என்னவென்றால், நாம் தினமும் பயன்படுத்தும் பணத்திலேயே இந்தியாவின் பல ரகசியங்கள் மறைந்து கிடக்கின்றன. நன்றி, வணக்கம்.
0: நாளும் அறிவோம். இந்திய ரூபாய் நோட்டில் காணப்படும் பாரம்பரிய சின்னங்கள். தகவல்கள் வழங்கினார் எஸ் உமா மகேஸ்வரி அவர்கள்.
2: நோட்டில் மட்டுமல்ல, நம் நெஞ்சிலும் நாட்டின் பெருமை நிறைந்து நிற்கும். பாரம்பரியத்தின் பாடல் ஒலிக்கும். இதோ

0: உலித்த பாடலை பாடியவர்கள் சித்ரா அனுராதா ஸ்ரீராம். பாடல் இடம்பெற்ற படம் செங்கோட்டை. புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் இனி
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் முகிலை ராஜபாண்டியன் அவர்கள்.
2: மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் நட்புடன் வாழ்ந்திட வேண்டும். எவரிடமும் எதையும் எதிர்பார்க்காத மனநிலை இருந்தால் கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு ஏற்படாது. நேருக்கு நேர் நின்று போரிட்ட நாடுகள் மீண்டும் நட்பு நாடுகளாக மாறிவிடும். அதைப்போலவே மனிதரிடையே ஏதேனும் கருத்து மோதல் ஏற்பட்டால் அந்த கருத்து மோதல் கூட மறைந்து போய் மீண்டும் நண்பர்கள் ஆகிவிடுவது உண்டு. யாரையும் உடலாலோ உள்ளத்தாலோ காயப்படுத்தாத மனநிலை என்பது உயர்ந்த மனநிலையாகும். அப்படிப்பட்ட உயர்ந்த மனநிலை கொண்டவர்களுடன் எல்லோரும் நட்புறவாக பழகுவார்கள். தீயினால் சுட்ட புண் கூட ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்டவடு ஆறவே ஆறாது என்று திருவள்ளுவர் தெரிவித்துள்ளார். நாம் சொல்லும் கொடும் சொல்லானது மனிதர்களை பெரிய அளவில் காயப்படுத்திவிடும். தீக்காயம் ஆயினாலும் இந்த சொற்காயம் ஆறாமல் அப்படியே வடுவாக நிலைத்துவிடும். எனவேதான் நெஞ்சம் புண்ணாகும் வகையிலான சொற்களை பேசக்கூடாது. நம் வாழ்நாளில் நாம் சந்திக்கும் எந்த மனிதரையும் நாம் மீண்டும் மீண்டும் சந்தித்தே ஆக வேண்டும். ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவரை மீண்டும்

0: சந்திக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுவிடும். எனவேதான் யாருடைய மனமும் புண்படும் வகையில் நாம் பேசக்கூடாது. ஒருவர் இல்லாத வேளையில் அவரை பற்றி நாம் இழிவாக பேசுவதுதான் புறம் சொல்லுதல் ஆகும். இப்படி புறம் பேசும் செயல் என்பது மிகவும் இழிவான செயல். ஒருவரை பற்றி நாம் இழிவாக பேசுவதால் நமக்கு ஏதாவது பலன் கிடைக்குமா என்றால் நிச்சயம் அப்படி எதுவும் கிடைக்காது. என்றாலும் நாம் மற்றவர்களை பற்றி புறம் பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். புறம் பேசுவது என்பது நம் மனநிலையில் ஏற்பட்ட ஒரு கோணல் நிலையாகும். எதையும் வெளிப்படையாக எடுத்துரைப்பது நேர்மை நிலை. கோணல் மனநிலையை நாம் வளர்த்து கொள்ளக்கூடாது. நேரில் ஒருவருடைய குறையை எடுத்து சொன்னால் பகைமை ஏற்பட்டுவிடும் என்றுதான் நேரில் சொல்லாமல் விடுகிறோம். அப்படி நேரில் சொல்லாமல் புறம் பேசினாலும் யாரை பற்றி புறம் பேசினோமோ அவருக்கு தெரியாமல் போகாது. அப்போதும் பகைமைதான் ஏற்படும். ஒருவரிடம் நமக்கு பிடிக்காத குணம் இருப்பதை நாம் கண்டால் அவரிடம் உள்ள பழக்கத்தை குறைத்து கொள்ளலாம். அப்படி இல்லாமல் புறம் சொல்வது என்பது மிகவும் தவறான நடவடிக்கை. ஒருவரை பற்றிய மாறுபட்ட கருத்தை தெரிவிப்பது என்றாலும் மென்மையான முறையில் எடுத்து சொல்ல வேண்டும். இதை சொன்னால் அந்த மனிதரது மனம் என்ன பாடுபடும் என்பதை நாம் எண்ணி பார்த்து பேச வேண்டும். இரண்டு நண்பர்கள் நீண்டகாலம் நட்புடன் இருக்க வேண்டும் என்றால் ஒருவர் செய்யும் தவறை நாம் பெரிதுபடுத்தக்கூடாது. ஏதோ சூழ்நிலையில் தவறாக நடந்து கொண்டார் என்று விட்டு கொடுக்கும் பெருந்தன்மை வேண்டும். இரண்டு பேர் நண்பர்களாக இருக்க வேண்டுமென்றால் அந்த இருவரில் ஒருவராவது பொறுமை உடையவராக இருந்திட வேண்டும். அப்போதுதான் நண்பர்களாக தொடர முடியும். இதைத்தான் முன்றுரை அரையனார் ஒருவர் பொறை இருவர் நட்பு என்று பழமொழி 400 என்னும் நூலில் பாடியுள்ளார். நம்மிடம் அளவுக்கு மிஞ்சிய பொறுமை இல்லை என்றாலும் நண்பன் கோபம் கொள்ளக்கூடிய அளவிற்கு கடும் சொல் சொல்லாத மனநிலையாவது இருக்க வேண்டும். எல்லோரும் என்னை திருப்திப்படுத்தும் வகையில் நடந்து கொள்ள வேண்டும். நான் அவர்களை பற்றி கவலைப்படாமல் கடுமையாக பேசுவேன் என்னும் மனநிலை உறவு நிலைக்கும் நட்பு நிலைக்கும் எதிரானது. இந்த எதிர்நிலையை எப்போதும் வளர்த்து கொள்ளக்கூடாது. விட்டு கொடுக்கும் மனநிலையை வளர்த்து கொண்டால் உறவிலும் நட்பிலும் நீண்ட காலம் தொடர முடியும். இப்படி உறவும் நட்பும் தொடர்வதற்கு அடிப்படை அவர்களை பற்றி அவர்களே காயப்படும்படியான சொற்களை சொல்லாமல் இருப்பதும் அவர்களை பற்றி புறம் சொல்லாமல் இருப்பதுமே ஆகும். உலகநாதர் என்னும் அறிஞர் இந்த புண்படும்படியான சொற்களை சொல்லாமல் இருத்தல் புறங்கூறாமல் இருத்தல் என்னும் இரண்டு கருத்துக்களையும் இரண்டு அடிகளில் உலகநீதி என்னும் நூலில் பாடியுள்ளார். புண்படவே வார்த்தைதனை சொல்ல வேண்டாம், புறஞ்சொல்லி திரிவாரோடு இணங்க வேண்டாம் என்னும் இந்த தொடர்களுக்கு ஏற்ப யாரும் காயப்படும்படியான கொடுஞ்சொல்லை சொல்லாமல் வாழ்வோம். நமது வாழ்நாளில் புறம் சொல்லும் தீய பழக்கத்தை விட்டொழிப்போம்.
1: தமிழமுதம் வழங்கினார் முனைவர் முகிலை ராஜபாண்டியன் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க மத்திய அரசு முழு அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா வியட்நாம் இடையே பாதுகாப்பு நல்லுறவு குறித்து அந்நாட்டு அதிபருடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் ஆலோசனை மேற்கொண்டார். 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாகியிருக்கும் நிலையில் புதிய சட்டசபையை ஏற்படுத்துவதற்கு ஆளுநர்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. ஐஎஸ் அமைப்புடன் இணைந்து தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட சதித்திட்டம் தீட்டிய 3 பேருக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் பஞ்சாப் அணி இன்று சென்னை அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் உணவு தானியத்தை வழங்கி வரும் விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க மத்திய அரசு முழு அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சரவையின் முடிவுகள் குறித்து தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அதன் ஒரு பகுதியாக நடப்பு பருவத்தில் கரும்புக்கு குவிண்டல் 1 365 ரூபாய் என்ற நியாயமான விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய விலையை நிர்ணயிக்க அரசு ஒப்புதல் வழங்கியிருப்பதாக தெரிவித்தார்.

அறிவித்துள்ளார். இதன் மூலம் லட்சக்கணக்கான விவசாயிகள் பயன்பெறுவதுடன் சர்க்கரை ஆலைகள் மற்றும் தொழிலாளர்களும் நன்மை அடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல் பருத்தி உற்பத்தியில் நாடு தன்னிறைவை அடைவதற்கு உறுதி பூண்டிருப்பதாகவும், அதன் முக்கிய நடவடிக்கையாக பருத்தி உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான இயக்கத்தை தொடங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் ஆலைகளுக்கு பருத்தி எளிதில் கிடைப்பது உறுதி செய்யப்படுவதுடன் உயர்ரக பருத்தி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாவதும் அதிகரிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் உலகளாவிய செமிகண்டக்டர் உற்பத்தியில் புதிய திட்டங்களுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதையும் பிரதமர் வரவேற்றுள்ளார். குஜராத் மாநிலம் வாடினர் துறைமுகத்தில் உலகத்தரத்திலான கப்பல் பழுதுபார்க்கும் வசதியை ஏற்படுத்துவதற்கு ஒப்புதல் அளித்திருப்பதன் மூலம் நாட்டின் கடலோர தொழில் திறன்கள் வலுப்படுத்துவதற்கான முக்கிய நடவடிக்கை உருவாகி இருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். புதுதில்லி வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லம் உடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் நேற்று சந்தித்து பேசினார். அப்போது இந்தியாவிற்கும் வியட்நாமிற்கும் இடையேயான பாதுகாப்பு நல்லுறவு குறித்து இருவரும் விரிவான ஆலோசனை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 3 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் புதுதில்லியில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். வியட்நாம் அதிபருடன் அந்நாட்டு மூத்த அமைச்சர்கள் மற்றும் வர்த்தக பிரதிநிதிகளும் இந்தியா வந்துள்ளனர். வியட்நாம் அதிபருக்கு இன்று காலை பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்திக்கும் அவர் பாதுகாப்பு ஒத்துழைப்பு, கடல்சார் பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் மற்றும் இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் நிலவும் சூழ்நிலை குறித்து விரிவான ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார நல்லுறவுகளை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் முக்கிய முடிவெடுப்பார்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்றும் அவர் கூறினார். இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவையும் வியட்நாம் அதிபர் சந்தித்து பேசவுள்ளார். ஐஎஸ் தீவிரவாத அமைப்புடன் இணைந்து உயிரி தாக்குதல் நடத்த சதித்திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டின் பேரில் 3 பேருக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமையான என்ஐஏ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. இது தொடர்பாக என்ஐஏ வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொது இடங்களில் அப்பாவி மக்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்த ஐஎஸ் அமைப்பு திட்டமிட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அமைப்புடன் தொடர்புடைய ஹைதராபாத்தை சேர்ந்த சையத் அகமது மொஹிதீன், உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஆசாத் மற்றும் முகமது சுகைன் ஆகியோருக்கு எதிராக ஆயுதங்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் அகமதாபாத் என்ஐஏ சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இங்கிலாந்து கருவூலத்துறை தலைவர் ரேஷல் ரீவ்ஸுடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது உலக அளவில் தற்போதைய பொருளாதார சூழல் மற்றும் இந்தியா இங்கிலாந்து இடையேயான நிதிசார் ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து இருவரும் ஆலோசனை மேற்கொண்டதாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் தொடர்புடைய பல்வேறு பொருளாதார விவகாரங்கள் குறித்தும் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. தமிழகம், மேற்குவங்கம், அசாம், கேரள மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. நடந்து முடிந்த தேர்தலில் தமிழகத்தில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. திரு விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. புதிய சட்டசபை உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களுடன் திரு விஜய் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர அர்லேக்கரை இன்று சந்திப்பார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. மொத்தமுள்ள 234 சட்டசபை உறுப்பினர்களில் தாவேகா 108 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளதால் பிற கட்சிகளின் ஆதரவை பெறுவதற்கான பணிகளில் அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் ஈடுபட்டுள்ளார். அசாம் மாநிலத்தில் மொத்தமுள்ள 126 தொகுதிகளில் பிஜேபி 82 இடங்களை கைப்பற்றி 3வது முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. மேற்கு வங்கத்தில் பிஜேபி 207 தொகுதிகளில் வெற்றி பெற்று முதல் முறையாக ஆட்சி அமைக்கிறது. இம்மாநிலத்தில் புதிய முதல்வரை தேர்வு செய்வதற்கான பிஜேபி பார்வையாளராக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நியமிக்கப்பட்டுள்ளார். இம்மாநிலத்தில் வரும் 9ஆம் தேதி புதிய அரசு பதவியேற்கும் என்று மாநில பிஜேபி தலைவர் திரு சமிக் பட்டாச்சாரியா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைப்பதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. அங்கு முதல்வரை தேர்வு செய்வதற்காக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கேவுடன் திரு ராகுல்காந்தி நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் திரு விஜய் தலைமையிலான தாவேக்காவிற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டதாக பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் தெரிவித்தார். திரு விஜய் காங்கிரஸ் தலைமையிடம் ஆதரவு கோரியிருப்பதாகவும், மக்களின் தீர்ப்புக்கு மதிப்பளித்து அவருக்கு ஆதரவு அளிப்பது குறித்து மாநில காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்க அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு வேணுகோபால் கூறினார். மேற்குவங்க மாநிலத்தில் பிஜேபி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு

0: அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக திரு டிரம்ப் வெளியிட்டுள்ள பதிவில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியாக வெள்ளை மாளிகை இதனை கருதுவதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் அசாம் மாநிலத்தில் ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டிருப்பதற்கும் திரு டிரம்ப் பிரதமருக்கு வாழ்த்து கூறியுள்ளார். இந்நிலையில் மேற்கு வங்க தேர்தலில் தோல்வியடைந்துள்ள திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி முதலமைச்சர் பதவியில் இருந்து தாம் விலகப்போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமது பதவி விலகல் கடிதத்தை ஆளுநரிடம் அளிக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று கூறினார். இதனிடையே ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாகவும் முட்டுக்கட்டை ஏற்படுத்தவும் செல்வி மம்தா பானர்ஜி மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றி பெறாது என்று பிஜேபி மூத்த தலைவர் திரு பிமல் சங்கர் நந்தா தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலன்களை கருத்தில் கொண்டு 4,800 கோடி ரூபாய்க்கும் அதிகமான குறைந்தபட்ச ஆதரவு விலையை வழங்குவதன் மூலம் ஒரு உறுதியான நடவடிக்கையை மத்திய அரசு எடுத்துள்ளது. இதற்கான ஒப்புதலை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அளித்துள்ளார். நடப்பு ரபி பருவ காலத்தில் கர்நாடகத்தில் 9,000 மெட்ரிக் டன் சூரியகாந்தி பூக்களை குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் செய்வதற்கும் அவர் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 69 கோடி ரூபாய்க்கும் அதிகமான குறைந்தபட்ச ஆதரவு விலை கிடைத்திருப்பதாகவும் சூரியகாந்தி விவசாயிகளுக்கு நியாயமான விலை கிடைக்கும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. இதேபோல் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடப்பு பருவத்தில் கொண்டை கடலை கொள்முதல் வரம்பை 800,000 மெட்ரிக் டன்னாக உயர்த்தியிருப்பதாகவும் வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் பஞ்சாப் அணி இன்று சென்னை அணியை எதிர்கொள்கிறது. புதுதில்லியில் நடைபெறும் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. உலக பேட்மிண்டன் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் உன்னதி ஹுட்டா 19வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாய்னா நேவால், பி வி சிந்து ஆகியோருக்கு பிறகு இந்த மைல்கல்லை எட்டிய 3வது இந்தியர் என்ற பெருமையை இவர் பெற்றுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. தில்லியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 155 ரன் எடுத்தது. 156 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சென்னை அணியின் தொடக்க ஆட்டக்காரர் சஞ்சு சாம்சன் 52 பந்துகளில் 87 ரன் எடுத்து ஆட்டம் இழக்காமல் இருந்தார். கார்த்திக் சர்மா 41 ரன் எடுத்தார். 17.3 ஓவரில் சென்னை அணி 2 விக்கெட்டை மட்டுமே இழந்து 159 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் 7:30 இப்போட்டி தொடங்குகிறது. ஹோர்மோஸ் நீரிணைப் பகுதியை கடப்பதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சரக்கு கப்பல்களை பாதுகாப்புடன் கொண்டு செல்ல கடற்படை நடவடிக்கைகளை அமெரிக்கா தொடங்கியுள்ளது. உலக அளவிலான பொருளாதாரத்தை முடக்கும் நடவடிக்கையில் ஈரான் சட்டவிரோதமாக ஈடுபட்டிருப்பதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ குற்றம் சாட்டியுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான நடவடிக்கையை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க மத்திய அரசு முழு அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா வியட்நாம் இடையே பாதுகாப்பு நல்லுறவு குறித்து அந்நாட்டு அதிபருடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் ஆலோசனை மேற்கொண்டார். 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாகியிருக்கும் நிலையில் புதிய சட்டசபையை ஏற்படுத்துவதற்கு ஆளுநர்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. IS அமைப்புடன் இணைந்து தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட சதித்திட்டம் தீட்டிய 3 பேருக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் பஞ்சாப் அணி இன்று சென்னை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:25. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ், மதுரை மத்தியலை 1,269 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது புத்தம் புது காலை. நிகழ்ச்சியில் இனி
2: ஆரோக்கிய வாழ்விற்கு. இன்றைய ஆரோக்கிய வாழ்விற்கு நிகழ்ச்சியில் கண் கண்ணாடி அணிவதன் முக்கியத்துவம் மற்றும் கண் குறைபாடுகளை சரி செய்வதற்கான வழிமுறைகள் குறித்து விளக்கம் அளிக்க வருகிறார் கண் நல மருத்துவர் டாக்டர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள்.
3: சோ, மரபியல் சார்ந்த குறைபாடுகள் நிறைய இருக்கு. இப்ப அது வந்து நிறைய அதுக்குரிய ரிசர்ச்சும் பண்றாங்க. நம்ம கண்கள்ல வந்து ரொம்ப அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இது வரைக்கும் இன்னும் வைத்திய முறைன்னு கண்டுபிடிக்காதது ஒரே ஒரு டிசீஸ் வந்து ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசான்னு சொல்லி பேரு. இது வந்து என்ன ஆகுதுனாக்கா, அந்த கண்கள்ல இருக்க நரம்புகள் வந்து கண்கள் விழித்திரைக்குள்ள இருக்கிற ஸ்மால் செல்ஸ், இந்த செல்ஸ் வந்து பழுதடைஞ்சு கண்கள்ல ரத்தம் ஓட்டம் குறைஞ்சு பார்வையே அவங்களுக்கு தெரியாம இருப்பாங்க. அதாவது நம்ம பழைய காலத்துல வந்து

மாலை கண் நோயின்னு நம்ம சொல்லுவோம். மாலை கண் நோய் மாதிரி வந்துடும் இவங்களுக்கு வந்து. சாதாரணமா வெளியில ஈவினிங் 4-5 மணிக்கு மேல போனா கண் பார்வை தெரியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ரெண்டாவது வந்து இவங்களுக்கு வந்து இந்த ஃபீல்ட் ஆஃப் விஷன் நம்ம சொல்லுவோம். அதாவது நம்ம நேரா பார்க்கும் பொழுது நம்ம சைட்ல இருக்கிறதும் என்னன்றது நம்மளுக்கு தெரியும். இந்த ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா வரவங்களுக்கு சைட்ல இருக்கிற விஷன், பக்கவாட்டில் இருக்கிற விஷன் வந்து அவங்களுக்கு வந்து தெரியாமையே குறைஞ்சிரும். பார்வை வந்து ஈவினிங் ஆனா பிளைண்ட்னஸ் இருக்கும், டே டைம்ல பக்கவாட்டில் இருக்கிற விஷன் அவங்களுக்கு குறவா இருக்கும். சோ இது வந்து ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசான்னு சொல்றது. இது வந்து மரபணுல வரதுதான். அந்த காலத்துல நம்ம வந்து சொந்தத்துல கல்யாணம் பண்றதுன்றது வந்து ரொம்ப காமனா இருந்தது. அந்த சொந்தத்துல கல்யாணம் பண்ணும் போது இந்த மரபணுக்கள் நல்லா வலுப்பெற்றது. அம்மா சைடு இருக்கலாம், அப்பா சைடு இருந்திருக்கலாம், ஆனா அவங்க மூதாதையர்களுக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம். அது வந்து மரபணு லெவல்லயே இருந்திருக்கும். நம்ம சொந்தத்துல கல்யாணம் பண்ணும் போது என்ன ஆகுதுனாக்கா, இந்த மரபணு நல்லா வலுப்பெற்று அந்த டிசீஸ மேலுக்கு தூக்கி விட்டுரும். அடுத்த ஜெனரேஷன்ல வரவங்களுக்கு மேலுக்கு தூக்கி விட்டு அந்த கண்டிஷன்னால அவங்க ரொம்ப சஃபர் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து நிறைய சிகிச்சை முறைகள் பார்த்துட்டு இருக்கோம்.

0: வந்து ஈவினிங் ஆனா பிளைண்ட்னஸ் இருக்கும், டே டைம்ல பக்கவாட்டில் இருக்கிற விஷன் அவங்களுக்கு குறவா இருக்கும். ஸோ இது வந்து ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசான்னு சொல்றது. இது வந்து மரபணுவில் வர்றது தான். அந்த காலத்துல நம்ம வந்து சொந்தத்துல கல்யாணம் பண்றதுன்றது வந்து ரொம்ப காமனா இருந்தது. அந்த சொந்தத்துல கல்யாணம் பண்ணும்போது இந்த மரபணுக்கள் நல்லா வலுப்பெற்றது. அம்மா சைடு இருக்கலாம், அப்பா சைடு இருந்திருக்கலாம், ஆனா அவங்க மூதாதையர்களுக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம். அது வந்து மரபணு லெவல்லயே இருந்திருக்கும். நம்ம சொந்தத்துல கல்யாணம் பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்கா, இந்த மரபணு நல்லா வலுப்பெற்று அந்த டிசீஸ மேலுக்கு தூக்கி விட்டுரும். அடுத்த ஜெனரேஷன்ல வரவங்களுக்கு மேலுக்கு தூக்கி விட்டு அந்த கண்டிஷன்னால அவங்க ரொம்ப சஃபர் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து நிறைய சிகிச்சை முறைகள் பார்த்துட்டு இருக்கோம், ஆனா எதுவுமே நம்மளுக்கு சரியா இன்னும் அதுக்குரிய வைத்தியம்ன்றது நமக்கு இன்னும் கிடைக்கல. எல்லாமே ரிசர்ச் லெவல்ல தான் இருக்கு. இப்பதான் சிலது வந்து சில வைத்திய முறைகள் ஒரு எலக்ட்ரான் மாதிரி ஒன்னு உள்ள வைக்கலாம், நரம்புலயே பொருத்தலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் வந்து இன்னும் நடைமுறைக்கு வரல. இந்த ப்ராப்ளம் இருக்கவங்க சில சமயத்துல குழந்தையிலேயே இந்த ப்ராப்ளம் தெரிஞ்சிடும். ஒரு 7-8 வயசுலயே நம்மளுக்கு தெரியும். ஒரு சில கண்டிஷன் வந்து 18-20 வயசு ஆகும்போது தான் தெரியும். ஒரு சிலருக்கு 40 வயசுல தான் தெரியும். ஸோ அவங்க வந்து அந்த ப்ராப்ளத்தோடய இருந்திருப்பாங்க. அது ரொம்ப ஸ்லோவாக இருந்திருக்கும், ரொம்ப மைல்டாக இருந்திருக்கும். அவங்க வந்து அதை புரிஞ்சிக்காமையே இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் அது வயசு ஆகும்போது அந்த ப்ராப்ளம் வந்து மேலுக்கு தெரியும். அது இல்லாமல் நமக்கு வந்து கண்களில் வந்து மேக்குலர் டீஜெனரேஷன் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இதுவும் மரபணுனால வர்றது தான். அது வந்து கண்களில் வந்து விழித்திரையில ஒரு பேட்ச் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஒரு பிளாக் பேட்ச் மாதிரி ரெட்டினால ஒரு பிளாக் பேட்ச் மாதிரி ஃபார்ம் ஆகும். இல்லை சம்டைம்ஸ் நீர் கொத்துக்கிட்ட மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி கண்டிஷனில் என்ன ஆகும்னாக்கா, நம்ம நேராக பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து நடு பார்வை சென்டர் தெரியாது, ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். நேராக நம்ம ஒருத்தரை பார்க்கும்போது அவங்களோட முகம் தெரியாது, அவங்களோட கை கால் தெரியும். அவங்களுக்கு வந்து கை காலை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தாங்கனாக்கா முகம் தெரியாது. இது வந்து மேக்குலர் டீஜெனரேஷன்ன்றது பேரு. ஸோ இது வந்து இதுவும் மரபணுவில் வர்றது தான். இதுவும் வந்து ஒரு 18-20 வயசுல தான் நாங்கள் கண்டுபிடிப்போம். ஏன்னா நிறைய பேருக்கு அதோட டிஃபிகல்ட்டி தெரியவே தெரியும். ரெண்டு கண்ணும் சேர்த்து பார்க்கும்போது அவங்க ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு அவங்களே வந்து ஒரு கண்ணை மூடி ஒரு கண்ணை செக் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் வந்து எங்ககிட்ட சொல்லுவாங்க அந்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டுன்னு. அதுவும் ஒரு மரபணுக்கள். இது இல்லாமல் இதே மேக்குலர் டீஜெனரேஷன் வயசானவங்களுக்கு வரலாம். வயசானவங்களுக்கு ஏன் வருதுன்னாக்கா, அவங்களுக்கு வந்து அந்த கண்களில் அந்த நரம்பில் இருக்கிற சக்தி குறைஞ்சிடுறதுனால வரலாம். இல்லை டயபெட்டிஸு இல்லை ஹைப்பர் டென்ஷன் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கும் அந்த ப்ராப்ளம் வரலாம். ஸோ இதெல்லாம் தான் மெயினாக மரபணுக்களால் வர்றது. அது இல்லாமல் நீங்களே பார்த்துருப்பீங்க, சில குழந்தைங்களுக்கு வந்து கண்ணே கரெக்டாக உருவாக இருக்காது, இல்லை கண்கள் வந்து அந்த கருவிழி வந்து வெள்ளையாயிட்டு இருக்கும். இதெல்லாமும் சில சம்டைம்ஸ் அவங்களோட ஃபேமிலியில் எங்கள் சித்தப்பாக்காய் இருக்கு, அத்தைக்கு ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம கேட்கும் பொழுது. ஸோ ஏதோ ஒரு மரபணுக்கள் இருந்துகிட்டு அந்த ரத்தத்தில் அது அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷனில் குழந்தைகள் பிறக்கும்போது ஆவறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ ரிசர்ச் நடந்துகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் அதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும்.
1: இதுவரை ஆரோக்கிய வாழ்விற்கு நிகழ்ச்சியில் கண் கண்ணாடி அணிவதன் முக்கியத்துவம் மற்றும் கண் குறைபாடுகளை சரி செய்வதற்கான வழிமுறைகள் குறித்து விளக்கம் அளித்தவர் கண் நல மருத்துவர் டாக்டர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள்.
2: நேரம் 7:30. இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி குஸ்வாமிநாதன் அவர்கள்.
3: ஒரு மாணவனை பார்த்தேன், என்ன தம்பி படிப்புலாம் எப்படி இருக்குது அப்படின்னு விசாரித்தேன். அவன் ரொம்ப அழுத்துக்கிட்டான். நான் நல்லா தான் சார் படிக்கிறேன், இருந்தாலும் புத்தியில் சரியாக ஏற மாட்டேங்குது சார் அப்படின்னா, சரி இவனை நம்ம ரகம்தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். கல்வி கற்கக்கூடிய ஒரு மாணவன் சம்பந்தப்படுற புத்திகள் பல வகை. அதை பற்றி ஒரு பெரியவர் விளக்கி இருக்கிறார். மிருத்து புத்தின்னு ஒன்று இருக்குதான். மிருத்துன்னா மண், மண்ணால் வந்து செவரு கட்டுறோம்ல, மண் சுவரில் வந்து ஆணி அடிக்கிறதும் சுலபம், அதை பிடுங்கி எடுக்கிறதும் சுலபம். அது மாதிரி சில பேர் குரு சொல்லி கொடுக்கறத சுலபமாக கேட்டு தெரிஞ்சு வச்சுக்குவாங்க, கொஞ்ச நேரத்தில் சுலபமாக மறந்தும் போயிடுவாங்க. இது மிருத்து புத்தின்னு பேர், மண் புத்தி. தாறு புத்தின்னு ஒன்று உண்டான். தாறுன்னா மரம், அதில் பச்சை மரத்தில் வந்து ஆணி அடிக்கிறது சுலபம், ஆனால் அது எடுக்கிறது கஷ்டம். அது மாதிரி ஆசிரியர்கிட்டேருந்து கேட்டதை கவனமாக மனசில் பதிய வச்சுக்கிட்டு அதை மறக்காமல் இருக்கிறது தாறு புத்தி. பட்டை மரமாக இருந்தால் அதில் ஆணி அடிக்கிறதும் கஷ்டம், அடிக்கிற ஆணியும் சீக்கிரம் நழுவிடும். அது மாதிரி கேட்குற விஷயம் மனசில் பதியறதும் கஷ்டம், அப்படியே பதிஞ்சாலும் அது நீடிச்சிருக்கிறதும் கஷ்டம், கொஞ்ச காலத்தில் மறந்துடும். இன்னொரு வகை புத்தி ஒன்று உண்டு, அதுக்கு பேர் சிலா புத்தின்னு பேர். சிலான்னா கல். ஒரு கருங்கல்லில் 4 தொலையை போட்டு ஒரு தொலையில் வந்து உளியை வச்சு அடித்தா மற்ற தொலை வழியாகவும் பிளந்து கல் ரெண்டாயிடும். அது மாதிரி சந்தியான இடங்கள்ல குறிப்பா ஒரு

0: பொருளை சொன்னால் அதை வச்சுக்கிட்டு மற்றதையும் தெரிஞ்சுக்கிறது, அது சிலா புத்தின்னு பேர். வேணு புத்தின்னா என்ன தெரியுமா? வேணுன்னா மூங்கில். மூங்கில் கணுவில் ஒரு பக்கம் உளிய வச்சு அடித்தா ரெண்டு பக்கமும் பிளந்துடும். அது மாதிரி ஒரு செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறப்பவே அதோட முன்பின் தொடர்களையும் தெரிஞ்சுக்கணும். அது வேணு புத்தி. தைல புத்தின்னு ஒன்று உண்டு. தைலம்ங்கிறது எண்ணெய். தண்ணியில் ஒரு துளி எண்ணெயை விட்டால் அது தண்ணி பூரா பரவுது, பரவி போடுதுல. அது இப்படி பரவுறது மாதிரி ஆசிரியர் சுருக்கமாக ஒரு கருத்தை சொன்னால் அதை வச்சுக்கிட்டு பூரா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும். அது தைல புத்தி. கற்பூர புத்தின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம். அது எப்படின்னா, கற்பூரம் வந்து தீ பட்ட உடனே பிடிச்சிக்கும். ஆசிரியர் சொன்ன உடனே நுண்ணறிவோட பாடங்களை புரிஞ்சுக்கிறது இந்த வகை புத்தி. கரி புத்தின்னு ஒன்று. அது எப்படின்னா, கரியில் நெருப்பை வச்சு விசிறிய பிறகு அதுக்கப்புறம் அது கறி நெருப்பாகும். அது மாதிரி காலம்பற சாயந்தர வேளைகளில் ஆசிரியர் வந்து பாடம் சொல்லி கொடுப்பார், அதை கொண்டு புரிஞ்சுக்கிறது இந்த வகை. கதளித்தண்டு புத்தின்னு ஒன்று சொல்லுவாங்க. கதளிங்கிறது வாழை மரம். வாழைத்தண்டில் தீ வைக்கிறது எவ்வளவு சிரமமோ அவ்வளவு சிரமத்தோடு கல்வி கற்கிறது கதளித்தண்டு புத்தி. இதை தவிர இன்னும் சில வகையான மாணவர்களை கூட அடையாளம் காட்டுறாங்க. ஆசிரியர் சொன்னதில் நல்லது மட்டும் எடுத்துக்கிறவன் அன்னம். ஆசிரியர் கிடைச்ச இடத்துல பாடத்தை கேட்டுக்கிட்டு பிறகு தனியாக உட்காந்து சிந்திக்கிறவன் பசு. பசுமாடு அப்படி தானே, புல் கண்ட இடத்துல மேயும், அதுக்கப்புறம் நிதானமாக அசை போட்டுக்கும். ஆசிரியர் சொன்னதை தவிர வேறு எதையும் சொல்ல முடியாதவன் கிளி. பல இடங்களில் பாடங்கள் கேட்டு கடைசியில் ஒன்றும் புரியாமல் போகிறவன் ஆடு. ஆடு வந்து ஒரு செடியில் வயிறார மேயாது. ஒரே செடியில் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு எருமைன்னு பேர். எருமை வந்து எப்படின்னா, குளத்து நீரை கலக்கி தான் குடிக்கும். அது மாதிரி ஆசிரியர் வந்து மனசை நோக செய்து பயில்கிற மாணவர்கள்லாம் இந்த ரகம். இவ்வளவுலாம் இருந்தாலும் இந்த காலத்து மாணவர்கள்லாம் ஒரு தனி ரகம். ஒரு ஆசிரியர் வகுப்பில் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார். இலக்கண வகுப்பு. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், பாஸ்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸு, ஃபியூச்சர் டென்ஸ், இதை பற்றிலாம் பாடம் நடத்துகிறார். எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு வாக்கியம் சொல்லுவேன், அது என்ன காலம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும்னார் ஆசிரியர். சரின்னாங்க மாணவர்கள்லாம். நான் நாளைக்கும் பாடம் நடத்தப் போகிறேன், இது என்ன காலம் அப்படின்னு கேட்டார் ஆசிரியர். அதாவது, நான் நாளைக்கும் பாடம் நடத்தப் போகிறேன், இந்த வாக்கியம் வந்து என்ன காலம்னு கேட்டார். ஒரு பையன் மெதுவாக எழுந்திரிச்சு சொன்னான், இது எங்கே போதாத காலம் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காந்துட்டானா.
1: இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். புத்திகள் பல இருந்தாலும் இறை அருள் சேரும் போதுதான் வாழ்க்கை ஒளிரும்.

0: பி சுசீலா குழுவினரோடு பாடிய பாடல். இடம்பெற்ற படம் சாந்தி நிலையம். இன்று காலை 8:30 மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ், திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.
0: இன்று காலை 8:30 மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.
0: நேர்களை இன்று காலை 8:45 வானொலிக்கு 90 முகமும் முகவரியுமாய் வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி. வீணையடி நீ எனக்கு மேவும் விரல் நான் உனக்கு புனுவடம் நீ எனக்கு புது வைரம் நான் உனக்கு நன்றி நிறைந்த இதயம் ஒன்று நாளை நோக்கி மெதுவாக நகர்கிறது.

0: உலித்து பாடலை பாடியவர் கல்பனா ராகவேந்தர். பாடல் இடம்பெற்ற படம் 36 வயது நிலை.
1: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையினு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
2: இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
1: அது என்ன 2020 பிரேக்?
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
3: யார் அது? ஓ செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
4: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
3: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
4: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
3: ஓ ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்திருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவுத்திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க உறுதுணையா இருக்குமே.
4: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
3: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
0: நேரம் 7:45. புத்தம்புது காலை நிகழ்ச்சியில் இனி
5: நகர்வலம்.
6: நூலக நண்பன்
7: சேனலை மாற்றாமல் நான் பார்க்கும் காட்சியை நீங்களும் பாருங்கள். ஒரு இளைஞரை 5 பேர் கொண்ட கும்பல் துரத்துகிறது. அவர் மூச்சிறைக்க ஓடுகிறார். தூரத்தில் ஒரு பாழடைந்த கட்டிடம் தெரிகிறது. அதற்குள் ஓடி ஒளிந்து கொள்ளுகிறார். ஒட்டடைகளை நீக்கிக் கொண்டே ஒரு அறைக்குள் நுழைகிறார். அங்கே கரையானால் அரிக்கப்பட்டு மிகவும் மோசமான நிலையில் பல்லாயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்கின்றன. இது ஒரு நூலகம் என்பதை உணர்ந்து கொள்கிறார். திடீரென்று தூசு தட்டி புத்தகங்களை பார்க்கிறார். திடீரென்று அந்த கும்பல் நெருங்கி வரும் காலடி சப்தம் கேட்கிறது. அப்போது மனதிற்குள் இறைவனை இப்படி வேண்டுகிறார். கடவுளே, என் உயிரை எப்படியாவது காப்பாற்றிவிடு. இந்த புத்தகங்கள் அழிந்து போவதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவற்றை நான் காப்பாற்றியாக வேண்டும். அவ்வளவுதான் கதை முடிந்தது. இப்போது நாம் பேசலாம். தன் உயிரை விடவும் மேலாக புத்தகங்களை நினைக்க முடியுமா என்பது ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. ஆனால் புத்தகத்தின் மேன்மையை உணர்ந்தவர்கள் அப்படித்தான் நினைக்கிறார்கள். யாரோ ஒருவரின் இரங்கற் கூட்டத்தில் ஒருவர் இப்படி சொல்லிக் கொண்டிருந்தார். நாம் ஒரு மாபெரும் நூலகத்தை இழந்துவிட்டோம். அரங்கத்தில் பலத்த கைத்தட்டல். நூலகத்தின் இழப்பு எவ்வளவு சோகமானது என்று அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. நூலகம் நமக்காக எவ்வளவு நன்மைகளை தருகிறது என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாம் காசு கொடுத்து வாங்க முடியாத பிரம்மாண்டமான புத்தகங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு நம்மை அழைத்து அறிவு ட்ரீட் வைக்கிறது. பிச்சை எடுத்தாவது கல்வி கற்க வேண்டும் என்பதை

0: இச்சை புகினும் கற்கை நன்றே என்றே முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இக்காலத்தில் அப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஆசைப்பட்டாலே அடைந்து விடலாம். பணம் இருப்பவர்களிடமே அறிவும் சேர்ந்து வந்த சூழலில் நூலகம் ஒரு பெரிய புரட்சியை செய்திருக்கிறது. எல்லோருக்கும் அறிவை அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப வாரி வழங்குகிறது. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் பலருக்கும் முக்கிய புகலிடமாக நூலகங்கள் உள்ளன. வறுமையால், அறிவு பட்டினியால் வாடும் மாணவர்களுக்கு அட்சய பாத்திரம் போல அறிவை அள்ளி கொடுக்கின்றன நூலகங்கள். பல துறை சார்ந்தவர்கள் அங்கே குழுமுவதால் பிறை துறை சார்ந்த தேர்வுகள், முயற்சிகள் என பலவும் அவர்களின் நட்பால் கிடைக்கின்றது. முதன் முதலில் உங்கள் ஆருயிர் நண்பரை எங்கே சந்தித்தீர்கள் என்று யோசித்து பார்த்து நூலகம்தான் என்று பதிலளித்தீர்கள் என்றால் நீங்கள் மிகச்சிறந்த நண்பரைத்தான் பெற்றிருக்கிறீர்கள் என்பது என் கணிப்பு. நூலகத்திற்குள் ஒரு முறை நுழைந்து வெளியே வந்தால் போதும் மிகப்பெரிய மாற்றங்கள் வாழ்வில் நடக்கும். அங்கே மின்விசிறிகள் மட்டும் சுற்றவில்லை, மனிதர்கள் மட்டும் சுற்றவில்லை, அனைவரின் நேர்மறை எண்ணங்களும் சுற்றி கொண்டிருக்கின்றன. அவை நம்மை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்லும் என்று சொல்கிறார்கள். வாழ்க்கையை கொண்டாட வேண்டும் என்கிறார்கள். அந்த கொண்டாட்டத்திற்கு நூலகம் மிகச்சிறந்த இடம். அதுவும் ஒரு சுற்றுலா போன்றுதான். வால்கா முதல் கங்கை வரை பயணிக்கலாம், கடல் புறாவை கண்டு ரசிக்கலாம், அகல் விளக்கின் ஒளியை வணங்கலாம், டார்வினின் உயிரினங்களின் தோற்றத்தை பார்வையிடலாம், பாவின்சியின் டைரி குறிப்புகளை படிக்கலாம். அங்கு எல்லாமும் கிடைக்கும். திரைப்படத்திற்குத்தான் போக வேண்டும் என்பதில்லை. நூலகத்தின் ஒவ்வொரு அலமாரியும் ஒரு திரையரங்குதான். குடும்பப் படம், காதல் படம், திகில் படம் என எல்லாமும் தொட்டால் ஓட ஆரம்பிக்கும். இயக்குனராவதற்கு கூட படங்கள் உள்ளன. இதையெல்லாம் உணர்ந்தவர்கள் நூலகத்தை கொண்டாடுகிறார்கள். எனக்கு தெரிந்த நபர் ஒருவர் தன் குழந்தைகளை ஞாயிற்றுக்கிழமையானால் நூலகத்திற்கு அழைத்து வருவார். வீட்டில் சும்மா படித்து கொண்டே இருப்பதற்கு போர் அடிக்கிறது, எங்கேயாவது வெளியே கூட்டிச் செல்லுங்கள் என்று ஒருமுறை அவரிடம் குழந்தைகள் கேட்டார்களாம். அன்றிலிருந்து பல வருடங்களாக இப்படி வருவதாக சொன்னார். இங்கேயும் அந்த குழந்தைகள் படித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் கொண்டாட்டமாக, மகிழ்ச்சியாக, பல நூலகங்களில் குழந்தைகளுக்கென்றே தனியாக புத்தகங்கள் உள்ளன. அவர்கள் சிறார் உலகத்தில் சுற்றி திரிந்துவிட்டு மகிழ்ச்சியாக வருகிறார்கள். சமீபத்தில் ஒரு நபர் தொடர்ந்து நூலகத்திற்கு வந்து கொண்டிருந்தார். பரவாயில்லையே, நீங்கள் இவ்வளவு புத்தக பிரியராக இருக்கிறீர்களே என்று பேச்சு கொடுத்தேன். அதற்கு அவர், அதெல்லாம் ஒன்றுமில்லை, வெளியே வெயில் தாங்க முடியவில்லை, இங்கே ஏசியில் நிம்மதியாக இருக்கிறது, அதுதான் என்றார். நூலகத்திற்குள் எந்த காரணத்திற்கு வேண்டுமானாலும் ஒருவர் நுழையலாம். ஆனால் அவரின் வெற்றிக்கு நூலகம்தான் காரணமாக இருக்கும். நூலக நண்பன் முன்னேற்ற பாதையில் மட்டுமே அழைத்துச் செல்வான்.
1: நூலக நண்பன் எழுதியவர் கே. அன்பரசி, வாசித்தவர் விஜய்.

இன்று காலை 8:30 மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: என்ன மரம்?
1: நாங்க பனிமரம்.
2: பி. சுசீலா பாடிய பாடல். இடம்பெற்ற படம் குலவிளக்கு.
3: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
4: தென்னங்கன்று நடவுமுறை எப்படி பார்த்தோம் அப்படின்னா, தாய் கண்ணு வந்து நம்ம தேர்வு பண்ணும்போது சரியான தாய் கண்ணா தேர்வு பண்ணுங்க. அதாவது தரமான ரகம்ல இருந்து நம்ம எடுக்கணுங்க. இந்த தரமான ரகம் அப்படின்னு பார்க்கும்போது நிரந்தரமா காய்க்கக்கூடிய தன்மையுடைய மரம் தாங்க நம்ம வந்து தரமான ரகம்னு சொல்றோம்.
3: தென்னை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கலவை தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் கே. நதியா தேவி அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் இனி
5: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
6: அன்புள்ள கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். அக்னி நட்சத்திரம் கத்திரி வெயில் தொடங்கிடுச்சு. இன்னும் ஒரு 20 நாட்களுக்கு சிரமம்தான். ஆனாலும் இதெல்லாம் இயற்கையா நடைபெறுவதுதான். கால சுழற்சி வருடா வருடம் சித்திரை மாசத்துல இந்த கத்திரி வெயில் இருக்கும். வேகம் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். ஆனா அப்பப்போ மழையும் பெய்யும். கோடை மழைன்னு சொல்லுவோம். முதல் மழைக்கு பிறகு மண்ணுல ஒரு வாசனை வரும், மண்வாசனைன்னு அழைப்போம். எல்லாமே கிருமிகள் தான், குறிப்பா நுண்ணுயிர்கள், கண்ணுக்கு தெரியாதவை. இதுல நன்மை செய்யும் நுண்ணுயிர்களும் இருக்கு, தீமை செய்யும் நுண்ணுயிர்களும் இருக்கு. எந்த ஓர் உயிர் இறந்தாலும் ஒன்னு மண்ணுல போட்டு புதைப்பார்கள் அல்லது தீ வச்சு கொளுத்துவார்கள். தீ வச்சு கொளுத்தனா எல்லாம் சாம்பலாயிடும். மண்ணில் புதைக்கும் போது அந்த உடல், பூத உடல், மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களால் சிதைக்கப்படும். அப்ப அங்க அந்த வேலையை நுண்ணுயிர்கள் செய்கின்றன. மனோகரன் சார், கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்களின் பணி மகத்தானது. எப்படி தேனீக்கள் இல்லைன்னா மனிதன் இந்த பூ உலகில் வாழ முடியாதோ, அதே போல நுண்ணுயிர்கள் இல்லைன்னாலும் வாழ முடியாது. முதல் மழை பெய்தவுடன் மண்வாசனை வருதே, ஏன்? அதுவும் ஒரு வகை நுண்ணுயிர்களால்தான். ஆக்டினோமைசிட்ஸ் என்ற நுண்ணுயிர்கள் தான் இதற்கு காரணம். சூடான மற்றும் ஈரமான மண்ணில் வாழக்கூடியவை இந்த நுண்ணுயிர்கள். வறட்சி காலங்களில் இந்த வகை நுண்ணுயிர்கள் இனப்பெருக்கத்திற்கான வித்துக்களை, ஸ்போர்ஸ்களை மண்ணில் உருவாக்குகின்றன. மழை காற்று வீசும் சூழல்ல இந்த ஸ்போர்ஸ் மழை

0: துளியுடன் கலந்து வாயு தூள்களாக காத்துல வெடித்து சிதறி மண்வாசனையை உண்டாக்குதான். கண்ணுக்கு புலப்படாத நுண்ணுயிர்கள் எப்படிலாம் செயலாற்றுது பாத்தீங்களா? ஆக்டினோமைசிஸ் நுண்ணுயிர்களால் உண்டாகும் மண் வாசனைக்கு லேசான அல்லது மிதமான மழை காற்றே போதுமானது. அதுதான் வலுவான மண் வாசனையை உண்டாக்குறதா ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. கோடை காலத்துல மழை பெய்யும் போது இடியுடன் கூடிய மழை பெய்யும். அப்படி பெய்யும் போது வளிமண்டலத்தில் உள்ள ஓசோன் வாயுவானது அதிகப்படியான வெப்பத்தால் வளிமண்டலத்தில் கரைவதால் குளோரினுக்கு ஒத்த வாசனை காத்துல வீசுது.
1: கோபாலகிருஷ்ணன் ஐயா,
0: இது மாதிரி பல சமாச்சாரங்கள் நாம் வாழும் இந்த உலகில் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நடைபெற்று கொண்டிருக்கிறது.
1: கொரோனா தொற்று காலத்துல
0: ஒரு மாத காலம் ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டதால, வாகன போக்குவரத்து இல்லாததுனால, தொழிலகங்கள் இயங்காததுனால நமது சுற்றுச்சூழலின் தரம் மேம்பாடு அடைஞ்சிருக்கு. கங்கை நதி நீர் குடிப்பதற்கு உகந்ததா மாறியிருக்கு. ஓசோன் படலத்தில் ஏற்பட்ட ஓட்டை கூட மூடிக்கிட்டு வருதான். இயற்கையை சீண்டக்கூடாது. அங்கங்க குருவி பறவை மயில்களின் சத்தம் அதிகமா கேக்குது. இவற்றை இப்படியே பராமரிக்க நாமெல்லாம் ஒன்று கூடி வேலை பார்க்கணும். ஆலைகள் எல்லாம் அடைபட்டு கிடப்பதா ஆற்று தண்ணீரை அள்ளி குடிக்க முடிகிறது. ஹாரன் சத்தமே இல்லாததா பறவைகளின் ஒலியை ரசிக்க முடிகிறது. கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை என்பதால் பாட்டன் பாட்டி பாசத்தை பகிர்ந்து கொள்ள முடிகிறதுன்னு நம்ம மது ராமகிருஷ்ண ஐயாவின் புது கவிதைகளோடு கடிதத்தை நிறைவு செய்வது உங்கள் மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
3: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள்.
4: ஹாய் கலை, எப்படி இருக்க?
5: நல்லா இருக்கேன் தமிழ். வா உள்ள வா. என்ன சாப்பிடுற?
4: இப்பதாண்டி சாப்பிட்டு வந்தேன். தண்ணி மட்டும் கொடு. பா என்னமா வெயில் அடிக்குது.
5: தண்ணி இருக்கட்டும். இந்தா தர்பூசணி பழம், இத சாப்பிடு.
4: சரி, வெயிலுக்கு இதுவும் நல்லதுதான் கொடு.
6: என்னடி இவ்ளோ இனிப்பா இருக்கு?
5: இது வாங்கல, வீட்லயே வளர்ந்தது தமிழ். சாப்பிட்டு சும்மா விதைய போட்டு விட்டோம், அது முளைச்சு இப்ப நல்லா வளர்ந்துருச்சு. அது மட்டும் இல்லடி, இப்பெல்லாம் நான் வீட்டு மாடியிலேயே காய்கறி செடிகளை வளர்க்கறேன். எங்க மாடியையே தோட்டமாக்கிட்டேன்.
6: அப்படியா? சூப்பர் கலை, கேக்கவே நல்லா இருக்கே.
5: ஆமா, நம்ம பிள்ளைகள் ஆரோக்கியமா வளரணும்ல, அதான் கீரைகள் காய்கள் பழங்கள் போன்ற எல்லா செடியையும் இயற்கை உரம் போட்டு வீட்லயே வளர்க்கறேன்.
6: ஆமா, இயற்கையான உணவு எடுத்துக்க இது நல்ல வழிமுறை தான். அப்ப இப்பவே நானும் எங்க வீட்டு மாடிய இயற்கை முறையில காய்கறி தோட்டமாக்க ஆரம்பிச்சிடுறேன்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த உள்ளார். வியட்நாம் அதிபருடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு குறித்து தில்லியில் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். இங்கிலாந்து கருவூலத்துறை தலைவர் ரேச்சல் ரீவ்ஸுடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். பள்ளி மேலாண்மை குழு விதிமுறைகளை புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று வெளியிடுகிறார். ஐஎஸ் தீவிரவாத அமைப்புடன் இணைந்து தாக்குதல் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்த 3 பேருக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக மாநில காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்க கட்சி மேலிடம் அதிகாரம் அளித்திருப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. மேற்கு வங்கம், அசாம், கேரள மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. மேற்குவங்க தேர்தலில் தோல்வியடைந்துள்ள திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி முதலமைச்சர் பதவியிலிருந்து தாம் விலகப்போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் பிஜேபி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மியான்மரில் கடலோர பாதுகாப்பை மேற்கொள்ளும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்திய கடற்படை கப்பல் சுனைனா

0: யாங்கோன் துறைமுகம் சென்றடைந்தது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகள் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் பஞ்சாப் அணிகள் மோதுகின்றன. உலக பேட்மிண்டன் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் உன்னதி ஹுட்டா 19வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:02. ஆகாஷவாணி சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ், மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். புத்தம் புதுகாலையில் அடுத்து வருவது திரை இசைப்பாடல்கள். யாரடி நீ மோகினி படப்பாடல் பாடியிருப்பவர்கள் கார்த்திக் ரீட்டா.

0: Chief Minister of Bengal, oath likely on May 9, speculates the Asian Age. The Asian Age writes that the power center of the West Bengal government is all set to return to the historic Writers Building in the heart of Kolkata from Nobonno in Howrah, the offices of outgoing CM Mamata Banerjee government after the regime change in the state. The Tribune in its editorial piece says, post-poll rancor, defiant Mamata rejects Bengal verdict. The paper writes that the acrimony witnessed during the West Bengal Assembly elections has intensified following the declaration of results. The aftermath is not unfolding as a routine democratic transition. Outgoing Chief Minister Mamata Banerjee has refused to accept the verdict. Ruling out her resignation, it's apparent that Mamata's agitational politics will keep the new government on its toes right from the word go. Cabinet gives not to make insult to Vande Mataram an offence, reports The Hindu. Uttar Pradesh's new cuisine map leaves meat off the menu, lists only veg iconic dishes across 75 districts, says Hindustan Times. India condemns UAE strike, calls it unacceptable, notes The Pioneer. And finally, Washington Post, New York Times among top winners of Pulitzer Prizes, reports Hindustan Times. And with that, it's back to you, Abhishek.
1: Thank you, Shagun. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to hold talks with President of Vietnam Tho Lam in New Delhi today. Election Commission asks West Bengal Chief Secretary, DGP and Central Armed Police Forces to enforce zero tolerance towards post-poll violence. Election Commission issues notification for constitution of new assemblies in West Bengal, Assam, Kerala, Tamil Nadu, Puducherry following completion of electoral process. NIA charge sheets doctor, two others in ISIS-linked bio-terror plot to carry out mass poisoning. US President Donald Trump says Project Freedom to guide stranded vessels through Strait of Hormuz will be paused for a short period of time. And in IPL cricket, Chennai Super Kings beat Delhi Capitals by 8 wickets. And with that, we end the morning news. Have a nice day.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:30.
3: ஆகாஷ்வாணி தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
4: காட்ஸ் ஓன் கண்ட்ரியோட இயற்கையான சுவையை உணருங்க. நீரா எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஆல்கஹால் இல்லாத சத்தான பானம்.
5: நீரா சத்துக்கள் நிறைந்தது, சக்கரவியாதி இருக்கவங்களுக்கும் ஏற்றது, சுவையான ஹெல்த் ட்ரிங்க்.
4: கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு, இந்தியாவின் தென்னை உற்பத்தியை முன்னேற்ற.
6: Coconut Development Board presents Tender Coconut Water.
7: Nutritious, diabetic friendly and delicious with the taste of natural goodness in every drop of it.
6: Enjoy nature's health drink. Tender Coconut Water from Coconut Development Board.
3: இன்றைய நிகழ்ச்சியில் தென்னை சாகுபடியில் அறிவியல் தொழில்நுட்பங்கள் என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி முதன்மையர் கே வெங்கடேசன் அவர்கள்.
8: தென்னை மரமானது மரங்களின் சொர்க்கம் அல்லது பூலோக கற்பக விருட்சம் என்று சிறப்பாக அழைக்கப்படுகிறது. நமது ஆசிய நாடுகளின் கலாச்சாரத்தோடு இணைந்து வாழ்வு தரும் ஒரு மரமாக பயிரிடப்பட்டு ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய சிறப்பான மரமாகும் தென்னை மரம். தேங்காய் உற்பத்தியில் இந்தியா ஒரு ஹெக்டேர் பரப்பளவில் 10,345 காய்கள் உற்பத்தி திறனாக கிடைக்கப்பெற்று இந்தியா முதலிடத்தில் வகிக்கிறது. தமிழகத்தில் சுமார் 4.9 லட்சம் ஹெக்டேரில் தென்னை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டு உற்பத்தியாக 6,91 மில்லியன் தேங்காய்கள் கிடைக்கிறது. இது சராசரியாக ஹெக்டருக்கு 12,367 காய்கள் கிடைக்கப்படுகிறது. இது போக தென்னை மரத்தில் பல நன்மைகள் கிடைக்கிறது. அதில் முக்கியமாக சத்து மிகுந்த இளநீர், தேங்காய் எண்ணெய், தென்னை நார், எரிபொருளாகும் தேங்காய் ஓடு, கூரையாகும் ஓலை மற்றும் மரம் வீட்டு உபயோகத்திற்கும் வணிகத்திற்கும் என பலதரப்பட்ட பொருள்களை தன்னகத்தை கொண்டு விவசாய நண்பர்களுக்கு அதிக லாபத்தை கொடுப்பதில் தன்னிகரற்ற மரமாக விரும்பி வளர்க்க

0: பிடிக்கூட தென்னை மரம். தென்னை மரம் நன்றாக வளரவும் அதிக மகசூல் தரவும் ஆண்டு சராசரி வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் இருக்க வேண்டும். மேலும் ஆண்டுதோறும் சமமாக பகிரப்பட்ட 1000 மில்லிமீட்டர் மழை போதுமானது. இது அனைத்து வகையான மணல் பாங்கான இடங்களிலும் வளரும். இருந்தாலும் மணல் கலந்த செம்மண், வண்டல் மண், செம்பொறை மண் தென்னை சாகுபடிக்கு மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது. பொதுவாக 1.2 மீட்டர் ஆழமுடைய நல்ல நீர் வடிகால் வசதி திறனுடைய மண் தென்னை சாகுபடிக்கு ஏற்றதாக கருதப்படுகிறது. மேலும் அந்த மண்ணின் கார அமிலத்தன்மை 5.2 முதல் 8.6 வரை ஏற்றதாக கருதப்படுகிறது.
1: சார், தென்னை சாகுபடிக்கு உகந்த ஏற்ற வகையில என்னென்ன விதமான ஆராய்ச்சிகள் செய்யப்படுகின்றன?
0: தென்னை வளர்ச்சியில் கோயம்புத்தூரில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகமும் காசர்கோடு மாவட்டத்தில் உள்ள மத்திய மலைத்தோட்ட பயிர்கள் ஆராய்ச்சி திட்டத்தின் பங்களிப்புடனும் பல ஆராய்ச்சி முடிவுகளை பல்கலைக்கழகம் முன்னெடுத்து வருகிறது. இதில் தென்னைசார் உழவர்களின் ஆராய்ச்சி தேவைகளை பூர்த்தி செய்ய நமது தமிழ்நாட்டின் மேற்கு மண்டலத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆழியார் நகரில் ஒரு தென்னை ஆராய்ச்சி நிலையமும், கிழக்கு மண்டலத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள வேப்பங்குளத்தில் அங்கு ஒரு ஆராய்ச்சி நிலையமும், 2 தென்னை ஆராய்ச்சி நிலையங்கள் மற்றும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் உள்ள வாசனை மற்றும் மலைத்தோட்ட பயிர்கள் துறை, இந்த 3 பகுதிகளிலிருந்தும் சென்னை விவசாயிகளுக்கு தேவையான ஆராய்ச்சி முடிவுகளும் அறிவியல் தொழில்நுட்பங்களும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் வழங்கி வருவதில் மிகுந்த பெருமையுடன் உள்ளது. ஏனென்றால் பயிர் மேலாண்மை, பயிர் பாதுகாப்பு, மதிப்பு கூட்டுதல் போன்ற பல பிரிவுகளில் ஆராய்ச்சிகளை முன்னெடுத்து சென்று நல்ல ரிசல்ட்டை வந்து விவசாயிகளுக்கும் என்டர்பிரனர்களுக்கும் வழங்குவதில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் முன்னின்று நிற்கிறது. சென்னையில் நெட்டை மற்றும் குட்டை ரகங்களை தேர்வு செய்தும், ஆண் மற்றும் பெண் மர கலப்பினங்களை செய்து வீரிய ஓட்டு ரகங்களை உற்பத்தி செய்து உழவர்களுக்கு தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் 11 தென்னை ரகங்களையும் வெளியிட்டுள்ளது. ஆழியாரில் உள்ள தென்னை ஆராய்ச்சி நிலையத்தில் ஆழியார் 1, வறட்சியை தாங்கும் தன்மை கொண்ட ஆழியார் 2, ஆழியார் 4 ஆகிய 3 நெட்டை ரகங்களும், ஆழியார் 3 என்ற சந்தை வாய்ப்பு கொண்ட செவ்விழநீர் ரகமும் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் 2025 வெளியிடப்பட்ட ஆழியார் 4 என்ற நெட்டை ரகம் இளநீருக்காகவும் கொப்பரைக்கும் ஏற்றது. இந்த மரத்தின் சிறப்பு இயல்புகள் என்னவென்றால், ஒரு ஆண்டிற்கு ஒரு மரம் சராசரியாக 137 காய்களும் அதிகபட்சமாக 164 காய்களும் தரவல்லது. மேலும் இது இளநீரும் இருக்குது, கொப்பரையும் இருக்குது. இளநீர் 520 மில்லியும் கொப்பரைக்கு 152 கிராம் என்ற அளவில் ஈல்டு தருகிறது. இதில் எண்ணெய் சத்தும் உள்ளது, 63.12% இருக்கிறது. இது போக இப்பொழுது வேர்வாடல் நோய் சற்று பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக தகவல் உள்ளது. இந்த வேர்வாடல் நோய்க்கு எதிர்ப்பு சக்தி கொண்ட காசர்கோடு மத்திய சென்னை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து தெரிவிக்கப்பட்ட கல்பஸ்ரீ, கல்ப ரக்ஷா, கல்ப சங்கரா, கல்ப வஜ்ரா இந்த ரகங்களை வைத்து ஆராய்ச்சி திட்டங்கள் மேற்கொண்டு அதில் கிடைக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்திகளை விவசாயிகளுக்கும் இதிலிருந்து கன்றுகளை தெரிவு செய்து விவசாய நண்பர்களுக்கு கொடுப்பதற்கு ஆழியார் தென்னை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து இந்த செயல் விளக்க திட்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதுபோக வேப்பங்குளத்தில் உள்ள தென்னை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து VPM 3, VPM 4, VPM 6 ஆகிய நெட்டை ரகங்களும், VHC 1, VHC 2, VHC 3 மற்றும் VPM 5 ஆகிய 4 வீரிய ஓட்டு ரகங்களும் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் VPM 6 என்ற ரகம் புயல் மற்றும் வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. எனவே விவசாய நண்பர்கள் தங்கள் பகுதிகளுக்கு ஏற்ற ரகங்களை தெரிவு செய்து நட்டு பலன் பெறுமாறு அன்புடன் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் சார்பாக கேட்டுக் கொள்கிறேன். மேலும் இவ் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து 136 மரபு கருவூலம் பராமரிக்கப்பட்டு அதிலிருந்து கிராசிங் செய்து புதிய புதிய ரகங்களை தெரிவு செய்வதிலும் இந்த 2 தென்னை ஆராய்ச்சி நிலையங்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதுபோக ஆழியார் தென்னை ஆராய்ச்சி நிலையத்தில் சந்திர சங்கரா, கல்ப சங்கரா மற்றும் கல்ப சம்ருதி ஆகிய 3 வீரிய ஒட்டு ரகங்களும், வேப்பங்குளத்திலிருந்து VHC 3 என்ற வீரிய ஒட்டு ரகம் உற்பத்தி செய்யப்பட்டு உழவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது.
1: விவசாயிகள் பொதுவா நெட்டை தென்னை ரகத்தை தான் சாகுபடி செய்வாங்க. ஆண்டாண்டு காலமா இதுதான் தான் நடைபெறுது. இப்போ வீரிய ஓட்டு ரகங்கள்லாம் வந்துருச்சு சார், சொன்ன மாதிரி சரியான ரகங்களை தேர்ந்தெடுத்து சாகுபடி செய்யுங்க சார். உங்க தொழில்நுட்ப செய்திகள் தொடரட்டும்.
0: சென்னை பொதுவாக ஒரு மித வெப்பமண்டல மற்றும் வெப்ப மண்டலங்களுக்கு ஏற்ற பயிர், எனவே நீர் மேலாண்மையை முறைப்படுத்தும் நோக்குடன் ஒரு நாளின் வெப்பநிலை, நீராவி போக்கு மற்றும் மரத்தின் நீர் தேவை ஆகியவற்றை தொடர்பு படுத்தி தமிழகத்தின் மேற்கு மற்றும் கிழக்கு மண்டலங்களுக்கு ஆண்டின் ஒவ்வொரு மாதத்திற்கும் பாசன நீர்

பரிந்துரை மேம்படுத்தப்பட்டுள்ளது. எனவே இப்பொழுது விளைச்சல் முன்பின் இருப்பதால் நமக்கு நிலையான வருமானம் கிடைப்பதற்கு சென்னையில் ஊடுபயிர் சாகுபடி என்பது இப்பொழுது மிகவும் பிரபலப்பட்டு வருகிறது. ஏனென்றால் 45 to 50 நாள்ல தென்னை அறுவடை செய்யும் போது மீதி உள்ள அந்த 50 நாள்களுக்கு நமக்கு பழங்கள் வேண்டும், உற்பத்தி செலவுகளுக்கு நம்மளுக்கு பணம் தேவைப்படுவதால் சென்னையில் ஊடுபயிர் செய்வது இப்ப சால சிறந்ததாக கருதப்படுகிறது. சென்னை மரங்களுக்கு இடையேயான நீர், சூரிய ஒளி மற்றும் காற்று ஆகிய இயற்கை ஆதாரங்களை சேதாரமின்றி பயன்படுத்த தென்னை, வாழை, கோகோ, அன்னாச்சி மற்றும் இப்பொழுது ஜாதிக்காய் போன்ற பயிர்களும் வாழை இலை உற்பத்திக்கான ஒரு பல்லடுக்கு பயிர் திட்டம் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இம்முறையில் உழவர்களுக்கு தனிப்பயிரை விட, தனிப்பயிர் என்றால் தென்னை மட்டும் வளர்க்காமல் ஊடுபயிரை வளர்ப்பதன் மூலமாக 1 hectare 287,000 வரை நிகர லாபம் அதிகரிக்கப்படுவது ஆராய்ச்சியின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. சென்னை சார்ந்த ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டம் அதுவும் நமக்கு இன்றைய காலத்துக்கு ஏற்றது. ஏனென்றால் நமக்கு உள்ளே இருக்கும் அந்த லேண்ட் யூஸ் பேட்டர்ன் என்பது இன்று அதிகமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. 1 acre பரப்பளவில் வெள்ளாடு, தலைச்சேரி ஆடு 6+1 6 பெண் 1 ஆண் வளர்க்கும் போது உள்ளே இடைவெளியில் கம்பு நேப்பிய தீவனப்புல், வேலி மசால், கிளரி சீடியா, அகத்தி போன்றவற்றை ஒருங்கிணைப்பதால் 1 hectare 1 ஆண்டிற்கு 175,000 வரை நிகர லாபம் கிடைப்பதாக ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கிறது. அடுத்ததாக குட்டை தென்னை ரகங்களில் அதிக உற்பத்தி பெறுவதற்கும் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை, அதன் மூலம் நெட்டை, குட்டை, வீரிய ஓட்டு ரகங்களில் உர பயன்பாட்டு திறனையும், சொட்டு நீர் பாசன உரத்தை கால முறைப்படுத்துவதற்கும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏனென்றால் இன்று அதிகமாக வறட்சி இருக்கிறது அல்லது அதிகமான நீர் இருக்கிறது, அதை ஒழுங்குபடுத்தி காலமுறைப்படுத்தி நீர் தேவையை சொட்டு நீர் பாசனத்தின் மூலமாக பயிர்களுக்கு வேறு அடியில் தேவையான அளவை தேவையான நேரத்தில் கொடுத்து அதிக உற்பத்தியை பெருக்கி குறும்பை உதிராமல் அதிக உற்பத்தியை பெருக்குவதற்கு இந்த சொட்டு நீர் பாசனம் கொடுத்து கொண்டிருக்கிறது. இதுபோக சென்னையிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களும் நமக்கு தேவைப்படுது. ஏன்னா இன்னைக்கு சென்னை சார்ந்த தொழில்நுட்பங்கள் நமக்கு தேவைப்படுது. அதுல மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் மூலம் நமக்கு நிகர லாபம் அமௌண்ட் கிடைக்குது. சென்னையிலிருந்து கிடைக்கப்படுகிற மதிப்பு கூட்டப்பட்ட பொருளான பந்து கோப்பரை, பால் கோப்பரா தயாரித்தல், தேங்காய் பால் எண்ணெய் உற்பத்தி, சென்னையிலிருந்து எடுக்கப்படும் சோப்பு, தேங்காய் உரை, தேங்காய் நீர், குறைவாக பதனிடப்பட்ட இளநீர், ஜெல்லி, கொக்கோ நட் பார், சென்னை ஓலையிலிருந்து எடுக்கப்படும் ஸ்ட்ரா போன்ற மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களும் தயாரிப்பதில் அதிகமான லாபம் கிடைப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொப்பரையை வந்து நம்ம எண்ணெய் எடுப்பதற்காக கொப்பரையை நம்ம பதப்படுத்துறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், கொப்பரையை பதப்படுத்துவதற்கு சில இடங்களில் கந்தகம் பயன்படுத்தப்படுகிறது. அதுக்கு மாற்றாக கோப்ரா கார்டு என்ற பொருளை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் நானோ அறிவியல் தொழில்நுட்ப மையம் கண்டறிந்துள்ளது. இந்த கோப்ரா கார்டு பொருள் இருக்குது, அது வந்து அந்த கந்தகத்துல நம்ம சேர்த்தாம இந்த கோப்ரா கார்டு சேர்த்தும் போது நம்மளுக்கு அதில் இருக்கிற தீங்குகள் இல்லாமல் நன்மை செய்யும் இந்த நானோ அறிவியல் தொழில்நுட்பங்களை நாம் பயன்படுத்துவதன் மூலம் சிறப்பான தேங்காய் எண்ணெய், தேங்காய் பதப்படுத்தப்பட்ட பொருள் கிடைக்கிறது. மேலும் நீரா, கோகனட் நீரா அந்த பானத்தின் சேமிப்பு காலத்தை நீடிக்கும் ஆய்வுகளும் நமது பல்கலைக்கழகத்தில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இது வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருள். ஏனென்றால் இன்று காயர் இண்டஸ்ட்ரி, தென்னை நார் கழிவு, அதிலிருந்து மண்புழு தயாரித்தல் எல்லாத்துக்கும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் வந்து உங்களுக்கு பயிற்சிகளும் வழங்கப்பட்டு வருகிறது. மற்றும் பயிர் பாதுகாப்பு, இப்ப ரீசெண்டா பூச்சி நோய் தாக்குதல் இருக்கிறது நிறைய, அதுல வந்து இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம், ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை முறையும் கடைபிடித்து வருகிறதுனால் இப்பொழுது இலைக்கருகள், வேர்வாடல், எரியோபயிர் சிலந்தியால் பாதிக்கப்பட்ட தென்னை மரங்களுக்கு பயிர் பாதுகாப்பு மருந்துகள் தெளிப்பதற்கு ஏதுவாக ட்ரோன் வழி அந்த முறையில் தெளிப்பு முறையை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் உள்ள தொலையுணர்வு மற்றும் புவியியல் தகவல் மையத்தின் பங்களிப்புடன் தரப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது. ஏன்னா இப்ப ட்ரோன் வந்து இப்ப எல்லா பக்கமும் நமக்கு பிரபலம் ஆகி கொண்டிருக்கிறது. இந்த ட்ரோன் மூலம் எப்படி மருந்துகளை தெளித்து கட்டுப்படுத்துவது என்பதற்கான ஆராய்ச்சிகளும் நமது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்று வருகிறது. இது போக சென்னையில் கருந்தலை புழுவை கட்டுப்படுத்த பிரகானிக்ஸ் இறைவிழுங்கி, வெள்ளையை கட்டுப்படுத்த என்கார்த்தி ஒட்டுண்ணி மற்றும் அபார்டெட் ரைசா எஸ்டர் என்ற இறை விழுங்கியும் உழவர்களுக்காக தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் உழவர்களுக்கு நெட்டை, குட்டை, குட்டை இன்று நெட்டை, நெட்டை இன்று குட்டை தென்னங்கன்றுகள் இங்கு உற்பத்தி செய்யப்பட்டு பேசிலஸ் சப்டிலிஸ் ட்ரைகோடர்மா உயிரி போன்ற எதிரி உயிர்கள், இறை விழுங்கிகள், உயிர் உரங்கள், சென்னை டானிக், கோகனட் டானிக்

0: மண்புழு உரம் போன்ற இடுபொருள்களும் அறிவியல் சார் வேளாண்மைக்கு இப்பல்கலைக்கழகம் வழங்கி உழவர்களின் உற்பத்திக்கு அடிப்படையாக இருந்து வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் சிறப்பாக பணியாற்றி பல தொழில்நுட்பங்களை வழங்கி வருவதில் பெருமையுடன் உள்ளது. எனவே இயற்கையின் இன்னல்களை எதிர்கொண்டு தென்னை சாகுபடியை தொய்வில்லாமல் காத்திட தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் தமது ஆராய்ச்சி பாதையின் வழி அருள் பணியாற்றி சிறப்பாக சேவை செய்து வருகிறது. பல்கலைக்கழகத்தின் சேவைகளை மாநிலம் எங்கும் உள்ள உழவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன்.
1: சார், இன்னும் ஏதாவது விவரம் வேணும்னா உங்களை தொடர்பு கொள்ளலாமா? தொலைபேசி எண் சொல்றீங்களா?
0: 9443892 9443892 9498 9982
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. தென்னை சாகுபடியில் அறிவியல் தொழில்நுட்பங்கள் விளக்கினார் கோயம்புத்தூர் வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி முதன்மையர் கே வெங்கடேசன் அவர்கள்.
3: மதர் நேச்சரோட எல்லா ஹெல்த் அண்ட் குட்னஸும் அடங்கிய கோகனட் ப்ராடக்ட்ஸ் வழங்குபவர்கள் கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட்,
4: கோகனட் மில்க், கோகனட் கிரீம், கோகனட் சிப்ஸ், கோகனட் ஜாகிரி மற்றும் கோகனட் பாம் சுகர்.
3: கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட் வழங்கும் இந்த நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
2: இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
5: மதர் நேச்சரோட ஃப்ரெஷ்னஸ், ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் ரிச்னஸ் எல்லாமே இருக்கும். கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வழங்கும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வெர்ஜின் கோகனட் ஆயில்.
3: ஆரோக்கியமான சமையலுக்கு ஈடு இணையே இல்லாத எண்ணெய். ஹேர் கேர், ஸ்கின் கேர் மற்றும் பேபி கேர் எல்லாத்துக்கும் வெர்ஜின் கோகனட் ஆயில் விட்டமின் இ அண்ட் லாரிக் ஆசிட் நிறைந்தது.
2: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. முகமும் முகவரியுமாய் வானொலி. வானத்திலிருந்து ஒரு தேவதையின் குரலாய், காற்றின் அலைவரிசையில் நம் வீட்டின் அங்கமாய், 90 ஆண்டுகளை கடந்து இன்றும் கம்பீரமாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலி வரலாற்றின் பக்கங்களில் ஒரு மகத்தான மைல்கல்லை எட்டியுள்ளது. போர்க்காலங்கள், பேரிடர்கள் என அனைத்தையும் கடந்து இன்னும் நம்மோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கும் வானொலியின் சிறப்பு பயணம் இதோ வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. தனக்கு முகமும் முகவரியுமான வானொலியுடன் தான் பயணித்த அனுபவங்களை பகிர்கிறார் நீலகிரி மாவட்ட ஆவண புகைப்படக் கலைஞர் மதிமாறன் அவர்கள். வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவும் சந்தோஷம்.
2: மகிழ்ச்சி.
1: உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க சார்.
2: இந்த 90 வயது வானொலிக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்றேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். 90 ஆண்டுகளில் வந்து அடியெடுத்து வைக்கிற வானொலிக்கு முதல் வாழ்த்துகள் தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் மதிமாறன். நான் ஒரு ஆவண புகைப்பட கலைஞர். என்னோட வாழ்க்கை பயணம் வந்து பழங்குடிகளையும் பறவைகளையும் கூடவே பயணிக்கிறேன். 6 பழங்குடி மக்களோட வாழ்வியல் முறையும் 200 பறவைகளோட வாழ்வியல் முறையும் ஆவணப்படுத்தி ஒரு ஆவண மையம் வச்சுருக்கேன். வர பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வந்து என்கிட்ட கிடைச்ச தரவுகளை வந்து தந்து உதவி செஞ்சுட்டு இருக்கேன்.
1: ஒரு வித்தியாசமான துறையில இருக்கீங்க, பொறுப்புள்ள ஒரு ஜாப்னு கூட சொல்லலாம். சோ உங்களுடைய வானொலி பயணம், உங்களுடைய அனுபவங்கள், வானொலியோட உங்களோட கனெக்ஷன் என்ன?
2: முகமும் முகவரியும் தந்தது வானொலி தான் சொல்லலாம். என் வாழ்க்கையில என் கூட வந்து ஒரு ஒரு கைப்பிடிச்சு கூட்டிட்டு போன ஒரு மிகச்சிறந்த நண்பன்னாக்கா வானொலி தான்.

0: ஏன்னா நல்ல வார்த்தைகள் மட்டும் பேசுகிறது வானொலி மட்டும் தான் பேசும், நல்ல விஷயங்களை சொல்கிறது வானொலி மட்டும் தான் இருக்கும். பதட்டம் இல்லாமல் அன்பான விஷயங்களையும் அழகான தகவல்களையும் கொடுத்துட்ருக்கோம். எந்நேரம் எந்த நேரத்துலனாலும் வானொலி கேட்கலாம். ஏன்னா நல்ல நண்பர்கள் எப்போதுமே வந்து நல்ல விஷயங்களை மட்டும் சொல்லிட்டுருப்பாங்க. எனக்கு கிடைச்ச மிக சிறந்த நண்பன்னாக்கா வானொலி தான். என்னோடய முகமும் முகவரியும் வானொலி தான். அதில் வந்து சொல்கிறதுல இந்த வாய்ப்பு அமைச்சு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா நன்றி பாராட்டு மன்னிப்பெல்லாம் வந்து உடனே கொடுக்கணும். இந்த நாளில் வந்து இந்த பிறந்தநாள் வாழ்த்தும் சொல்லிடுறோம், வானொலிக்கு நன்றியும் சொல்கிறோம். இன்னும் நிறைய கோடான கோடி வருஷம் வந்து நிறைய பேரோட குரலாக இருக்கணுன்றது வாழ்த்தும் சொல்கிறோம்.
1: நீங்கள் பேசும்போதே தெரியுது உங்கள் மனசோட ஆழத்திலிருந்து நீங்கள் பேசுகிறீங்க, அந்த உணர்வு பூர்வமாக நீங்கள் பேசுகிறீங்க. அந்த உணர்வு பூர்வமாக அந்த பேச்சு வந்து உங்களோட வானொலியோட எவ்வளோ எமோஷ்னலாக நீங்கள் பாண்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களோட பேச்சிலேயே எனக்கு புரியுது. சொல்லுங்கள் சார், உங்களுடைய வானொலி பயணம், உங்களுடைய வானொலி மறக்க முடியாத அனுபவம்.
0: எங்கே பயணிக்கும் போதும் என் கூட வந்து பயணிக்கிற ஒரு நல்ல நண்பன், நான் வாகனங்களில் பயணிக்கும் போதும் என் கூட இருக்கும். இங்கே வந்து அகில இந்திய வானொலி ஊட்டி வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க, அது வந்து மந்தரைன்னு சொல்லுவாங்க. அந்த பழங்குடி மக்களோட பேசுகிற நிகழ்ச்சி, மந்தரையில் அமர்ந்து பேசுகிற விஷயங்களை வந்து ஒளிபரப்பு பண்ணி காலை மற்றும் மாலை நேரங்களில் பாடல்களை ஒளிபரப்பு பண்ணுவாங்க. அதில் குறிப்பாக வந்து இந்த கோத்தர் பழங்குடி மக்களோட பாடல் வந்து ரீங்காரமாக இருக்கும். எப்போவுமே என் கார் ட்ராவலில் போகும்போது கூட அந்த விளக்கே விளக்கே நெய்யலியோ வாசாமி, அப்புறமேட்டு தவிட்டு மக்கா நெல்லையோ வாசாமி, பஸ்ஸான பஸ்ஸவனியோ அப்படின்ட்டு இந்த பாடல்கள் வந்து பாடிட்டே இருக்கும். வானொலியில் மட்டும்தான் பழங்குடிகளின் ஒலி கேட்கும், பழங்குடிகளின் இசை அவர்களோட பாடல் கேட்கும். அது வந்து மறக்க முடியாத நினைவுகளை வந்து சுமந்துட்டு ரொம்ப அந்த பயணத்தை வந்து ரொம்ப இனிமையாக்கும். எப்போவுமே மறக்க மாட்டோம். அப்படி இல்லைனாலும் அது வந்து பதிவு பண்ணினாலும் கேட்டு போகிற பழக்கம் இருக்கும்.
1: முதல் வானொலி பயணம் இப்போ வானொலி கேட்க ஆரம்பிச்சிங்க, அந்த இன்ஸ்பிரேஷன் அதை பற்றி சொல்லுங்க.
0: எங்கள் வீட்டில் வந்து அப்பா பார்த்தேன், அவன் ஒரு அப்போ வந்து கரண்ட் இல்லை, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. டிரான்சிஸ்டர் ரேடியோ வாங்கிட்டு வராங்க, கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் நடக்கும் எங்கள் வீட்டிலேருந்து பக்கத்தில். வானொலியில் உடனே நல்ல இதெல்லாம் கிடைக்காது, உடனே வந்து அதை போய் மலை மேலே நின்று கேட்குவாங்க. ஒரு பெரிய மரத்து மேலே ஒரு சின்ன ஆண்டனா கட்டி அதில் கொண்டு வருவாங்க. வீட்டில் வந்து சன்னல் வலை மாதிரி இருக்கும், அதெல்லாம் பின்னி வச்சு அந்த வானொலியை கேட்குவாங்க. அந்த சத்தம் கேட்கும்போது, காலையில் கேட்கும்போதும், அந்த சாமி பாட்டெல்லாம் போடும்போது எங்களை எழுப்புறதே வானொலி தான். என் ஏஜில் வந்து வேறு எந்த விஷயங்களும் எங்களை வந்து அணுகலை மேடம். அப்போ வந்து எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம்னாக்கா வானொலி மட்டும்தான். செய்திகளை கேட்குவோம், பாடல், அப்புறமேட்டு பெரிய தலைவர்களோட ஸ்பீச் இருக்கும். எங்கள் தாத்தாலாம் எனக்கு உட்கார வச்சு கேட்க வச்சுருக்காரு. இந்த டைமில் அவங்க பேசுவாங்கன்றது அந்த அனௌன்சர் முன்னாலே சொல்லிடுவாங்க. அதுக்காக சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கும், உட்கார்ந்து அந்த விஷயத்தை கேட்குவோம். அந்த விஷயங்கள் வந்து அதான் நிறைய விஷயங்கள் உள்வாங்கும் போது செயல் வடிவமாக கொடுத்தது வானொலி மட்டும்தான். எங்கள் வீட்டில் இன்னும் அந்த வானொலி இருக்கு மேடம். ரொம்ப என்ன சொல்கிறது, அது கூடவே வாழ ஆரம்பிச்சிட்டோம். நிறைய விஷயங்கள் வந்து வீட்டில் சில பேரை வந்து மறக்கவே முடியாது, அவங்கள இருந்து பிரிக்கவும் முடியாது. அவங்க இங்கேருந்து இல்லாத போயிட்டா கூட அவங்க நினைவுகள் எப்போதுமே நம்ம கூட பயணிக்கும். அது மாதிரி வானொலி வந்து இரண்டரை கலந்தது மேடம். என்னை உருவாக்கிய வானொலிக்கும், பறவைகளுக்கும், மரங்களை பேச வைத்த மாமனிதர்களுக்கும், வானொலிக்கும் இன்னொரு டைம் நன்றி சொல்றோம்.
1: உதகை அரசினர் கலைக்கல்லூரி வன உயிரின உயிரியல் துறை இணை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் பி ராமகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய வானொலி அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் போது,

வணக்கமுங்க. என்னோட சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் மயிலம் என்ற ஊர் தான் என்னோடய சொந்த ஊர். நாங்கள் பள்ளிக்கு செல்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்போது கிட்டத்தட்ட வந்து வானொலி தான் மிகப்பெரிய விஷயமா இருக்கும். காலையில் பள்ளிக்கு செல்லும்போது இப்போ கூட எந்த நேரம் பார்க்கணும்னா வானொலியில் எப்போ பாட்டு முடியும், அந்த பாட்டில் நடுவில் பாட்டுக்கு நடுவில் வந்து இப்பொழுது தற்போது நேரத்துன்னு சொல்லுவாங்க புதுச்சேரி வானொலியில் நினைக்கிறேன். இப்போது அது மாதிரி அந்த டைமை கேட்டுகிட்டே நாங்கள் எங்கள் வேலைகளை பார்ப்போம். கிராமத்தில் விவசாயம் பண்ணிட்டு வருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகள் இருக்கும்போது இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது தொடர்ந்து மணியை பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ அப்பப்போ இந்த மாதிரி வந்து வானொலி பாட்டு முடிஞ்சோடனே அந்த நேரத்தை பார்த்துட்டு ஆஹா மணி 8 மணிக்காச்சு 9 மணிக்காச்சு பள்ளிக்கு செல்லணும்னு சொல்லிட்டு ஓடுவோம். ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டுகளாக வானொலியை கேட்ட அனுபவம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கல்லூரி பருவங்களில் கொஞ்சம் வானொலி அதிகமாக கேட்க வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் அதுக்கு பிறகு வந்து உதகைக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2010 ல

வந்து உதகையில் வந்து நம்ம கல்லூரியில் அரசு கலைக்கூடத்தில் வந்து பணியாற்றிட்டு இருக்கோம். இந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் உதகை வானொலி நிலையத்தோட கலந்துரையாட பல்வேறு வாய்ப்புகள் கிடைச்சிருக்குது. ஸோ இது மாதிரி வானொலி நிலையம் என்பது வந்து இன்னைக்கு இந்தியா முழுக்க வந்து எல்லா கிராமம் மற்றும் அந்த கிராமங்கள்னு சொல்கிறோம், அந்த கிராமங்களுக்கும் போயிருக்கு, நகரங்களுக்கும் போயிருக்கு. இன்னைக்கு வந்து எஃப்எம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சராசரி மனிதன் வாழ்க்கையிலே எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பயணம் செய்யும் போதோ இல்லை எந்த நேரங்களையும் வந்து தொடர்ந்து மக்களை வந்து தன்வயப்படுத்தி பல்வேறு செய்திகளையும் வழங்கிட்டு இருக்காங்க. சொன்னால் வானொலிக்கு 90 இந்த நிகழ்ச்சி வந்து இன்னும் பல ஆண்டுகள் இந்த வானொலி நிலையம் வந்து இருக்கணும்னு என்னுடைய அதுக்கான பாராட்டுகளையும் தெரிவித்து வாழ்த்த வயதில்லை. இருந்தாலும் வந்து இன்னும் நான் பல ஆண்டுகள் வந்து வானொலி இன்னும் பல நிகழ்ச்சிகளையும் சிறப்பாக நடத்தணும் என்று வாழ்த்து கூறி நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.

தன் வாழ்வின் தவிர்க்க முடியாத ஓர் அங்கமாய் தன்னுடைய முகமும் முகவரியும் அனைத்துமாய் சுமார் 60 ஆண்டுகளாக தன்னுடன் பயணிக்கும் வானொலியை பற்றி நம் வானொலி நேயர் ஓய்வு பெற்ற தனியார் நிறுவன அலுவலர் சத்யநாராயணன் அவர்கள் பேசும்போது.

0: நான் சத்யநாராயணன் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க சார், உங்களுக்கும் வானொலிக்கும் உள்ள தொடர்பு?
0: வானொலிக்கும் எனக்கும் தொடர்புன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக இந்த தொடர்பு இருக்கு. நான் மேலேயே சொல்லலாம், சின்ன வயசுல இருந்து 5-6 வயசுல இருக்கும்போது எங்க வீட்டுல வானொலி ஓடிட்டு இருக்கும். என்னுடைய தந்தையாரும் சரி தாயாரும் சரி வானொலி பிரியர்கள். அவங்க எப்பவுமே காலையில பாத்தீங்கன்னா இந்த 5:30 மணிக்கு இந்த வந்தே மாதிரம் போடும் குரல் கேட்கும் போது, இந்த ஒளி கேட்கும் போதே நாங்க தூங்கி எந்திரிச்சிருவோம். மாட்டுப்படி பள்ளி நாட்டுல சொல்றது 5 வயசு 6 வயசுலயே. கோவையில அப்ப பாத்தீங்கன்னா இந்த திருச்சிராப்பள்ளி வானொலி தான் அங்க ஒளிபரப்பு வரும். அப்ப கோவை வானொலியே கிடையாது. சோ எங்க வீட்டுல இந்த திருச்சிராப்பள்ளி வானொலியா ஓடிட்டு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா மேடம் இந்த நிறைய இந்த தமிழ் செய்திகள், ஆங்கில செய்திகள், மற்ற இசை விழா நிகழ்ச்சிகள் எல்லாம் எங்க அம்மா ரொம்ப பிரியப்பட்டு கேட்பாங்க. அதுல இந்த பாத்தீங்கன்னா இந்த இசை விழா கச்சேரி அந்த கேட்டு கேட்டு பார்த்தா எங்களுக்கும் அந்த இசை கர்நாடக இசை மேல நாட்டம் ஏற்பட்டு சின்ன வயசுலயே அந்த மாதிரி மனசுல பதிஞ்சிருச்சு. கிரிக்கெட் மேட்ச் வர்ணனைகள் வருது, இப்பெல்லாம் இப்ப டிவியில பாக்குறோம், நேரா பாக்குறோம். அந்த நாள்ல பாத்தீங்கன்னா டிவி கிடையாது, நம்ம இதுல தான் வானொலி தான் கேட்கணும். கிரிக்கெட் மேட்ச் பணியில் இருக்க நாட்கள்ல இந்த வானொலிக்கு பாக்கெட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எடுத்து போயிடுவோம் அந்த கிரிக்கெட் மேட்ச் கேட்கறதுக்காக. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வானொலி வந்து அந்த நாள்ல வந்து வானொலி புஸ்தகம் போட்டிருந்தாங்க, 15 நாளைக்கு ஒரு புஸ்தகம். அந்த புக்கை வந்து எங்க அம்மா கடையில முதல்ல போய் வாங்கிட்டு வாங்கிட்டு சம்டைம்ஸ் அந்த கடையில புஸ்தகம் தீர்ந்து போகும். அது தீர்ந்து போனா எங்க அம்மாட்ட திட்டு வாங்க வேண்டியது வரும், ஏன் வாங்கல மொழி வாங்கினு சொன்னேன் வாங்க போகலையேன்ட்டு. அந்த மாதிரி அந்த வானொலி புஸ்தகத்தில் பாத்தீங்கன்னா எல்லா நிகழ்ச்சிகளும் 15 நாளைக்கு உண்டா நிகழ்ச்சி நேரம் சென்னை வானொலி, திருச்சி வானொலி, அந்த மாதிரி எல்லா வானொலி நிகழ்ச்சி என்னென்ன நிகழ்ச்சி அது 15 நாளைக்கு நிகழ்ச்சிகள் அதில் பதிவு பண்ணியிருப்பாங்க. அதை வச்சுட்டு அதை பார்த்துட்டு அந்தந்த நேரத்தில் அந்த வானொலி எங்கள் அம்மா போடுவாங்க, அந்த மாதிரி எங்கள் அப்பாவும் போடுவாங்க. அது மாதிரி சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு அந்த வானொலி கேட்டு கேட்டு எனக்கு பழக்கமாயிருச்சு. அதே மாதிரி நான் 87 இங்கிருந்து கோவையிலிருந்து சென்னைக்கு போனேன். சென்னையில பாத்தீங்கன்னா சென்னை வானொலி என்னுடைய உயிர் மூச்சா ஆகிப்போச்சு. அதுல சென்னை வானொலி, வியூர்பாரி இரண்டுமே, வியூர்பாரி நிகழ்ச்சிகள் எல்லாமே இந்த பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி அந்த மாதிரி எல்லாம் வரும். சென்னை வானொலி பாத்தீங்கன்னா காலையில 5:30 இவங்க அறிவிப்பாளர்கள் அவங்க பேர் சொல்ல வேண்டாம், அவங்க பேர் நாங்களே கண்டுபிடிச்சிருவோம். கோமலா ராமலிங்கம் இன்னைக்கு வந்திருக்காங்க, ஜானகி வெங்கட் வந்திருக்காங்க, அந்த மாதிரி அறிவிப்பாளர் நேம் மூலம் அப்படியே மனசுல பதிஞ்சது எங்களுக்கு. இந்த அவங்க காலையில கொடுக்குற இந்த நிகழ்ச்சி நம்ம இவருடைய தென்கட்சிக்கோ சாமிநாடு இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஆகட்டும், மற்ற நிகழ்ச்சிகள் இன்னும் சிறப்பா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இந்த வானொலி வந்து இந்த எந்த விதத்தில் பயனடைதுன்னு பாத்தீங்கன்னா இந்த புயல் வெள்ளம் மழை காலங்கள்லாம் பார்த்தா அவங்க துல்லியமா அறிவு கொடுப்பாங்க. அதை வச்சுட்டுதான் நம்ம எல்லாம் பயனுள்ளதா இருக்கும் இந்த வானொலியில.
1: அவ்வளவு
0: துல்லியமா கொடுக்குறாங்க இந்த வானொலி. கரண்ட் இல்லைன்னு வைங்க, இந்த பாக்கெட் ட்ரான்ஸ்ஃபர் வச்சுட்டு நம்ம வானொலி கேட்கலாம், சார் இல்லைன்னு வைங்க, ஷட் டவுன் ஆயிரும், கரண்ட் இருக்காது, 4 நாள் கரண்ட், 3 நாள் கரண்ட் இருக்காது, தண்ணி நிற்கும், எங்க பார்த்தா வெள்ள பாதிப்பா இருக்கும். அப்ப இந்த பயனுள்ளதா இருக்கு பாத்தீங்கன்னா மக்களுக்கு கீழ்பட்டதுலேருந்து மேல்பட்ட மக்கள் அனைத்து மக்களுக்குமே இந்த வானொலி வந்து ஒரு பாக்கெட் ட்ரான்ஸ்ஃபர் வச்சுட்டு கேட்பாங்க. அது எவ்வளவு ஒரு பயனுள்ள தகவல்களா இருக்கு பாருங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எல்லாம் பார்த்தா இந்த வானொலி அவ்வளவு ஒரு பயனுள்ளதா இருக்கும். ரொம்ப இந்த வானொலி ஈடுபாடு என்ன, சின்ன வயசுல இருந்தே எப்படி பழக்கப்பட்டு இந்த சென்னை வானொலி ஆகட்டும், வியூத் பாரதி ஆகட்டும், இந்த ஊட்டி வானொலி, இந்த திருச்சிராப்பள்ளி வானொலி ஆகட்டும், எல்லா வானொலியும் கேட்கிறேன், திரை இசை பாடல்கள் ஆகட்டும், இந்த வர்ணனை கிரிக்கெட் வர்ணனை ஆகட்டும், இந்த ஒளிச்சித்திரம், அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தோட்டமும் தொழில், அந்த நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அதே மாதிரி நம்ம மடல் மாணிக்கம் காலையில 7:55 வருது பாருங்க, சென்னை அலைவரிசையில் வருது நிகழ்ச்சி, அந்த மடல் மாணிக்கம் நிகழ்ச்சி ரொம்ப இன்ஃபர்மேஷன் தகவல் கொடுக்குறது. மத்தியானம் பாத்தீங்கன்னா 3 மணிக்கு வண்ணமணி மாலை நிகழ்ச்சி போயிட்டு இருந்தது, 9:00 மணிக்கு வண்ணக்கலைஞர் டாக்டர் சேவன் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த நிகழ்ச்சி வண்ணக்கலைஞர் நிகழ்ச்சி

0: கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு மேல போச்சிருந்தேன் சென்னை வானொலி எஃப்எம் ரெயின்போல. அப்ப அந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நான் கடிதங்கள் அந்த நிகழ்ச்சி கேட்டு கேட்டு நிறைய கடிதங்கள் எழுதி போட்டேன். அந்த கடிதங்கள் எழுதி போட்டதுல பார்த்தா ஒரு டாக்டர் சேவன் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி போன் பண்ணி இது மாதிரி உங்களை சிறப்பு நேராக கூப்பிட்டுருக்கோம், நீங்க நிலையத்துக்கு வரணும் அப்படின்னாரு. அப்ப நிலையத்துக்கு போகும்போது எனக்கே உண்மையை ரொம்ப புரிப்பாருது. நானும் அந்த சமயத்தில் மனைவி அழைச்சிட்டு போயிருந்தேன் சென்னை வானொலிக்கு. அப்போ நாங்கள் போய் நாங்கள் ரேடியோ ஸ்டேஷனில் உட்காரும்போது நம்ம இந்த இடத்துல உட்காரமைங்கும் போது அவ்வளோ ஒரு பெருமையாக இருந்தது. ஏன்னா அந்த அறிவிப்பாளர்களை அவ்வளோ சிறப்பாக செய்யும்போது நம்மளும் அவங்க கூட போய் சேர்ந்து அதாவது இப்போ பூவோட சேர்ந்த நாரும் மணக்குங்கிற மாதிரி நம்மளும் அந்த நிகழ்ச்சியில் போய் உட்காந்தமேன்ட்டு எனக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி உண்மையிலேயே அது மறக்க முடியாத சம்பவம். நானும் இந்த வானொலி 90 நிமிஷம் கேட்டுதான் இருக்கேன். தமிழகம் முழுக்க இருந்து எல்லா நேரங்களும் பேசுகிறாங்க. அவங்க பேசும்போது நம்மளுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும், அவ்வளோ உற்சாகமாக இருக்கும் வானொலி. ஏன்னா இந்த வானொலி கம்பேர் பண்ணுறதுக்கு வார்த்தையே கிடையாது. அது என்னுடைய உடலோட உயிரோடு அப்படியே கலந்துருக்கு இந்த வானொலி உண்மையிலேயே சொல்லணும்னு நினைச்சா. ஒரு வானொலி நான் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளை நேசிக்கிறங்கும் போது எனக்கு உண்மையிலேயே மட்டற்ற மகிழ்ச்சியும் பெருமையா இருக்கு, ரொம்ப உற்சாகமா இருக்கு. இன்னும் இந்த வானொலி 90 இல்ல 100 ஆண்டுகள் 180 ஆண்டுகள் கடந்து போகணும். இந்த அனைத்து நிலை இயக்குநருக்குமே மற்ற அறிவிப்பாளர்கள் எல்லாருக்குமே இந்த விதத்தில் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன்.
1: உருவமில்லா உயிர்த்தோடன் காற்றலை வழியே கானம் பாடி பழைய நினைவை அசை போட்டு தனிமை போக்கி இனிமை தரும் இனிய வானொலி இன்னும் பல 100 ஆண்டுகளை கடந்து சாதனை படைக்கட்டும். நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி எம் ராஜேஸ்வரி, நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார், படைப்பு உதகமண்டலம் வானொலி நிலையம்.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் டிவிஎஸ் மகாதேவன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மதுரை எம் விஜய கணேஷ் அவர்கள் வயலின், பாம்பே சி என் பாலாஜி அவர்கள் மிருதங்கம். முதலில் கருணை செய்வாய் ஹம்சத்வனி ராகத்தில் பாபநாசம் சிவன் பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ஆதிதாளம்

பகரிசனி பகபனிசனி கரிசனி பகதிகருணை சபகரி கபனி பசனி பனிசரி சப

நேரம் 9:30:35. அரங்கிசை நிகழ்ச்சியில் TVS மகாதேவன் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். மதுரை எம் விஜயகணேஷ் அவர்கள் வயலின், பாம்பே சி என் பாலாஜி அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சக்கனி ராஜ மார்க்கமோ, தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் கரஹரப்பிரியா, ஆதிதாளம்.

கரி சனி தனி பதனி சரி பதனி சரி பதனி சனி கரி சனி தனி ரி சனி தப மகரி சனி தப்ப மகரி சனி தனி சரி பதனி ச பரி சனி த பகரி ச ப மகரி சனி த பதனி ச மகரி மகரி சனி தனி கரி சனி தப்ப மகரி கம பதனி சரி ரி மகரி சனி த பதனி சரி கரி கரி சனி தப்ப மகரி சனி தனி சரி கரி நிர கரி சனி த பதனி சரி கரி சனி தப்ப மகரி சக்கரி பச பரி சனி த பதனி சரி மகரி சனி தப்ப மகரி சரி கரி சனி தப்ப மகரி சரி ரிசரி நிசனி தப்ப மகரி சரி சனி தப்ப மபத

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை டிவிஎஸ் மகாதேவன் அவர்களின் பாட்டு கேட்டும், மதுரை எம் விஜயகணேஷ் அவர்கள் வாயிலின், பாம்பே சி என் பாலாஜி அவர்கள் மிருதங்கம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். வியட்நாம் அதிபருடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இரு நாடுகளுக்கிடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு குறித்து தில்லியில் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார்.

0: கொண்டார். இங்கிலாந்து கருவூல தலைவர் ரேஷல் ரீவ்ஸுடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். பள்ளி மேலாண்மை குழு விதிமுறைகளை புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று வெளியிடுகிறார். ஐஎஸ் தீவிரவாத அமைப்புடன் இணைந்து தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்த 3 பேருக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக மாநில காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்க கட்சி மேலிடம் அதிகாரம் அளித்திருப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. மேற்கு வங்கம், அசாம், கேரள மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. மேற்குவங்க தேர்தலில் தோல்வியடைந்துள்ள திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி முதலமைச்சர் பதவியிலிருந்து தாம் விலகப்போவதில்லை என்று கூறியுள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் பிஜேபி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1840 ரூபாய் அதிகரித்து 1,12,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மியான்மரில் கடலோர பாதுகாப்பை மேற்கொள்ளும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்திய கடற்படை கப்பல் சுனைனா யாங்கோன் துறைமுகம் சென்றடைந்தது. IPL கிரிக்கெட் போட்டிகள் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் பஞ்சாப் அணிகள் மோதுகின்றன. உலக பேட்மிண்டன் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் உன்னதி ஹுட்டா 19வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: சென்னை மத்தியலை 720 கிலோஹர்ட்ஸ், மதுரை மத்தியலை 1,269 கிலோஹர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகா ஹர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகா ஹர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேரம் 10:02:30. பதினோரு மணி வரை இனிய திரைப்பட பாடல்கள். முத்துச் சிதறலாய்

0: மலேசியா வாசுதேவன் சித்ரா பாடிய அந்த பாடலின் படம் ஆண் பாவம்.
1: அப்போ ஒரு பெரிய ரேடியோ பெட்டி,
2: இப்போ ஒரு மொபைல் ஆப்,
1: அப்போ ஃபேமிலி எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து கேட்போம்,
2: இப்போ ஹெட்போன்ஸ்ல தனியா வைப் பண்றோம்.
1: ஆனா ஒரு விஷயம் மட்டும் சேஞ்ச் ஆகல, அது என்னன்னா இந்த 90 வருஷமா நம்ம ஆகாஷ்வாணி மேல இருந்த காதல். மார்னிங் அலாம்க்கு இதே ஸ்டேஷன் தான், பாட்காஸ்ட் கூட இதில் தான் கேட்குறேன். 90 இயர்ஸ் ஸ்ட்ராங் ஸ்டில் உங்கள் ஹார்ட் பீட்டில் ஒலிக்குது. ஸ்டே டியூன், ஸ்டே கிரேசி. திஸ் இஸ் யுவர் ஆகாஷ்வாணி.
0: நேரம் 10:26, 10:00. ரசித்துக் கொண்டிருக்கிறோம் முத்துச்சிதறல்.

0: எங்கள் தாய்க்குளமே வருக படத்திற்காக எஸ் ஜானகியுடன் பாடிய கே ஜே யேசுதாஸ் இனி நினைக்க தெரிந்த மனமே படத்திற்காக பாடியுள்ள பாடல்.
1: ஸ்மைல் ப்ளீஸ்.

0: நீ சிரித்தால் தீபாவளி படத்திற்காக ஒலித்தது கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல்.
1: அம்மா தமிழ் எங்க?
2: அவ விளையாடிட்டு இருக்கா.
1: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
2: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
1: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
2: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
1: குழந்தைகிட்ட போன் குடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
2: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.
0: நேரம் 10:41:30. இனிய பாடல்களுடன் இணைந்திருக்கிறோம் முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில்.

0: கண்ணே கலைமானே படத்திற்காக ஒலித்தது எஸ் ஜானகி குழுவினரோடு பாடிய பாடல்.
1: தில் தில் தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல் லவ் லவ் லவ்

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா குரல்களில் மெல்ல திறந்தது கதவு.
1: வாசிக்கிறீங்களா? வாசிங்க. ஓ, 1 2 கொடுக்கணுமா? சரி, 1 2 3 4.
0: ரசித்துக் கொண்டிருக்கும் முத்து சிதறல் தரும் நிறைவு பாடல் புதுப்புது அர்த்தங்கள் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் இளையராஜா பாடியது.
1: அது ஏன் வாசிக்கல? ரிதம் என்னன்னு சொல்லணுமா? ஜும் குச்சும் குச்சும் குச்சும் குச்சும் குச்சும் வாசிங்க. அப்படிதான்.

ரொம்ப சிக்குதடா.

0: ஒழித்த பாடலுடன் நிறைவு பெற்றது முத்துச்சிதறல். சில நொடிகளில் தொடர்வது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லாம்வுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். வியட்நாம் அதிபருடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இரு நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்புகள் குறித்து தில்லியில் நேற்று ஆலோசனை நடத்தினார். மேற்குவங்க மாநிலத்தில் தேர்தலுக்கு பிந்தைய வன்முறைகளை எவ்வித சமரசமும் இன்றி ஒடுக்குமாறு தேர்தல் ஆணையம் அம்மாநில தலைமைச் செயலர், காவல்துறை தலைவர் மற்றும் மத்திய ஆயுதப்படையினருக்கு உத்தரவிட்டுள்ளது. பள்ளி மேலாண்மை குழு விதிமுறைகளை புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று வெளியிடுகிறார். ஐஎஸ் தீவிரவாத அமைப்புடன் இணைந்து தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்த 3 பேருக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெருங்கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியமைப்பதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக மாநில காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்க கட்சி மேலிடம் அதிகாரம் அளித்துள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் பிஜேபி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1840 ரூபாய் அதிகரித்து 1,12,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. தும்கூர் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் காஷிஷ் பாட்டியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. சர்வதேச பேட்மிண்டன் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் உன்னட்டி ஹூடா 19வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: ஆகாஷ்வாணி, நேரம் 11:02. நேயர்கள் இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக ஒலிக்கிறது ஆனந்தராகம் திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ், ஜானகி பாடியிருக்கும் பாடல்.
2: மேகங்கறக்குது மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து.
3: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
4: அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
3: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு. பாடுங்கன்னா

0: மத்தியாலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஒலிக்கிறது வா கண்ணா வா திரைப்பட பாடல்.

0: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அவரே பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டு போது தெரியுமா?
1: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு, அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டுல இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக்.
0: என்ன சொல்ற? இரு, கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், அதாவது யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். சோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
2: ஒலிக்கிறது தனியாத தாகம் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் பாடியிருக்கும் பாடல்.

0: ஹே சீதா, ரெடி ஆயிட்டியா? கடைக்கு போவோமா?
1: நான் ரெடி, கிளம்புவோமா?
0: இரு இரு, நீ பாட்டுக்கு வர. பை இல்ல, பேகும் எதுவும் எடுத்துக்கல.
1: அதெல்லாம் கடையில ஏதாச்சும் பிளாஸ்டிக் கவர் கொடுப்பாங்க, அதுல போட்டுக்கலாம். வா, போகலாம்.
0: உன் போன் எடுத்துக்கிட்டியா சீதா?
1: எடுத்துக்கிட்டே சந்தியா.
0: 100 to 150 grams எடை இருக்கிற போனை மறக்காம எடுத்துக்கிட்ட. ஆனா 10 to 20 grams இருக்கிற ஒரு கிளாத் பேக் பைய எதுவுமே எடுத்துக்க வேணாம்னு சொல்ற?
1: இப்ப என்னதான் சொல்ற சந்தியா?
0: எப்படி கடைகளுக்கு கிளம்புறப்போ மறக்காம உன் போனை எடுத்துக்கிறியோ, அது மாதிரி ஒரு கிளாத் பேகோ இல்ல துணிப்பையோ எடுத்து வச்சுக்கிறது வழக்கமா மாத்திக்கோ சீதா. நம்ம பொறுப்பில்லாத தனத்தினாலும் சோம்பேறி தனத்தினாலையும் தான் பிளாஸ்டிக் வேஸ்ட் அதிகமாயிட்டே இருக்கு. இதனால நம்ம சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது. இதோட மட்டும் இல்லாம இப்போ நிறைய கடைகள்ல துணிப்பைய நம்மளையே எடுத்துட்டு வர சொல்றாங்க.
1: நீ சொல்றதும் சரிதான்.
0: நாம இருக்கிற சுற்றுச்சூழலை நல்லா வச்சுக்க வேண்டியது நம்ம கடமை தானே சீதா. பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
2: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் ஒலிக்கிறது கண்ணோடு கண் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியிருக்கும் பாடல்.

கட்டிக்கொள்ளவா, கிட்ட வந்து அட்டையனை ஒட்டிக்கொள்ளவா,

0: ஏ சாக்ஷி, எனக்கு 1,00,000 ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கதா எஸ்எம்எஸ் வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்கை கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது. அத நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்குமா? நான் இதை ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி கொடுக்கறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றத நிறுத்து. நமக்கு எஸ்எம்எஸ் மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இதை நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா, என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்கை கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.
1: மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி குரலில் ஒலிக்கிறது மெல்ல பேசுங்கள் திரைப்பட பாடல்.

தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் ஒழிக்கவிருக்கிறது எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியிருக்கும் பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 18 முதல் 22.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: தென்னங்கன்று நடவுமுறை எப்படி பார்த்தோம் அப்படின்னா, தாய்க்கண்ணு வந்து நம்ம தேர்வு பண்ணும்போது சரியான தாய்க்கண்ணா தேர்வு பண்ணுங்க, அதாவது தரமான ரகம்ல இருந்து நம்ம எடுக்கணுங்க. இந்த தரமான ரகம் அப்படின்னு பார்க்கும்போது நிரந்தரமா காய்க்கக்கூடிய தன்மையுடைய மரம் தாங்க நம்ம வந்து தரமான ரகம்னு சொல்றோம்.
0: தென்னை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கலவை தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் கே நதியா தேவி அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் ஒலிக்கிறது சரணாலயம் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் வாணி ஜெயராம் பாடியிருக்கும் பாடல்.

தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக ஒலிக்கிறது. இதோ வருகிறேன் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் வாணி ஜெயராம் பாடியிருக்கும் பாடல்.

0: நேரம் நண்பகல் 12 மணி. ஆகாஷ்வாணி சென்னை மதுரை 820 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த அலைவரிசையில் இனி இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். 12:10 சங்கீத சாரல், விக்னேஷ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு, பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், டி எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை தொடர்ந்து மெல்லிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி முத்ரா திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி, வாங்க பேசலாம். நம்மோடு உறவாடும் மாடித்தோட்டம் குறித்து ஜிஎஸ்டி மற்றும் கஸ்டம்ஸ் கூடுதல் ஆணையர் ஷெரீன் சோமீதரன் அவர்களுடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம். காயகற்ப மூலிகை என்று சொல்லும் வல்லாரையின் நன்மைகள் உங்களுக்காக. ஆரோக்கிய உணவு, கருப்பு உளுத்தம்பால் மற்றும் கம்பு புட்டு செய்முறை தகவல்கள் வழங்குபவர் பி செல்வலட்சுமி ஆகியன இடம்பெறும். 2:15 திரைகாணம், 2:40 விளையாட்டு அரங்கம். இறகு பந்து விளையாட்டு வீரர் மற்றும் பயிற்சியாளர் ஜி சிவச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம் 2:00. 2:55 வானிலை.
1: மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை, மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பர தாரத் நிகழ்ச்சி கேட்கலாம்.
0: 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். மாலை 6:25 6:55 திரையிசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் 340 பகுதி. 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் செல்வராஜ். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். தென்னை சாகுபடி தொழில்நுட்பங்கள் கலவை தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் கே நதியாதேவி அவர்களின் உரை முதல் பகுதி. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 9:15 திரைகானம், 9:30 அரங்கிசை. சி சரோஜா, சி லலிதா ஆகியோரின் பாட்டு, மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், மாதிரி மங்கலம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம். 10:45 காற்றோடு கலந்திடவா. இந்த அலைவரிசையில் இனி இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் அறிந்தீர்கள். எமது அனைத்து நிலைய நிகழ்ச்சிகளையும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு மகிழலாம்.

0: 1259 or mail at factcheck@theratebib.gov.in. In Iran, 8 people have been killed and 36 other injured in a fire incident at a shopping center near capital Tehran. The state TV has reported that the fire started yesterday in the Arghavan shopping center in Andishah town in Tehran province. However, cause of the blaze is still unknown. In IPL cricket, host Sunrisers Hyderabad will take on Punjab Kings this evening. The match will begin at 7:30 p.m. Yesterday, Chennai Super Kings defeated Delhi Capitals by 8 wickets in Delhi. Sensex and Nifty are trading marginally higher in the forenoon session. The Sensex rose 105 points to 77,123, while the Nifty added 65 points to 24,098 when reports last came in. On the sectoral front, gains in pharma, chemicals and auto stocks are driving the market up. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி சென்னை மதுரை மத்திய அலைவரிசைகள், கும்பகோணம் வேலூர் பண்பலை வரிசைகளில் நேரம் 12:10. சங்கீத சாரல். இன்றைய நிகழ்ச்சியில் விக்னேஷ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், டி எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். திவாகர தனுஜம். யதுகுல காம்போஜி ராகத்தில் அமைந்த முத்துசுவாமி தீக்ஷதர் கிருதியுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். சதுஸ்ர ஏகதாளம்.

சங்கீத சாரலா இதுவரை விக்னேஷ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு கேட்டோம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், டி எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று பேச்சுவார்த்தை நடத்தினார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 37 உயர்த்தப்பட்டிருப்பது நாட்டின் நீதித்துறை கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் வன்முறையில் ஈடுபடுவோரை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்குமாறு தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். அஸ்ஸாமில் புதிய அரசு அமைப்பதற்கு ஏதுவாக முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தும்கூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பேச்சுவார்த்தை நடத்தினார். புதுதில்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இருதரப்பு உறவுகள், பொருளாதார, வர்த்தக ஒத்துழைப்பு குறித்து பேச்சுக்கள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாக உள்ளன. முன்னதாக அதிபர் திரு டோ லாமுக்கு பாரம்பரிய முறைப்படி குடியரசுத் தலைவர் மாளிகையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. வியட்நாம் அதிபர் திரு டோ லாம் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசவுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் கூடுதலாக 4 நீதிபதிகளை நியமனம் செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 33 37 உயர்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்த மத்திய அமைச்சரவை மேற்கொண்டுள்ள முடிவு நீதித்துறை கட்டமைப்பை வலுப்படுத்தியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மக்களுக்கு விரைந்து நீதி கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, ஆந்திரா, தெலங்கானா மாநிலங்களில் உள்ள 19 மாவட்டங்களில் மேற்கொள்ளப்படும் பல்தட ரயில்வே திட்டங்கள் போக்குவரத்து கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். 23,437 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் இத்திட்டம் 6 முக்கிய நகரங்களை இணைக்கும் வகையில் உள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மதுரா, நாக்டா, குண்டக்கல், பேடி, புர்க்வால், சீதாப்பூர் ஆகிய நகரங்கள் இத்திட்டத்தால் வளர்ச்சி பெறும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் நாட்டின் பொருளாதார கட்டமைப்பு வலுப்பெற்று வளர்ச்சிக்கு உதவிடும் என்றும் சுற்றுலாத்துறைக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் தேர்தலுக்கு பிந்தைய வன்முறைகளை ஒடுக்க எவ்வித சமரசமும் இன்றி நடவடிக்கை எடுக்குமாறு தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். மேற்குவங்க மாநில தலைமைச் செயலர், காவல்துறை தலைவர் மற்றும் மத்திய ஆயுதப்படையினருக்கு இது தொடர்பாக அவர் பிறப்பித்துள்ள உத்தரவில் வன்முறையில் ஈடுபடுவோரை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அமைதியை சீர்குலைக்க முயல்வோர் குறித்து தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் காவல்துறையினருக்கு திரு ஞானேஷ்குமார் அறிவுறுத்தியுள்ளார். அம்மாநிலத்தில் தேர்தலுக்கு பின் நடந்த வன்முறையில் 2 பேர் உயிரிழந்ததை அடுத்து தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. தமிழகத்தில் தாவேகா புதிய அரசை அமைப்பது குறித்து அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தமக்கு எழுதியுள்ள கடிதத்தை பரிசீலித்து முடிவெடுக்க உள்ளதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் அரசியல் சாசன விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஆட்சி அமைப்பதற்கு அனைத்து வாய்ப்புகளும் அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். தாவேகா அறுதி பெரும்பான்மை பெறவில்லை எனினும் வெளியிலிருந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற இதர உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும் பட்சத்தில் அவரது கட்சி ஆட்சி அமைக்கலாம் என்றும் அவர் கூறினார். முன்னதாக புதிய அரசுக்கான ஆதரவை சட்டப்பேரவைக் கூட்டத்தில் நிரூபிக்க வேண்டியது அவசியம் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்தார். அஸ்ஸாம் சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு மீண்டும் அரசமைப்பதற்கு

0: அமைப்பதற்கு ஏதுவாக முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். குவஹாத்தியில் உள்ள மக்கள் மாளிகையில் ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியாவிடம் தமது ராஜினாமா கடிதத்தை திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா அளித்துள்ளார். முன்னதாக இன்று காலை அஸ்ஸாம் தலைமை தேர்தல் அதிகாரி சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை முறைப்படி ஆளுநரிடம் அளித்துள்ளார். அம்மாநிலத்தில் மொத்தம் உள்ள 126 தொகுதிகளில் 102 தொகுதிகளில் வெற்றி பெற்று பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. சூரிநாம் இந்தியாவின் நெருங்கிய நட்பு நாடு என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இரு நாடுகளுக்கும் இடையேயான பன்முக ஒத்துழைப்பு நீண்டகாலம் நீடிக்கும் என்று கூறியுள்ளார். சூரிநாமின் வளர்ச்சிக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக சூரிநாம் சென்றுள்ள டாக்டர் ஜெய்சங்கரை அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு மெல்வின் பௌவா விமான நிலையத்தில் வரவேற்றார். திரைப்பட தயாரிப்பாளர் ஆர் பி சௌத்ரி மறைவுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் பதிவில் ஆர் பி சௌத்ரியின் திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் காலங்கடந்து நிற்கும் திரைப்படங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சுற்று வட்டார பகுதிகளில் கொத்தவரங்காய் விளைச்சல் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கொத்தவரங்காய் சாகுபடியில் விவசாயிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றன. ஆத்தூரை சுற்றியுள்ள வீரக்கல், வக்கம்பட்டி ஆகிய கிராமங்களில் பயிரிடப்பட்டுள்ள கொத்தவரை தற்பொழுது நன்கு விளைந்து அறுவடைக்கு தயாராகியுள்ளது. கொத்தவரையில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளதால் சந்தையில் இதற்கு நல்ல வரவேற்பும் உள்ளது. வெறும் 60 நாட்களில் பலன் தரும் இப்பயிரை குறைந்த பராமரிப்பில் சாகுபடி செய்ய முடிவதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றன. தற்பொழுது திண்டுக்கல் உழவர் சந்தையில் கிலோ 40 ரூபாய்க்கு கொத்தவரையானது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: இங்கிலாந்து கருவூலத்துறை தலைவர் ரேச்சல் ரேவியஸுடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். அப்போது உலக அளவில் தற்போதைய பொருளாதார சூழல் மற்றும் இந்தியா இங்கிலாந்து இடையேயான நிதிசார் ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தியதாக நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் தொடர்புடைய பல்வேறு பொருளாதார விவகாரங்கள் குறித்தும் அவர்கள் ஆலோசனை நடத்தியதாக அதில் கூறப்பட்டுள்ளது. ஈரான் உடனான பதற்றமான சூழலை விரைந்து முடிவுக்கு கொண்டுவர அந்நாட்டு பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சண்டை நிறுத்தம் குறித்து விரைவில் உடன்பாடு எட்டப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாகும் என்று தாம் எதிர்பார்ப்பதாகவும் தற்காலிகமாக ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் போக்குவரத்தை நிறுத்த தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் திரு டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஐஎஸ் தீவிரவாத அமைப்புடன் இணைந்து உயிரி தாக்குதல் நடத்த சதித்திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டின் பேரில் 3 பேருக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. இது தொடர்பாக என்ஐஏ வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொது இடங்களில் அப்பாவி மக்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்த ஐஎஸ் அமைப்பு திட்டமிட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அமைப்புடன் தொடர்புடைய ஹைதராபாத்தைச் சேர்ந்த சையத் அகமது முஹைதீன், உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஆசாத் முகமது சுகேன் ஆகியோருக்கு எதிராக ஆயுதங்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் அகமதாபாத் என்ஐஏ சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. தும்கூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் சோஹா சாதிக்கை வென்றார். இப்போட்டியில் காஷிஷ் பாட்டியா, லக்ஷ்மி ஸ்ரீ ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் பஞ்சாப் அணி இன்று சென்னை அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று பேச்சுவார்த்தை நடத்தினார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 37 உயர்த்தப்பட்டிருப்பது நாட்டின் நீதித்துறை கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் வன்முறை

0: ஈடுபடுவோரை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்குமாறு தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். அஸ்ஸாமில் புதிய அரசு அமைப்பதற்கு ஏதுவாக முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தும்கூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி சென்னை மதுரை மத்திய அலைவரிசைகள் கும்பகோணம் வேலூர் பண்பலை வரிசைகளில் நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நேரம் 12:50 20 நொடி. தமிழக கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை ஏதுமில்லை. நேர்கள் இனி ரசிக்கலாம் மெல்லிசை நிகழ்ச்சியின் முதலில் இ எஸ் மூர்த்தி பாடல் வரிகள். உபேந்திரகுமார் இசையில் பாடியுள்ளார் பி மாதுரி.

0: மெல்லிசை கேட்டோம்.
1: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: ஆகாஷ்வாணி, நேரம் ஒரு மணி.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா. சிறு குறு நடுத்தர தொழில் வளர்ச்சிகளுக்காக 2015 இந்திய அரசால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த பிரதான் மந்திரி முத்ரா திட்டம். இது குறுந்தொழில் மேம்பாட்டு மற்றும் மறு நிதி நிறுவனம் மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி மூலமாக செயல்படுத்தப்படுகிறது. நிதி ஆதாரங்கள் இல்லாத காரணத்தால் சொந்த நிறுவனத்தை நிறுவ முடியாமல் தவிக்கும் நபர்கள் தங்களின் இலக்கை அடைய உதவுவதே இந்த திட்டத்தின் முதன்மையான குறிக்கோள். சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் மற்றும் கார்ப்பரேட் அல்லாத வேளாண் தொழில் சாராத நிறுவனங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை கடன் தொகை வழங்குவதற்காக இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. வணிக வங்கிகள், பிராந்திய கிராமப்புற வங்கிகள், சிறு நிதி வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள், நிதி நிறுவனங்கள் மற்றும் வங்கி சாராத நிதி நிறுவனங்கள் முத்ரா கடன்களை வழங்குகின்றன. முத்ரா திட்டத்தின் கீழ் 3 பிரிவுகளில் கடனுதவி வழங்கப்படுகிறது. சிசு, கிஷோர், தருண். சிசு திட்டம் மூலமாக 50,000 வரையிலும், கிஷோர் திட்டம் மூலமாக 50,000 முதல் 5 லட்சம் வரையிலும், தருண் திட்டம் மூலமாக 5 லட்சம் முதல் 10 லட்சம் வரையிலும் கடனுதவி பெறலாம். விவசாயம் சார்ந்த தொழிலுக்கு இத்திட்டத்தில் கடன் கிடையாது. இந்த கடனுக்காக எந்த ஒரு கார்ப்பரேட் நிறுவனமும் விண்ணப்பிக்க முடியாது. கல்வி கடன், தனிநபர் கடன், தனிநபர் வாகன கடன் போன்றவற்றையும் இத்திட்டத்தின் மூலம் பெற முடியாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். பிரதான் மந்திரி முத்ரா திட்டத்திற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் எவை என்று பார்ப்போம். கடன் வாங்குபவர் 18 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் வங்கியில் கடன் செலுத்தாதவராக இருக்கக்கூடாது. வாக்காளர் அட்டை, ஓட்டுநர் உரிமம், பான் கார்டு, ஆதார் அட்டை, பாஸ்போர்ட் போன்றவற்றுள் ஏதேனும் ஒரு அடையாளச் சான்று, தொலைபேசி ரசீது, மின்சார கட்டண ரசீது, வீட்டு வரி ரசீது உட்பட ஏதேனும் ஒரு இருப்பிடச் சான்று, பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், இயந்திரம், இதர உபகரணங்கள் வாங்குவதற்கான ரசீது, சப்ளையர் விவரங்கள், தொழிற்சாலை இருக்கும் இடம் மற்றும் லைசன்ஸ், 3 வருட இருப்பு நிலை, வருமான வரி அறிக்கைகள் மற்றும் சுய மதிப்பீட்டு அறிக்கைகள், ஜாதி சான்றிதழ், இவை போன்ற தேவையான சான்றிதழ்களை பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு www.mudra.org.in என்ற இணையதளத்தில் பார்க்கலாம். நோடல் அதிகாரிகளின் பெயர், முகவரி, தொடர்பு எண்கள் அனைத்துமே இணையதளத்தில் உள்ளது. இத்திட்டத்தில் எந்தவித அரசு மானியமும் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு தொழில் கடன் திட்டம் மட்டுமே. இந்த கடனை பெற எந்த சொத்து பிணையும், அதாவது செக்யூரிட்டியோ அல்லது தனிநபர் ஜாமீனோ தேவையில்லை என்பதே இந்த திட்டத்தின் சிறப்பு அம்சமாகும். நீங்கள் வாங்கும் கடனை 5 வருடம் வரை திருப்பி செலுத்தலாம். நீங்கள் கடனை சரியாக திருப்பி செலுத்தும் பட்சத்தில் தொழில் நன்றாக நடக்கும் போது மேற்கொண்டு அதனை அபிவிருத்தி செய்து கொள்ளவும் வங்கிகள் தொடர்ந்து கடன் வழங்கும். ஏற்கனவே தொழில் நடத்துபோருக்கும் இக்கடன் திட்டம் உண்டு. ஆனால் அவர்களின் மீது எந்த வங்கியிலும் வாராக்கடன் அல்லது செக் ரிட்டர்ன் கணக்காக இருக்கக்கூடாது. முத்ரா கடன் கிடைத்தவுடன் பயனாளிக்கு அதற்கான முத்ரா அட்டை வழங்கப்படும். இந்த அட்டையை மூலப்பொருட்கள் வாங்கும் போது கிரெடிட் கார்டு போல பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த கார்டு மூலமாக கடன் தொகையில் 10% அதிகபட்சம் ரூபாய் 10,000 வரை பயன்படுத்தலாம். நாட்டில் சொந்தமாக சிறு வணிகத்தை நிறுவ விரும்பும் எவரும் பிரதான் மந்திரி முத்ரா திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்து பயன்பெறலாம். பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பிரதான் மந்திரி முத்ரா திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: Xi's visit comes in the immediate backdrop of U.S. Secretary of State Marco Rubio's announcement yesterday that major U.S. military operations against Iran are over. And in IPL cricket, host Sunrisers Hyderabad will take on Punjab Kings this evening at 7:30 p.m. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 1:10.
2: ஆகாஷ்வாணி எண்ணுயிர் தோழி, நேயர்கள் அனைவருக்கும் இனிய பகல் நேர வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் வாங்க பேசலாம் இந்நாளின் சிறப்பு, தெரிந்து கொள்வோம் உங்களுக்காக என்ற பக்கங்களோடு வளம் வர காத்திருக்கிறது இன்றைய எண்ணுயிர் தோழி. வாங்க பேசலாம் பக்கத்தில் நம்மோடு உறவாடும் மாடித்தோட்டம், இதில் GST மற்றும் கஸ்டம்ஸின் கூடுதல் ஆணையர் ஷெரின் சோமிதரன் அவர்களுடன் நேர்முகம்.
3: வணக்கம் நேர்களே, இன்னைக்கு எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சிக்காக வாங்க பேசலாம் பகுதியில மாடித்தோட்ட ஆர்வலர் மட்டும் இல்லங்க, இவங்க கூடுதல் ஆணையராகவும் இருக்காங்க. ஷெரின் சோமிதரன் அவர்களை தான் இன்னைக்கு நாம சந்திக்க போறோம். நிலையத்துக்கு வருகை புரிந்துள்ள அவர்களை மனதார வரவேற்கிறோம். வணக்கம்.
4: அகில இந்திய வானொலிக்கு என்னுடைய நன்றி.
3: மாடித்தோட்டம் அப்படின்னு சொல்லும் போது இப்ப நிறைய பெண்மணிகள் வந்து இதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அதுல முக்கியமா உங்களை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ஒரு கூடுதல் ஆணையரான நீங்க இந்த மாடித்தோட்டத்துல ரொம்ப ஆர்வமா பங்கெடுத்து இப்ப செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கும் மேலாக இதுல ஈடுபட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்படின்னா, இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து நிறைய வேலை இருக்குப்பா, இதெல்லாம் எங்க செய்யறதுக்கு எங்களுக்கு நேரம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ற வங்களுக்கு மத்தியில நமக்கான நேரத்தை நம்மளே உருவாக்கிட்டு என்ன விஷயங்கள் வேணா செய்யலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஆர்வத்தையும் நீங்க கொடுத்திருக்கீங்க. இப்ப மாடித்தோட்டம் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கான ஆர்வம் எப்படி உதயமாச்சு, அதை பத்தி சொல்லுங்க.
4: நீங்க சொன்ன மாதிரி நிறைய பெண்கள் வந்து இப்ப மாடித்தோட்டம் செய்யறாங்கன்றதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இது நிறைய வேலைப்பழுக்களுக்கு மத்தியில நம்ம செய்யறோம் அப்படிங்கறது வந்து உண்மைதான். நகர்ப்புறத்துல இருக்கும்போது நிறைய வேலைகள் எல்லாம் இருக்கும், ஆனா நமக்கான காலை நேரம் கொஞ்சம் இருக்கும், அலுவலகத்துக்கு போறதுக்கு முன்னாடியான நேரம், மாலையிலயும் கொஞ்சம் நேரம் கிடைக்கும். அப்ப அதை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு வந்து கட்டாயமா அது ஒரு பெரிய பழுவா தெரியாது அப்படிங்கறதான். எனக்கு எப்படி ஆர்வம் வந்ததுன்னா, அடிப்படையில விவசாய குடும்பம் அப்படிங்கறதுனாலயும், சின்ன வயசுல இருந்தே வீட்டுல ஒரு வீட்டு தோட்டம் எப்பயுமே இருக்கும் அப்படிங்கறதும் ஒரு முக்கியமான காரணம். அதுக்கப்புறம் நம்மாழ்வார் ஐயா கூட இருந்த அறிமுகம், ஐயாவை தொடர்ந்து நம்ம சந்திக்கிறது பேசுறது அப்படி இருந்தது. அந்த காலகட்டத்துலதான் நான் வந்து இந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனேன். அப்ப ஐயா கிட்ட முதல் முதல்ல சொல்லும் போது, ஐயா இந்த மாதிரி சென்னையில எனக்கு வந்து வேலை கிடைச்சிருக்கு, அங்கதான் இருக்க போறேன், வீடு தோட்டம் அப்படிலாம் இருக்காது அப்படின்னப்ப ஐயா சொன்னதுதான் இது முதல் முதல்ல, நீயே மாடி தோட்டம் பண்ண வேண்டியதானே அப்படின்னு. அப்ப ஆரம்பிச்சதுதான் அப்படியே தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கேன்.
3: இப்ப நீங்க மாடித்தோட்டம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்னென்ன காய்கறிகள், என்ன கீரைகள், என்ன பழங்கள் இந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்கீங்க?
4: ரொம்ப எளிதா வளரக்கூடிய செடிகள் தான் நான் முக்கியமா செய்வேன். பழங்கள் அப்படிலாம் பெரிய ஒரு இதுக்கு நம்ம எப்பயும் செஞ்சது கிடையாது. ஏன்னா பெரிய பழ மரங்களோ இல்ல பெரிய மரங்களை வந்து நம்ம மாடியில வைக்கும்போது, ஒன்னு அந்த டெரஸோடைய வெயிட் அது வந்து வேணாம், பெரிய மரங்கள் வேணாம் அப்படின்றது அது ஒன்னும், இன்னொன்னு நமக்கு அன்றாடம் தேவைகளுக்கு வந்து நமக்கு காய்கறிகள் கீரைகள் இதுக்கு வந்து நம்ம வந்து முதல்ல நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாமே அப்படிங்கிற அந்த எண்ணமும் தான். அப்போ அடிப்படையில பாத்தீங்கன்னா மூலிகைகள் அந்த எளிதா வளரும், எல்லா வீட்லயுமே ஒன்னு ரெண்டு செடி வச்சிருப்போம்ல, அதுல இருக்கிற மாதிரியான துளசி, கற்பூரவல்லி, திருநீற்று பச்சை, லெமன் கிராஸ் இது மாதிரியான மூலிகைகள் இருக்கும் எப்படியும். அதுக்கப்புறம் வந்து காய்கறிகள்னு பாத்தீங்கன்னா ரொம்ப எளிதா வளரக்கூடிய தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய், கீரைகள் பொன்னாங்கண்ணி கீரை, அரைக்கீரை, புளிச்சக்கீரை, பாலக் இந்த மாதிரியான கீரைகள், முள்ளங்கி இந்த மாதிரியான காய்கறிகளும் சீக்கிரம் ஒரு 45 நாள் அப்படிக்குள்ளேயே உங்களுக்கு வந்து அறுவடை பண்ணிக்கக்கூடிய அந்த காய்கறிகள் அந்த மாதிரி நம்ம வச்சிருப்போம். அப்புறம் வந்து ஒவ்வொரு ஆடி மாசமும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா விவசாயிகள் வந்து காய்கறிகள் விதைகள் எல்லாம் போடுவாங்க, அந்த மாதிரி நேரத்துல நம்ம வந்து மாடித்தோட்டத்துக்குமே அந்த காலகட்டம் கரெக்டானது, வெயில் முடிஞ்சு கொஞ்சம் நம்மளுடைய வெக்கையெல்லாம் கொஞ்சம் குறையிற நேரம், அப்ப கொடி காய்கறிகளுக்கான விதைகளையும் நம்ம வந்து போடலாம். புடலங்காயா இருக்கட்டும், இல்லைனா அவரை, பீர்க்கங்காய், வெள்ளரி இந்த மாதிரியானதும் போட்டா நமக்கு வந்து ஒரு சில மாதங்கள்ல பலன் கிடைக்கும்.
3: இப்ப மாடித்தோட்டம் வளர்க்கறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்றத சொல்லுங்க. அதுவும் முக்கியமா வீட்டுல நம்ம எந்த அளவுக்கு ஆரோக்கியமான உணவை கொடுக்கறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு.
4: இப்ப நம்ம நிறைய வந்து விளையாட்டா சொல்லுவோம், இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நெல் வந்து எந்த மாதிரி

0: மரத்தில் காய்க்குது, பருப்பு எந்த மரத்தில் காய்க்குதுன்னு கேட்குறாங்க அப்படின்னு, அது வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. இப்போ குழந்தைங்களுக்கு வந்து செடிகளை பற்றின, சூழலை பற்றின, இயற்கையை பற்றின, மரங்களை பற்றின அறிவு புரிதலெல்லாம் வந்து இப்போ குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, அதுவும் முக்கியமாக நகர்ப்புற குழந்தைகளுக்கு. அதையும் தாண்டி இப்போ நிறையா நம்மளுடைய செல்ஃபோன் இது மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய டிவைசஸ்குள்ளேயும் போயிடுறதுனால சூழலோட இன்னும் ஒட்டாத ஒரு தலைமுறையை நம்ம வளர்க்குறோமோ அப்படின்ற ஒரு எண்ணமும் நமக்கு பெரியவங்களுக்கு வருது. அந்த மாதிரியான ஒரு சூழலில் மாடித்தோட்டம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயமா இருக்கு. நம்மளால அரிசி, பருப்பு, பயறு வகைகள் அதை வந்து விளைய வைக்க முடியாது. குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு தினசரி நம்மளுடைய உணவுல சேர்த்துக்கிற காய்கறிகள், அப்புறம் வந்து கீரைகள், சில மூலிகைகள், இதை வந்து நம்மளால விளைய வைக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் மருந்தில்லாத உணவுகள். இப்ப நமக்கு தெரியும் இயற்கை விவசாயம்ன்றது வந்து ரொம்ப மீட்டெடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயமா ஒன்று இருக்குது. அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து நஞ்சில்லாத உணவு, நஞ்சில்லாத காய்கறிகள், கீரைகளை வந்து நம்மளுடைய பால்கனிலேயோ இல்லை நம்மளுடைய மாடியிலேயோ விளைய வச்சு நம்ம அதையே வந்து சாப்பிட்றோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம். குழந்தைகளுக்கும் அதை நம்ம அறிமுகப்படுத்தும் போது அவங்களுடைய அட்டென்ஷன் எல்லாமே அவங்களுடைய வளர்ற அந்த காலத்தில் வந்து செடிகளோடையும் அந்த விதைகளோடையும் அதை வளர வைக்கிறதுலையும் அதுகளுக்கு தண்ணி ஊத்துறதுலையும் இதில் அவங்க ஆர்வம் காட்டும் போது அவங்களுடைய மனது இன்னும் நல்லா அவங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வீட்டுக்குள்ளேயே அவங்க முடங்கி இருக்காம கொஞ்சம் வெளி உலகத்துக்கு வருவாங்க. அப்புறம் ஒரு விதைய போட்டு அது வளர தண்ணி ஊத்த அதை காய்கறி, இப்ப முள்ளங்கி மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு 40-45 நாள்ல அந்த காயே வருது அப்படின்றப்ப அதை நான் தான் விளைய வச்சு எடுத்தேன் அப்படின்ற ஒரு மன திருப்தியும் அந்த குழந்தைக்கு வருது அப்படிங்கிறப்ப அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான் குடும்பத்துக்கு.
1: அதாவது ஆரோக்கியமான உணவு அப்படின்னு சொல்லும் போது அது உடல் நலத்துக்கு மட்டும் இல்ல, குழந்தைகளோட அந்த மனநலத்துக்கும் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதாவது எல்லா குழந்தைகளுமே நம்ம ஒரு விஷயம் சொன்னோம்னா உடனே கேட்க மாட்டாங்க. நம்ம அதுவும் ஒரு வேலையை வேற சொல்றோம், மாடி தோட்டத்தை பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு பெற்றோரா நம்ம குழந்தைகளை இந்த ஒரு புது விஷயத்துக்கு எடுத்துட்டு போகும்போது நீங்க என்னென்னலாம் செஞ்சீங்க?
0: எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, பெண் குழந்தைகள், சின்ன குழந்தைகள், 10 வயசு 8 வயசு ரெண்டு பேருக்கும். அவங்க ரொம்ப சின்ன வயசுல இருந்தே, ஒரு 2-3 வயசுல இருந்தே அவங்க மாடித்தோட்டத்திலேயே இருந்து பழக்கப்பட்டுட்டாங்க. ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம பெற்றோர்கள் வந்து இந்த நேரத்துல ஒரு நாள்ல வந்து மாலை நேரத்துல இங்கதான் இருப்பாங்க அப்படின்றத அவங்களுக்கு வந்து பதிஞ்சிருது. அப்ப அது இன்னும் அவங்களுக்கு வந்து அது இப்படிதான் நம்மளுடைய குடும்பத்து இதுபடி 5:30 மாடிக்கு போயிடணும், நம்ம செடிக்கு தண்ணி ஊத்தணும், செடிகளோட இருக்கணும் அப்படிங்கறது ஒரு வழக்கமாயிருது அவங்களுக்கு. அதனால அவங்களுக்கு அது ஒரு போரிங்கா ஒன்னும் தெரியல முதல்லது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அதையே இன்னும் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு வந்து ஆர்வம் உள்ளதா ஆக்குற மாதிரி. இப்ப மாடிக்கு நம்ம சாயந்தரம் அந்த நேரம் போகும்போது சூரியன் மறைறத பாக்குறது, அப்ப பறக்கிற பறவைகளை பாக்குறது, அப்ப அந்த பறவைகளை பத்தி சொல்றது, பக்கத்துல இருக்கிற மரங்களை பத்தி நம்ம பேசுறது, அந்த செடிகளை பத்தி ஒவ்வொன்ன பத்தியும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது இன்னொன்னு அவங்களே வந்து நீங்களே விதை போடுங்க, நீங்களே தண்ணி ஊத்துங்க அப்படின் போது ஆர்வமா இன்னைக்கு எவ்வளவு வளர்ந்துருக்கு, இன்னைக்கு எவ்வளவு வளர்ந்துருக்கு, இன்னைக்கு காய் எவ்வளவு அளவுக்கு பெருசாயிருக்கு, இப்ப நம்ம பறிக்கலாமா, அடுத்து நீ எவ்வளவு நாள் ஆகும், இப்படி ஒரு ஆர்வம் அவங்களுக்கு வந்து அவங்கள நீங்க ப்ரொடியூசர்ஸ் ஆக்குறீங்க. அவங்கள வந்து இப்ப ஒரு விவசாயி வந்து பெரிய அளவுல ஒரு ஃபார்ம்ல என்ன பண்றாரோ அதை நீங்க மாடித்தோட்டத்துல குழந்தைகள் கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கும் போது அவங்க பொறுப்பெடுத்துக்கிறாங்க. இப்ப நான் விதை போட்டிருக்கேன், நான் தண்ணி ஊத்திருக்கேன், இதை வந்து இத்தனை நாட்களுக்கு அப்புறமா நான் அதை எடுக்க போறேன் அப்படின்றப்ப அவங்க அதை சுமையா பார்க்காம அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பாகவும் பாக்குறாங்க. அதை வந்து ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாவும் பார்த்து அப்படியே அவங்க வந்து அதோடய வளர்றாங்கன்னு சொல்லலாம்.
1: பெற்றோர் என்ன விஷயத்த செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கும் போது அதை ஆர்வமா குழந்தைங்க கேட்டுட்டாலே நமக்கு மகிழ்ச்சி ஆயிடும். நீங்க வந்து கிட்டத்தட்ட 2-3 வயது அப்படின்னு சொல்லும் போது குழந்தைங்களுக்கு இந்த விவசாயத்துல ஒரு ஆர்வம் வந்தது அப்படின்றதே மிகப்பெரிய விஷயம். இப்ப இந்த மாடித்தோட்டம் வளர்க்கறதுனால ஒரு குடும்பத்துக்கு முக்கியமா, ஏன்னா வந்து குடும்பம் அப்படின்றது செழிப்பா இருந்தாதான் வந்து மற்ற விஷயங்கள் எல்லாமே செழிப்பாக இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு குடும்பத்துல இந்த மாடித்தோட்டம் அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சிக்கான முக்கியத்துவமாகவும் இருக்கு?
0: குடும்பத்துல நீங்க சொன்ன மாதிரி உடல் நலமும் முக்கியம், மனநலமும் முக்கியம், இந்த ரெண்டு விஷயத்தையும் இப்ப உலகமே பேசுது. அப்படின்றப்ப மாடித்தோட்டம்ன்றது வந்து உங்களை வந்து வெளியே எடுத்துட்டு வருது, அந்த வீட்டுக்குள்ள 4 சுவர்களுக்குள்ள முடங்கி இருக்காம வெளியில கொண்டு வர ஒரு விஷயமா இருக்குது. மாடித்தோட்டத்தை நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா தண்ணி ஊத்தியே ஆகணும். அப்ப அந்த ஒரு நேரத்துக்கு நீங்க வெளியில வந்துதான் ஆகணும், குனிஞ்சு நிமிந்து வேலை பார்த்துதான் ஆகணும். அப்ப உடல் உழைப்பு, எக்ஸசைஸ்ன்றது அதுன்னு அதுக்குள்ள வந்துருது. அதே போல குழந்தைகளை வந்து எப்படா டிவி பார்த்துட்டே இருக்கிறதுல இருந்து இல்ல வேற ஒரு இதுல இருந்து வெளியில கொண்டு வருது, அதுக்கு ஒரு உதவி செய்யுது. அப்போ உங்களுக்கு நஞ்சில்லாத உணவை கொடுக்கறதோட சேர்த்து ஒரு குடும்பத்துடைய மனநலனையும் அது வந்து பாதுகாக்குது. அப்படின்றப்ப நகர்ப்புறத்துல அதுவும் முக்கியமா வேற பொழுதுபோக்குகள் எதுவுமே கிடையாது. நடந்து போனா பின்னாடி பெரிய ஒரு சோலையோ ஒரு தோட்டமோ வயக்காடோ எதுவுமே இல்லை. அப்படின்றப்ப ஒரு சின்ன ஒரு பசுமையான ஒரு இடம் அப்படிங்கிறது நம்ம மாடியில இருக்கு அப்படிங்கிறது ஒரு மனநிறைவான ஒரு விஷயம்தான்.
1: இப்ப மாடி தோட்டத்துல நீங்க நிறைய கீரை

0: வளர்க்குறீங்க, அதே மாதிரி நிறைய காய்கறிகளும் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்ப இந்த மாடி தோட்டத்துல ஒரு ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க ஃபாலோ பண்றது எப்படி? இப்ப 12 மாதங்கள் இருக்கு அப்படின்னா, அந்த 12 மாதங்களுக்கு நீங்க என்னென்ன மாதிரியான காய்கறிகளை எந்த மாதத்துல விதைக்கணும், எப்ப அறுவடை பண்ணணும் அப்படின்னும் போது, இப்ப ஏன்னா கேக்குற நேயர்களுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். நம்ம மாடி தோட்டம் போடுறோம் அப்படின்னும் போது திடீர்னு நம்ம இப்ப மே மாசம் போய் நம்ம விதைக்க முடியாது. இப்படி இருக்க பட்சத்தில் எந்த மாதத்துல நம்ம விதைக்கணும், எந்த மாதத்துல அதற்கான பாதுகாப்பு முறைகள் எல்லாம் செய்யணும், எப்ப அறுவடை பண்ணணும், அதற்கான ஒரு திட்டமிடல் உங்ககிட்ட இருக்குங்களா?
1: தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தட்பவெட்பத்தெல்லாம் பார்க்கும்போது பொங்கலுக்கு அப்புறம் ஒரு மாதம் வரைக்கும் தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அந்த நம்ம மாடித்தோட்டத்தை வந்து எடுத்து பண்ணுறதுக்கு. அடுத்து ஒரு 3-4 மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்ச், ஏப்ரல், மே, கிட்டத்தட்ட ஜூன் வரைக்குமே வந்து புதுசாக எந்த விதைகளையும் போடுறதோ இல்லை புதுசாக ஒரு செடியை நடுறதோ இல்லை மாடித்தோட்டத்தை இன்னும் விரிவடைய வைக்கிறதோ இந்த மாதிரியான வேலைகளை வந்து நம்ம பார்க்க முடியாது எப்படியும். ஏன்னா ரொம்ப உக்கிரமாக வெயில் இருக்கும், நிறைய பேர் வந்து அந்த கிரீன் ஷெட்டு அதெல்லாம் போடாமல் இருப்பாங்க, சின்ன அளவில் வச்சுருப்பாங்க. பொதுவாகவே வந்து நீங்கள் என்ன டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கிரீன் ஷெட் எல்லாம் போட்டு அப்படியே இருந்தாலுமே அந்த 4 மாதங்கள் வந்து அவங்க மாடித்தோட்டத்தை நீங்கள் பெரிய அளவில் இது பண்ணுறதுக்கான நேரம் கிடையாது. வழக்கம் போல் நீங்கள் எப்படி வந்து ஒரு ஆடி மாதம் விவசாயி வந்து இப்போ விதைகளை விதைக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்கள் கொடி காய்கறிகளாக இருக்கட்டும் இல்லை தக்காளி இந்த மாதிரியான காய்கறிகளெல்லாம் நீங்கள் வந்து ஜூன் மாதம் முடிஞ்ச உடனே அந்த ஜூலை மிடில் ஒரு 15 அப்படி தான் ஆடி பிறக்கும் அப்படின்னா அந்த ஜூலை மாதத்துலேருந்து நம்ம வந்து செஞ்சுட்டே இருக்கலாம். அடுத்த ஜூலை மாதத்தில் ஒரு செட்டு நமக்கு கீரை முடிஞ்சுது அப்படின்னா அடுத்த செட்டு நம்ம போடலாம். அப்போ நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல் வச்சுக்காம அந்த ஜூலையிலேருந்து நீங்கள் ஒரு ஃபெப்ரவரி வரைக்கும் ரொம்ப நல்லா பண்ணலாம். ஃபெப்ரவரிக்கு அப்புறம் அந்த மார்ச்லேருந்து அந்த ஜூன் வரைக்கும் இருக்கிற செடிகள் இருக்கும், எப்படினாலும் வெண்டைக்காய் ஏதாவது போட்டது ஒன்று ரெண்டு இருக்கும், தக்காளியில் ஏதாவது இருக்கும், இப்போ இந்த மாதிரி புளிச்சக்கீரை மாதிரியான கீரைகளாக இருக்கட்டும், மற்ற கீரைகள்லாம் பாலக்கெல்லாம் கூட இல்லாமல் போயிடும், மற்ற கீரைகள் இருந்துக்கிட்டே இருக்கும், பொன்னாங்கண்ணி மாதிரியான கீரைகள், சிலோன் பாலக் இருக்கும், இந்த மாதிரியான கீரைகள்லாம் வந்து இருக்கிற செடிகளாம் நம்ம வந்து பாதுகாத்து மெயின்டெனன்ஸ் மட்டும் அந்த 4 மாதம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நம்ம வழக்கம் போல கொடி காய்கறிகள், காய்கறிகள், கீரைகள், விதைகள் போடலாம்.
0: இந்த ஷெட்யூலை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு தேவையான கீரையா இருக்கட்டும், காய்கறிகளா இருக்கட்டும், எல்லாத்தையும் எடுத்துக்க முடியுது. இப்ப இதன் மூலமா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தேவையானதை நம்மளே தயாரிக்கிறோம், அதே சமயம் ஆரோக்கியமாவும் தயாரிக்கிறோம். இதனால அன்றாடம் நம்ம குடும்பத்துக்குன்னு செலவிடுற ஒரு தொகையையும் நம்ம வந்து குறைக்க முடியுது அப்படின்ற ஒரு இது இருக்கு. அப்படி இருக்கும்போது இதுல என்னென்ன நன்மைகள் இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க?
1: அதான் நீங்க சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம பணத்தை வந்து காய்கறிக்கும் கீரைக்கும் நம்ம செலவிடல அப்படிங்கறதே ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான். எப்படியும் வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய அளவுல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஒரு மாடி தோட்டம் போடுறதுக்கான ஒரு குழுவை நம்ம கேட்டு அவங்க தான் நம்மளுக்கு மாடியில வந்து டெவலப் பண்ணி கொடுக்கணும்னோ நிறைய க்ரோ பேக்ஸ் வாங்கணும்னோ அப்படி எதுவுமே கிடையாது. நம்ம சாதாரணமா ஒரு மண்ணு மட்டும் நமக்கு கிடைச்சிச்சுன்னா இப்ப நகர்ப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா நர்சரியில தான் வாங்குறாங்க மண்ணெல்லாம், அப்படி வாங்குற மண்ணும் நம்மளுடைய காய்கறி கழிவுகள் எல்லாத்தையும் வச்சு செய்யற கம்போஸ்டையும் மட்டுமே வச்சு ஒரு 10-15 தொட்டிகள்ல நம்ம செய்யற ஒரு சின்ன ஒரு மாடி தோட்டமே வந்து நீங்க சொன்ன மாதிரி நமக்கு பெருவாரியான கீரைகள் காய்கறிகள் எல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த வெயில் காலம் தவிர மற்ற காலங்களுக்கு நம்ம வந்து எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதை தவிர நீங்க எப்பயுமே வருஷம் ஃபுல்லா துளசி, கற்பூரவல்லி மாதிரியான அந்த மூலிகைகளை நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கலாம். முருங்கை வந்து ஒரு கட்டம் நம்ம நட்டு வச்சோம் அப்படின்னா அது வந்து நமக்கு காய்கள் கொடுக்கல அப்படின்னாலும் கீரை எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி அளவு முருங்கை நமக்கு வந்து ஒரு சூப்புக்கோ எதுக்கோ நமக்கு ஒரு முருங்கை வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியா நம்ம வந்து ஆரோக்கியமான நஞ்சில்லாத உணவை வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் எடுக்கிறோம் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாகவும் சரி நமக்கு உடல் நலத்துக்குமே நிச்சயமான அது ஒரு பெரிய ஒரு முதலீடு தான் நான் சொல்லுவேன்.
0: உண்மையாகவே அதாவது மாடித்தோட்டம் அப்படின்னு சொல்லும்போது எல்லா விதத்திலையுமே உறுதுணையா இருக்கு. முக்கியமா இப்ப மாடித்தோட்டம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான செலவினங்கள்னு ஒரு இது இருக்கு. அதே சமயம் நம்ம குடும்பத்தோட ஒத்துழைப்பு அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். இப்ப உங்களுக்கு எப்படி அமைஞ்சது? ஏன்னா மாடித்தோட்டம் போடும்போது மாடியில போய் நான் வந்து இத்தனை தொட்டிய வைக்க போறேன், இவ்வளவு மண்ணை கொட்ட போறேன், ஐயோ வீடெல்லாம் அழுக்காயிருமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்கும். சில சமயம் அந்த மாடித்தோட்டத்தோட அந்த பாரம் அப்படின்றது வந்து வீட்டை பாதிச்சிடுமோ அப்படின்ற ஒரு சிக்கலும் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி உங்களோட குடும்பத்தோட ஒத்துழைப்பு எப்படி இருந்தது?
1: எங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி நாங்க 4 பேரும் சேர்ந்துதான் போய் மாடித்தோட்டம் செய்யற மாதிரி இருக்கும். ஒரு ஆள் தண்ணி ஊத்த, ஒரு ஆள் களையெல்லாம் எடுக்க, சின்ன குழந்தைங்க ஏதாவது அவங்களுக்கு முடிஞ்சத அந்த பூவாளியில புதுசா விதை போட்டிருக்கிறதுல போய் ஊத்துறது, இந்த மாதிரி குடும்பமா சேர்ந்து செய்யற மாதிரி இருக்கிறதுனால அது இன்னும் அடுத்தடுத்து வேற என்ன செடி வைக்கலாம், வேற என்ன செடி வைக்கலாம் அப்படிங்கிறது ஒன்னு இருக்கும். அதனால அந்த வீட்டில் நம்ம என்ன மண்ணை, ஏன்னா நாங்கள் சொந்த வீடும் இல்லை, அடுக்கு மாடி குடியிருப்புல தான் இருக்கும். அப்போ மாடியில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு மாடிக்கெல்லாம் வர்றதுக்கான நேரமே இருக்கிறது.

0: இது கிடையாது. எல்லாம் ரொம்ப காலையில ஓடி திரும்ப சாயந்தரம் லேட்டா வர மாதிரி இருக்கிறதுனால அடுக்குமாடி குடியிருப்புகள்லயே பாத்தீங்கன்னா நிறைய மொட்டை மாடிகள் வந்து காலியா தான் இருக்கு. நிறைய பேர் வந்து அதை போய் இது பண்றதுல. அப்ப நாங்களும் ஒரு அடுக்குமாடி குடியிருப்புலதான் இருக்கிறோம். அப்ப அந்த மாடியில வந்து நாங்க போய் செய்யறதுக்கான அந்த இது யாரும் மண்ணாகும் அழுக்காகும் அந்த மாதிரி எதுவும் சொல்லல. அதனால நமக்கு நல்ல ஒரு சுதந்திரம், குடும்பத்திலயும் ஒத்துழைப்பு எல்லாம் இருக்கிறதுனால நல்லா பண்ண முடியுது.
1: இப்ப மாடி தோட்டம் அமைக்கிறதுல முக்கியமான சில சவால்கள், அதை எதிர்கொள்ளணும் அப்படின்னா அதை எப்படி சமாளிக்கணும்? ஏன்னா சவால்கள் அப்படின்னு பாக்கும்போது முக்கியமா காலநிலை இருக்கு, அதே சமயம் பூச்சி தாக்குதலும் இருக்கு. இதெல்லாம் வந்து இப்ப ஒரு குடும்பத்துல என்னால அதிகமா வந்து நான் போய் உரத்துக்குன்னு ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதே சமயம் இப்ப ஏன்னா ஒரு பூச்சி வெரைட்டி வாங்கணும்னாலும் நான் இவ்வளவு காசு செலவழிச்சு இதை நான் சமாளிக்கணுமா அப்படின்ற ஒரு சிக்கல் இருக்கதான் செய்யுது. ஏன்னா ஒரு குடும்பத்துல ஒரு பெண் இருக்கானா அது எல்லாத்தையும் சேர்த்துதான் அவ யோசிக்க வேண்டியதா இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாடி தோட்டத்துல ரொம்ப வெகு சுலபமா நம்ம எப்படி இதெல்லாம் சமாளிச்சு கொண்டு வரலாம்?
0: நான் முதலே சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு பெரிய முதலீடு இருந்தாதான் நம்ம செய்ய முடியும். க்ரோ பேக்ஸ் நிறைய அளவுல வாங்கணும் அப்படிங்கறதும் கிடையாது. நம்ம மண் தொட்டிகள்லயோ இல்ல வீட்டுல மறுசுழற்சி செய்யப்பட்ட நம்ம பழைய அரிசி சாக்குல இருந்து பழைய பக்கெட்ல இருந்து எதுலனாலும் நம்ம செய்யலாம் அப்படிங்கறதான். அப்படி ஆரம்பிங்கிறதான். அப்ப முதலீடு வந்து செஞ்சாதான்றது முதல்ல நமக்கு அடிபட்டுறது, அப்படி கிடையாதுன்றது. அப்புறம் முதல்ல சின்ன அளவுல நம்ம கீரைகளும் வீட்டுல இருக்கிற அந்த என்னென்ன இருக்கோ வெந்தயம், வெந்தயக்கீரையில இருந்து புதினா தண்டுல இருந்து எளிதா வளரக்கூடியதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம பெரிய அளவுல வந்து ஒரு சின்னதா 10 தொட்டி அப்படிக்குள்ள இருக்கும்போது ஒரு பெரிய சவாலை நம்ம தண்ணி நம்ம நிறைய ஊத்தணும்னோ இல்லைன்னா வந்து வெயில் காலம் அதிகமாயிருச்சுன்னா ஒரு பெரிய சவால் இருக்காது. ஆனா நீங்க அதை விரிவடைய வச்சுட்டே போயிட்டு இருக்கும்போது ஒரு 20 தொட்டி 30 தொட்டி அப்படின்னு ஆகும்போது ஐயோ நமக்கு தண்ணி இல்லையே அப்படின்ற ஒரு சவால் வந்து கண்டிப்பா இருக்கும். அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நகர்ப்புறங்கள்ல வந்து தண்ணீர்ன்றது ஒரு பெரிய சிக்கல் தான். அது நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த புதுசா மார்ச் மாசத்துல இருந்து ஜூன் மாசம் வரைக்கும் நிறைய மெயின்டெனன்ஸ் பண்ற மாதிரியான செடிகளை வந்து நம்ம தவிர்த்துறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் வந்து நம்ம முதல்ல வச்சிருக்கும் போதே வந்து விதைகளை சேகரிக்கிறது முக்கியம். இப்ப நீங்க வந்து ஒரு 10 தொட்டி 15 தொட்டிக்குள்ள இருந்தாலுமே ஒரு தண்டுக்கீரை வருது, ஒரு அரைக்கீரை வருதுன்னா அதுல கண்டிப்பா நீங்க எல்லாம் அறுவடை பண்ணும்போது ஒரு செடியை விடும்போது அதுல இருந்து விதை வரும் நமக்கு. அப்படி வெயில் காலத்துல அது போனாலும் நம்ம அதுக்கு அடுத்து ஒரு 2-3 மாசம் கழிச்சு காலநிலை நல்லா இருக்கும்போது நம்ம வந்து திரும்ப அந்த விதைகளை போடுற மாதிரியான அந்த ஒரு பழக்கத்தையும் நம்ம வந்து வச்சுக்கலாம். பூச்சிகள் வரும்போது வந்து எளிய முறையில நம்மளே வந்து பூச்சி விரட்டிகள் செஞ்சுக்கலாம். இப்ப வந்து இந்த அவரை மாதிரி மொச்சை மாதிரி இல்ல வந்து இந்த விங்கடு பீன்ஸ் எல்லாம் இப்ப நிறைய போடுறாங்க. விங்கடு பீன்ஸ் இந்த மாதிரியான பயறு வகைகள் மாதிரியான அந்த காய்கறிகள்ல நிறைய அஸ்வினி பூச்சி வரும். அஸ்வினி பூச்சி அந்த தண்டோட ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம கிராமத்துல செய்யற மாதிரி சாம்பல் பயன்படுத்தலாம். புழுக்கள் நிறைய வரும், சின்ன புழுக்கள், குட்டி குட்டி வண்டுகள், பூச்சிகள் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து ஒன்னு நம்ம வந்து இந்த பக்கத்திலே ஒரே கும்பலா வந்து தக்காளி செடியவோ ஒரே கும்பலா கத்திரிக்காய் செடியவோ நடாம மாறி மாறி நடுறதுனால ஒரு செடியை தாக்குற பூச்சி அடுத்த செடியை தாக்காது. அப்ப பரவுறத வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியும். இல்ல எளிய முறையில வந்து நம்ம வேப்பெண்ணெய வந்து தண்ணியில மிக்ஸ் பண்ணிட்டு சின்ன அளவுல நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு காதி சோப்பு ஏதாவது சோப்பை வச்சு அதை மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பாட்டில வச்சு நம்ம அடிக்கும் போது அந்த பூச்சிகளை வந்து விரட்டுறதுக்கு நம்ம முடியும். ஒரு அளவுக்கு மேல பூச்சி வந்து ஒரு பர்டிகுலர் பிளான்ட்ல ஒரு செடியில நம்ம பாதிப்படைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த செடியை அப்புறப்படுத்துறது மூலமாவும் நம்ம மத்ததுல இருந்து பரவுறதை தடுக்க முடியும்.
1: மாடி தோட்டம் வைக்கிறதுனால நிறைய பயன்கள் இருக்கு அப்படின்றத ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு மாடி தோட்ட ஆர்வலரா, அதுவும் முக்கியமா புதுசா நான் வந்து செய்யணும்னு ஆசைப்படுற நிறைய நேயர்களுக்கு நீங்க கொடுக்கற டிப்ஸ் அப்படின்னா என்னவா இருக்கும்?
0: உங்களுக்கு இப்ப நிறைய மாடி தோட்டம் செஞ்சு அமைச்சு கொடுக்கறதுக்கான நிறைய பேர் இருக்காங்க. இப்ப டெவலப்பர்ஸ் அப்படிலாம் இருக்காங்க. ஒருத்தவங்களை கூப்பிட்டு என்னுடைய மாடி இந்த அளவுக்கு சதுர அடியில இருக்குது, இதுல எனக்கு ஒரு மாடி தோட்டம் வேணும், எனக்கு செஞ்சு கொடுத்துருங்க, அதுதான் எனக்கு ஈஸியான மெத்தடா இருக்குன்னா அப்படி கூட நீங்க போய்க்கலாம். இப்ப நிறைய நீங்க மாடி தோட்ட பயிற்சி வகுப்புகள் அப்படி இப்படின்னு கூட நிறைய நடந்துட்டு இருக்கு. எனக்கு அப்படி போனாதான் பயனுள்ளதா இருக்கும், அப்படி போயிட்டு யாரோ ஒருத்தவங்களை செஞ்சு கொடுக்கறது வந்து எனக்கு நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்குன்னா அப்படி பண்ணலாம். இல்ல எனக்கு வந்து அந்த அளவுக்கு நான் வந்து செலவு பண்ண விரும்பல, எனக்கு யாரும் டெவலப்லாம் பண்ண வேணாம், நானே ஆரம்பிக்கணும் அப்படின்னாலும் நிச்சயமா நம்ம வந்து ஒரு சின்ன அளவுல ஆரம்பிக்கிறது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கும். முதல்ல நான் சொன்ன மாதிரி ஒரு 5 தொட்டியோ 10 தொட்டியோ மறுசுழற்சி செஞ்ச நம்மளுடைய வீட்டுல இருக்கிற பெரிய டப்பு பேசின் இல்ல வந்து வாளிகள் இல்ல மண் தொட்டிகள் இது எல்லாத்தையும் வச்சே நம்ம கூட வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆரம்பிச்சு ஒரு 10 அதை ஒரு 15 20 அப்படி முதல்ல கீரைகள்ல ஆரம்பிங்க. எளிய முறையில வர்ற கீரைகள்ல அரைக்கீரை, தண்டுக்கீரை அந்த மாதிரி கீரைகள், சொன்ன மாதிரி புதினா தண்டு, இந்த மாதிரியான மணத்தக்காளி தண்டு, பொன்னாங்கனி தண்டு, அதுகளை நட்டு வச்சு முத பார்க்க ஆரம்பிங்க. அப்புறம் கன்சிஸ்டன்சி, நம்ம இப்ப நிறைய பேர் மாடி தோட்டத்தை ஆரம்பிச்சு 2-3 மாசத்துல விட்டுருவாங்க, அப்புறம் தண்ணி ஊத்த மாட்டாங்க. அந்த மாதிரி இல்லாம அதை தொடர்ச்சியா நீங்க ஒவ்வொரு தரம் நீங்க அறுவடை அதுல இருந்து எடுத்ததுக்கு அப்புறமும் அந்த மண்ணை சரி பண்றது, வீட்டுல வந்து எப்படி கிச்சன் கம்போஸ்ட் நம்மளா தயாரிக்கிறது, இதெல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கன்சிஸ்டன்டா நம்ம பண்ணும்போது தொடர்ச்சியா நமக்கு வந்து

0: அந்த மாடித்தோட்டத்திலிருந்து பலன் வந்துகிட்டே இருக்கும்.
1: மாடித்தோட்டம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கான அந்த பணிசுமை இருந்த காலத்திலும் என்னால இதை சாதிக்க முடிஞ்சது அப்படின்றதான் நீங்க நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கும் மேலாக நீங்க இதை செஞ்சிட்டு இருக்கீங்க. என்னோட குடும்பமா இதை செய்யறோம் அப்படின்னு சொல்லும் போது கேட்கறதுக்கு எங்களுக்கும் சந்தோஷமா இருந்தது. இதே சந்தோஷத்தோட உங்களிடம் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி.
0: நன்றி அகில இந்திய வானொலிக்கு இந்த மாடித்தோட்டம் பத்தி பேசுறதுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.
2: இதுவரை நம்மோடு உறவாடும் மாடித்தோட்டம், இதில் GST மற்றும் கஸ்டம்ஸின் கூடுதல் ஆணையர் ஷெரின் சோமிதரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.

0: இந்த மாடித்தோட்டம் பற்றி பேசுறதுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.
1: இதுவரை நம்மோடு உறவாடும் மாடித்தோட்டம், இதில் GST மற்றும் கஸ்டம்ஸின் கூடுதல் ஆணையர் ஷெரின் சோமிதரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.

இன்று சர்வதேச உணவு கட்டுப்பாடற்ற தினம், அதாவது இன்டர்நேஷனல் நோ டயட் டே. உடல் ஆரோக்கியம் மற்றும் நேர்மறையான உடல் உருவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது.

0: அடுத்ததா இந்நாளின் சிறப்பு. இதில் மே மாதம் 6 தேதியான இன்றைய சிறப்புகள்.
1: மே 6 தேதியான இன்று பிரான்ஸ் நாட்டின் தலைநகரான பாரிஸில் உள்ள புகழ்பெற்ற ஈஃபில் கோபுரம் அதிகாரப்பூர்வமாக பொதுமக்களின் பார்வைக்காக திறக்கப்பட்ட நாள் இன்று. புகழ்பெற்ற உளவியல் அறிஞர் மற்றும் மனோ தத்துவத்தின் தந்தை என அழைக்கப்படும் சிக்மண்ட் ஃப்ராய்ட் பிறந்த தினமும்

அடுத்ததா தெரிந்து கொள்வோம் பக்கத்தில் காயகற்ப மூலிகை என்று சொல்லும் வல்லாரையின் நன்மைகள் பற்றி ஒரு சில துளிகள். வல்லாரை அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரே விஷயம், இதை சாப்பிட்டா ஞாபக சக்தி அதிகரிக்கும், படிக்கிற பிள்ளைங்களுக்கு இதை கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்றதுதான். ஆனா இதுல இதை தவிர இன்னும் எவ்வளவு நன்மைகள் இருக்குன்னு பாப்போமா. இந்த வல்லாரை நீர்நிலைகளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தோட்டத்திலையும் நீர்நிலைகளா இருக்கக்கூடிய இடத்திலையும் வளரக்கூடியது. இதோட சிறப்பான விஷயம் என்னன்னா இந்த தாவரத்தை நாம அப்படியே பயன்படுத்துறதுதான். வல்லாரைக்கு இயற்கையாகவே குளிர்ந்த தன்மை இருக்கிறதுனால இதை நாம எடுத்துக்கும் போது இது நமக்கு ஒரு மன அமைதியை தரும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமல்ல, மூளை செல்கள் வலுப்பெறவும் பேருதவியா இருக்குமா. இந்த வல்லாரை எப்படி நினைவாற்றல அதிகப்படுத்துது அப்படின்னா, நம் மூளையின் ஹிப்போகாம்பஸ் பகுதியில எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தி நினைவாற்றல அதிகப்படுத்துறது மட்டுமல்லாம நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்குமா. அப்போ மாணவர்கள் இதை எடுத்துக்கும் போது தேர்வு எழுத ஞாபக சக்தியும் அந்த தேர்வு நேரத்துல நோய் தொற்று எதுவும் ஏற்படாமல் இருக்கவும் உதவியா இருக்கும் இல்லையா. அப்புறம் வாயு பிரச்சனை, மலச்சிக்கல் பிரச்சனை, தலைமுடி பிரச்சனைக்கும் கூட இதுல தீர்வு கிடைக்குமா. அது மட்டுமல்ல, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற நச்சுகளை வெளியேற்றி நம்முடைய சருமத்தை பொலிவா வச்சுக்கவும் இது உதவியா இருக்குமா. சரி, இந்த வல்லாரைக்கீரைய நம்ம பயன்படுத்துறதுக்கு இன்னொரு வழியும் இருக்கு. இந்த வல்லாரைக்கீரை நமக்கு தேவைக்கு அதிகமா கிடைக்கும் போதே இத உலர வச்சு பொடியாக்கி கூட தேவைப்படுறப்ப பயன்படுத்தலாமா.

0: நிகழ்ச்சியின் நிறைவான உங்களுக்காக பக்கத்தில் ஆரோக்கிய உணவு, இதில் கருப்பு உளுந்தம்பால் மற்றும் கம்பு புட்டு குறித்த செய்முறை தகவல் வழங்குபவர் எஸ் செல்வலட்சுமி அவர்கள். செய்முறையில முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க போறது
1: கருப்பு உளுந்தம்பால் எப்படி செய்யணும் பார்க்க போறோம். கருப்பு உளுந்த வந்து ஒரு 200 எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதை மிக்சியில நல்லா அடிச்சு நல்லா வலுவலுன்னு நல்லா மிக்சியில அடிச்சிடணும். இதுக்கு வந்து ஒரு தேங்காவை எடுத்து நல்லா பால் எடுத்து வச்சுக்கணும். ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அந்த மிக்சியில அடிச்சு வச்சிருக்கும் பாத்தீங்கன்னா அந்த உளுந்து, அதை ஃபர்ஸ்ட் அந்த பாத்திரத்துல போட்டு 800 தண்ணி நீங்க ஊத்திக்கலாம். அடியில ஒட்டி ஒட்டி வரும், நீங்க அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிகிட்டே இருந்தாலும் கொஞ்சம் வெந்துருச்சுன்னு அது வந்து மேல பபிள்ஸா வரும். அது உங்களுக்கு வெந்துருச்சுன்னு தெரிஞ்சோடனே தேங்காய்பால் வந்து ஒரு 250 ஒரு 300 மில்லிகிராம் எடுத்துக்கோங்க. தேங்காய் பாலையும் அதில் கலந்து அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு 200 உளுந்துக்கு 400 நாட்டு சக்கரை கிண்ட கிண்ட கிண்ட கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா மேல பபிள்ஸ் மாதிரி வரும். அதுல வந்து ஏலக்காத்தூள் லைட்டா போட்டுக்கோங்க. லாஸ்ட் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா அருமையா இருக்கும்.
0: இப்போ அடுத்ததா
1: கம்பு புட்டு எப்படி பண்ணணும்னா, கம்பை ஒரு 1/2 கிலோ எடுத்து நல்லா கழுவி 1-2 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா வெயில காய வைக்கணும். காய வச்சதுக்கு அப்புறம் ஒரு ஒன் டே காஞ்சா போதும். அதை மறுபடியும் எடுத்து லைட்டா வறுக்கணும். கம்பை வறுத்து வச்சுட்டு இதோட சேர்ந்து சிவப்பு அரிசி ஏதாச்சும் மாப்பிள சம்பா நாசனாலும் சரி, காட்டியானாலும் சரி, கருப்பு அரிசினாலும் சரி, 1/4 கிலோ எடுத்து அதையும் நல்லா வறுத்து இந்த ரெண்டையும் சேர்ந்து ரைஸ் மில்ல கொண்டு போய் திரிச்சுட்டு 2 விதமா புட்டு செய்யலாம். 1 கொலா புட்டு மாதிரி செய்யலாம், இன்னொன்னு அச்சு புட்டு மாதிரி செய்யலாம். கொலா புட்டுனா தண்ணி தொளிச்சு நல்லா புட்டு பதத்துக்கு பிணைஞ்சு வச்சுட்டு அந்த கொலா புட்டுல மாவு 1/3 கையும் தேங்காய் பூப்பு போட்டு நீங்க கொலா புட்டுல புட்டை வச்சு ஒரு 15 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் நீங்க எடுத்து அதுல நாட்டு சக்கரையும் சீனியோ போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட் அருமையா ரொம்ப நல்லா இருக்கும், சாஃப்டாவும் இருக்கும்.
0: இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய எண்ணுயிர் தோழி. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

0: வானொலிக்கு 90. நாடக ஆசிரியரும் இயக்குனரும் மூத்த கலைஞருமான காத்தாடி ராமமூர்த்தி அவர்கள்.
1: ஆல் இண்டியா ரேடியோ, ஆகாஷ்வாணி, இப்படியெல்லாம் அழைக்கப்படுகின்ற இந்த வானொலி தான் என்னை போன்ற கலைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறது. நாங்கள்லாம் இன்னைக்கு ஓரளவு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச முகமாக, தெரிஞ்ச குரலாக அமைந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் வானொலி. அந்த காலத்தில் டிராமாக்கள்லையும் சரி, இதர நிகழ்ச்சிகளிலும் நாங்கள் கலந்து எங்கள் குரல் உங்களுக்கு பரிச்சயமாக வைத்தது வானொலி, ஆல் இண்டியா ரேடியோ. அதனுடைய 90வது வருடத்திற்கு நாங்கள் எல்லாம் செய்திகள் அனுப்பும் அளவுக்கு நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் வானொலி என்று சொல்லி உங்கள் எல்லோருக்கும் என் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெய் கீதா ரவி. தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் தவேக ஆட்சி அமைக்க காங்கிரஸ் நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கியுள்ளது. தவேக தலைவர் திரு விஜய் இன்று பிற்பகல் ஆளுநர் திரு ஆர் வி அரளேக்கரை சந்தித்து தமிழகத்தில் ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். அசாமில் புதிய அரசு அமைய வழிகோலும் வகையில் அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா பதவி விலகியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வியட்நாம் அதிபர் டுலாமுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். சீனாவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் சாஹித் மைனேனி ராம்குமார் ராமநாதன் இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் தவேக தலைமையில் புதிய அரசு அமைய காங்கிரஸ் நிபந்தனையற்ற ஆதரவு வழங்குவதாக தமிழ்நாட்டிற்கான காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் ஷ்ரோடங்கர் அறிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் புதிய சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டத்திற்கு பின்னர் இதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டார். தமிழகத்தில் புதிய அரசு அமைய தவேகவிற்கு ஆதரவு அளிக்குமாறு திரு விஜய் கேட்டுக் கொண்டதாக கூறிய அவர், மதசார்பற்ற தெளிவான வலுவான நல்லாட்சி வழங்குவதற்கான தீர்ப்பை தமிழக மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் தவேகவிற்கு வழங்கியுள்ளதாகவும், எனவே தவேக ஆட்சி அமைக்க காங்கிரஸ் ஆதரவு அளிப்பதாகவும் குறிப்பிட்டார். அரசியல் சாசனத்தில் நம்பிக்கை இல்லாத மதவாத கட்சிகளுடனான கூட்டணியிலிருந்து தவேக விலகியிருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஆதரவு வழங்கப்படுவதாகவும் அவர் கூறினார். இந்த கூட்டணி மூலம் பெருந்தலைவர் காமராஜரின் ஆட்சியும் பெரியாரின் சமூக நீதி கொள்கைகளும் டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் அரசியல் சாசன கொள்கைகளும் வரும் காலங்களில் தொடரும் என்று குறிப்பிட்டார். பரஸ்பர மரியாதையின் அடிப்படையில் ஏற்பட்டுள்ள இந்த கூட்டணி உள்ளாட்சி, மக்களவை மற்றும் மாநிலங்களவை தேர்தலிலும் தொடரும் என்று அவர் எடுத்துரைத்தார். தமிழக மக்கள் குறிப்பாக இளைஞர்களின் கனவுகளை நனவாக்கும் வகையில் அவர்கள் வழங்கிய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பிற்கு ஏற்ப மதசார்பற்ற ஆக்கப்பூர்வமான அரசு அமைய திரு விஜயும் திரு ராகுல்காந்தியும் இணைந்து உறுதிபூண்டிருப்பதாக அவர் கூறினார். இதனையடுத்து திமுக கூட்டணியின் எண்ணிக்கை 73லிருந்து 68ஆக குறைந்துள்ளது. இதனிடையே காங்கிரசின் இந்நடவடிக்கை நம்பிக்கை துரோகம் என்று திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு கனிமொழி என்.வி.என். சோமு கூறியுள்ளார். காங்கிரசின் அனைத்து நெருக்கடி காலங்களிலும் திமுக துணை நின்றதாக அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான உரிமை கோர தவேக தலைவர் திரு விஜய் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று பிற்பகல் சந்திக்க உள்ளார். காங்கிரஸ் சார்பாக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 சட்டப்பேரவை உறுப்பினர்களும் ஆளுநரை சந்திக்க திரு விஜயுடன் செல்வார்கள் என தெரிகிறது. தவேக ஆட்சி அமைக்க 11 சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் காங்கிரஸ் கட்சி தவேகவிற்கு ஆதரவு அளித்ததை தொடர்ந்து மேலும் 6 உறுப்பினர்கள் தேவை என்பது குறிப்பிடத்தக்கது. அசாம் தேர்தலில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை பலத்துடன் மகத்தான வெற்றி பெற்றுள்ள நிலையில் அம்மாநிலத்தில் தேர்தல் நடவடிக்கைகள் முடிவடைந்ததை தொடர்ந்து முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா தமது ராஜினாமாவை ஆளுநர் திரு லட்சுமண் பிரசாத்திடம் இன்று வழங்கினார். இதனைத் தொடர்ந்து புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் அங்கு தொடங்கியுள்ளன. முன்னதாக அசாம் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு அனுராக் கோயல் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் தொடர்பான பட்டியலை ஆளுநரிடம் வழங்கினார். அசாம் தேர்தலில் மொத்தமுள்ள 126 இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி 102 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி 82 இடங்களுடன் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த நிலையில் அதன் இரு கூட்டணி கட்சிகளான போடோலாண்ட் மக்கள் முன்னணி மற்றும் அசாம் கனபரிஷத் தலா 10 இடங்களில் வெற்றி பெற்றது. காங்கிரஸ் 19 இடங்களில் வெற்றி பெற்று 2வது பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. பிரதமர் திரு நரேந்திர மோடி வியட்நாம் அதிபர் டுலாமுடன் புதுதில்லி ஹைதராபாத் இல்லத்தில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். இந்த பேச்சுவார்த்தைகளைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. வியட்நாம் அதிபர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை இன்று மாலை குடியரசுத் தலைவர் இல்லத்தில் சந்தித்து பேசுகிறார். சர்வதேச விவகாரங்கள் தொடர்பான இந்திய குழுவின் உரையாடல் நிகழ்வில் வியட்நாம் அதிபர் சொற்பொழிவாற்ற மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அழைப்பு விடுக்கவுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவின் 10வது ஆண்டு கொண்டாடும் வகையில் வியட்நாம் அதிபர் இந்தியாவிற்கு வருகை தந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உலகளாவிய பொருளாதாரத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் இந்தியா பெரிய சந்தை வாய்ப்புகளுடன் மீள்தன்மையில் முன்னணியில் உள்ளதாக மூடு தரவரிசை தெரிவித்துள்ளது. சர்வதேச தேக்க நிலைகளை எதிர்கொண்டு அந்நிய செலவாணி பரிமாற்றங்களின் ஆதரவுடன் நிலையான கொள்கை வடிவமைப்பு மற்றும் மூலதன சந்தை வாய்ப்புகளுடன் நம் நாடு சிறப்பான இடத்தில் உள்ளதாகவும் மூடி அறிக்கை கூறியுள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் 2026 ஆண்டிற்கான பள்ளி

0: மேலாண்மை குழுவின் வழிகாட்டுதல்களை இன்று புதுதில்லி விஞ்ஞான் பவனில் வெளியிடுகிறார். பெற்றோர்கள், ஆசிரியர்கள், உள்ளூர் பிரதிநிதிகள் மற்றும் சமூக பிரமுகர்களை ஒன்றிணைக்கும் தளமாக பள்ளி மேலாண்மை குழு செயல்படுகிறது. மதுரையில் மண்டல அளவிலான தபால் சேவை குறைதீர் முகாம் வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக அதன் உதவி இயக்குநர் மலர்விழி தெரிவித்துள்ளார். இம்முகாமில் தபால் அனுப்பப்பட்ட தேதி, நேரம், முகவரி, ரசீது எண் உள்ளிட்ட விவரங்களை குறிப்பிட வேண்டுமென தெரிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மண்டல அளவிலான தபால் சேவை குறைதீர்க்கு முகாம் வருகின்ற 21ஆம் தேதி மதுரை பிபிகுளம் தெற்கு மண்டல அஞ்சல்துறை தலைவர் அலுவலகத்தில் நடைபெற உள்ளது என தென்மண்டல அஞ்சல்துறை உதவி இயக்குநர் மலர்விழி தெரிவித்துள்ளார். மேலும் குறைதீர்க்கு முகாமில் சம்பந்தப்பட்ட அளவில் ஏற்கனவே மனு கொடுத்து அதற்குரிய அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் அளித்த பதில் திருப்தி அடையாதவர்கள் மட்டும் தங்களது குறைகளை விரைவு தபாலில் அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் புதிய புகாரின் நடவடிக்கையும் இந்த முகாமில் எடுக்கப்பட மாட்டாது என்றும் தெரிவித்துள்ளார். ஆகாசவாணி செய்திகளுக்காக மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: உதகை வனக்கோட்டத்தில் பருவமழைக்கு முந்தைய வனவிலங்குகள் மற்றும் அவற்றின் வாழ்விடங்களை மதிப்பீடு செய்யும் கணக்கெடுப்பு பணி இன்று தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: உதகை வனக்கோட்டத்தில் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி ஆண்டுதோறும் நடைபெறும் பருவமழைக்கு முந்தைய புலிகள், சக மாமிச உண்ணிகள், இறைவிலங்குகள் மற்றும் அவற்றின் வாழ்விடங்களை மதிப்பீடு செய்யும் பணி இன்று துவங்கி நடைபெற்று வருகிறது. தெப்பக்காடு, கார்குடி, முதுமலை மற்றும் நெலாக்கோட்டை ஆகிய வனச்சரகங்களில் 29 நேர்கோட்டு பாதைகளில் இக்கணக்கெடுப்பு பணி வருகிற 11ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
0: வேலூர் மாவட்டத்தில் வரும் 15ஆம் தேதி நடைபெறவுள்ள கங்கை அம்மன் கோவில் சிரசு திருவிழாவையொட்டி அன்றைய தினம் அம்மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுவதாக ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி தெரிவித்துள்ளார்.
3: சிறப்பாக பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக நடத்தி கொடுப்பதற்கு ஒவ்வொரு துறையினரும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பணியையும் மிகுந்த பொறுப்போடு பணியாற்ற வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். மே 15ஆம் நாள் அந்த நம்முடைய கங்கை அம்மன் திருக்கோயில் சிறப்பு திருவிழா அன்று இந்த ஆண்டும் உள்ளூர் விடுமுறை வழங்கப்படும்.
0: விழுப்புரத்தில் கோடை விடுமுறையை முன்னிட்டு பள்ளி மாணாக்கருக்கு அரசு மற்றும் தனியார் பயிற்சி மையங்கள் மூலம் சிலம்பம், மல்லர்கம்பம், நீச்சல் உள்ளிட்ட விளையாட்டு பயிற்சிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: விழுப்புரத்தில் கோடை விடுமுறையை முன்னிட்டு மாணவ மாணவிகளுக்கு சிலம்பம், மல்லர்கம்பம், நீச்சல் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் அரசு மற்றும் தனியார் பயிற்சி மையங்கள் மூலம் பல்வேறு இடங்களில் கற்றுத்தரப்படுகின்றன. தொடர்ந்து செல்போன், தொலைக்காட்சி உள்ளிட்டவைகளை விடுமுறையை கழித்து வந்த சிறுவர் சிறுமியர் தற்பொழுது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வளம் தரக்கூடிய பல்வேறு விளையாட்டு பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். வானொலி செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
0: திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சுற்று வட்டாரத்தில் கொத்தவரங்காய் விளைச்சல் அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காஞ்சிபுரம் ஸ்ரீ கச்சகபரேஸ்வரர் திருக்கோவில் சித்திரை உத்திரப் பெருவிழாவில் இன்று காலை தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதையை தொடர்ந்து கோவை, நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, தேனி, மதுரை, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. அம்மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக நிலவிய கடும் வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சீனாவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் சாஹித் மைனேனி, ராம்குமார் ராமநாதன் இணை தென்கொரியாவின் ஜி ஸ்னங் நாம், பின்லாந்தின் பேட்ரிக் நிக்லஸ் இணையை இன்று எதிர்கொள்கிறது. மற்றொரு போட்டியில் ரித்விக் போலிபள்ளி, அர்ஜுன் கதே இணை ஆஸ்திரேலியாவின் கோடி பியோசன், தைவானின் சங் இணையை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது. ஐபிஎல் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத்தில் இன்றிரவு 7:30 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பஞ்சாப் கிங்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் தவேக ஆட்சி அமைக்க காங்கிரஸ் நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கியுள்ளது. தவேக தலைவர் திரு விஜய் இன்று பிற்பகல் ஆளுநர் திரு ஆர் வி அரளேக்கரை சந்தித்து தமிழகத்தில் ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். அசாமில் புதிய அரசு அமைய வழிகோலும் வகையில் அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா பதவி விலகியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வியட்நாம் அதிபர் டொலாம் உடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். சீனாவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் சாஹித் மைனேனி, ராம்குமார் ராமநாதன் இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
5: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

0: ஆகாஷ்வாணி நேரம் 1:55. உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672922.
1: மின்னஞ்சல் முகவரி
0: specialschoolnirvagam@gmail.com. நேரில் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்றிரவு 9:30 அரங்கிசை. சி சரோஜா, சி லலிதா ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், மாதிரி மங்கலம், எஸ் சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம். சென்னை வானொலியின் 101.4 FM ரெயின்போவில் 3:02 ஹலோ டாக்டர். சாலை விபத்துகளை தடுப்பது மற்றும் சிகிச்சை அளிப்பது குறித்து எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் நரேஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும்.
2: காவியமே, நல் ஓவியமே, தேடினோமே திரவியமே, உன் சிறகுகளின் கீழ் இளைப்பாறினோமே, தேனினமே, ஆவிதனை காத்தனவே, பார்த்தனவே, செப்பனவே, இமை நடுவே நின்றனவே, ஆடியதோர் நர்த்தனமே, பாகிலிட்ட அமிழ்தமே, உன்மடியில் தவழ்ந்தோமே, அகந்தை மறந்தோமே, தோள்களில் சுமந்தோமே, உள்ளங்கையில் அடைத்தோமே, வாழ்வீச்சு காலத்தில் அரணாக நின்றனையே, புடமிட்ட பொன்னாய் எத்திக்கும் ஒளிர்ந்தனவே, வடமிட்ட தேராய் வாராய் கூராய் மங்கள சேதி, கால் கொண்ட தடமதில் போன ஒரு மந்தையின் சிந்தையை திருத்தி வரையறுத்து நெறிப்படுத்தி குன்றிலிட்ட தீபமாய் ஒளிர்வாய் வானொலியே.

0: நேர்களே, 100.1 சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டில் 2:30 லயவின் யாசம். சாலவாக்கம் எஸ் வி ரகுராமன் அவர்களின் தவில் இசை கேட்கலாம். மிஸ்ர சாப்பு தாளம். 3 மணிக்கு மதுரம் மதுரம் ஈ சமயம். தெலுங்கு நிகழ்ச்சியில் சித்திர கீதாலு. மாலை 5 மணிக்கு அரங்கிசையில் அஸ்வத் நாராயணன் அவர்களின் பாட்டு. கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், மடிப்பாக்கம் ஏ முரளி அவர்கள் கட்டம். எமது அனைத்து நிலைய நிகழ்ச்சிகளையும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு மகிழலாம்.
1: ஹாய் கலை, எப்படி இருக்க?
2: நல்லா இருக்கேன் தமிழ். வா, உள்ள வா. என்ன சாப்பிடுற?
1: இப்பதாண்டி சாப்பிட்டு வந்தேன். தண்ணி மட்டும் கொடு. பா, என்னமா வெயில் அடிக்குது.
2: தண்ணி இருக்கட்டும். இந்தா தர்பூசணி பழம், இத சாப்பிடு.
1: சரி, வெயிலுக்கு இதுவும் நல்லதுதான் கொடு.
3: என்னடி இவ்ளோ இனிப்பா இருக்கு?
2: இது வாங்கல, வீட்லயே வளர்ந்தது தமிழ். சாப்பிட்டு சும்மா விதைய போட்டு விட்டோம், அது முளைச்சு இப்ப நல்லா வளர்ந்துருச்சு. அது மட்டும் இல்லடி, இப்பெல்லாம் நான் வீட்டு மாடியிலேயே காய்கறி செடிகளை வளர்க்கறேன். எங்க மாடியையே தோட்டமாக்கிட்டேன்.
3: அப்படியா? சூப்பர் கலை, கேக்கவே நல்லா இருக்கே.
2: ஆமா, நம்ம பிள்ளைகள் ஆரோக்கியமா வளரணும்ல, அதான் கீரைகள் காய்கள் பழங்கள் போன்ற எல்லா செடியையும் இயற்கை உரம் போட்டு வீட்லயே வளர்க்கறேன்.
0: இனி தொடர்வது ஆங்கிலத்தில் மதிய செய்திகள். டெல்லி 5.

சென்னை மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸ், மதுரை மத்தியிலே 1669 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 2:15 திரைகானம் ஒலிக்கும் நேரம் இது.

0: நேசம் படத்திற்காக பாடிய எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா திரைகாணத்தின் நிறைவு பாடலாக ஜல்லிக்கட்டு காளை படத்திற்காக பாடியுள்ள பாடல்.
1: சின்ன பொண்ணு சின்ன மாப்பிள்ள சிரிச்சு கட்டுன வீடு, அத சிக்கு எல்லாமே எடுத்து தந்தா சென்னப்பட்டினம் பாதி.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:40, ஆகாஷ்வாணி.
1: இன்றைய விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியில் இறகுப்பந்து விளையாட்டு வீரர்

0: மற்றும் பயிற்சியாளர் ஜி சிவச்சந்திரன் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம்.
1: வணக்கம் நேர்களே, இந்த வார விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் இறகு பந்து போட்டியாளர் மற்றும் பயிற்சியாளர் ஜி சிவச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
1: சொல்லுங்க சார், இப்போ இன்னைக்கு தேதிக்கு நீங்கள் சொல்ற மாதிரி ஒரு ஸ்டேட் லெவல் பிளேயராகவோ இல்லை ஒரு நேஷனல் பிளேயராகவோ நம்ம குவாலிஃபை ஆகும்பொழுது நம்ம அரசாங்கத்துக்கிட்ட வந்து என்னென்ன ஃபினான்ஷியல் சப்போர்ட் சிஸ்டம்ஸ் இருக்குது, எப்படி வந்து அதெல்லாம் வந்து பயன்படுத்திக்கலாம், இந்த விஷயம் ஷேர் பண்ணுங்களேன்.
2: ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவல் இப்போது சிஎம் ட்ராஃபிஸ் நார்மலாகவே நல்ல பீக்கில் போயிட்டுருக்கு. இப்போ நம்மளோட தமிழ்நாட்டில் சிஎம் ட்ராஃபி நல்ல லெவலில் இருக்குது. ஸோ டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறவங்களுக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது. இப்போ ஸ்டேட் நம்ம வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறோன்னா இப்போது கவர்மெண்ட் வாய்ப்புகள்லாம் கூட வர மாதிரி நம்ம சார் சொல்லியிருந்தார். ஸோ கண்டிப்பாக பேட்மிண்டனில் மட்டும் இல்லை, ஒரு ஸ்போர்ட்ஸ் சைட்லேயுமே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம தமிழ்நாடு சைடில் இருக்குது. இப்போ கூட பேட்மிண்டனில் கிட்டத்தட்ட ஒரு இன்டர்நேஷ்னல்ஸ் நடந்துச்சு. ஸோ எப்படின்னா நம்மளோட கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஒரு 10-15 ஸ்டேட்ஸ் இருக்கும். ஸோ எல்லா ஸ்டேட்ஸுமே ஒரு நேஷ்னல்ஸ் மாதிரி ஒரு டீம் ஈவெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டக்ட் பண்ண ஈவெண்ட்டில் ஒரு 22 இயர்ஸாக நம்ம தமிழ்நாடு அச்சீவ் பண்ணி கிட்டத்தட்ட 22 இயர்ஸ் ஆகிடுச்சு. ரொம்ப இயர்ஸ் முன்னாடி தான் அச்சீவ் பண்ணோம், அதுக்கப்புறம் இப்போ நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன ரீசன் நம்ம தமிழ்நாடோட க்ரோத் இந்த லெவலுக்கு இருக்குன்னா நம்ம எல்லாமே காரணம் நம்ம இப்போ இருக்க சிஎம் ட்ராஃபின்ற ஒரு மெயினான ரீசன். ஸோ மெயினான இம்பாக்ட் அது வேறு இல்லாமல் ஸோ எஸ்டிஎட்டோட சப்போர்ட். ஸோ ஒரு ஈவெண்ட்டுக்கு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் கிட்டத்தட்ட எல்லா ஈவெண்ட்டுக்கும் அவங்க கான்சன்ட். எனக்கு தெரிஞ்சு ஒரு நியூவான ஈவெண்ட் எப்படின்னா கேஜெட் கேம்ஸ். ஸோ அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் ப்ரொமோட் பண்ண எஸ்டிடி நிறைய வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ நிறைய பர்சன்ஸும் நிறைய இப்போது ஸ்போர்ட்ஸ் சைடில் என்கரேஜ் ஆகணும். என்னென்னா ஸ்போர்ட்ஸுன்றது வந்து ஒரு நார்மலாக விளையாடுறோம் செய்கிறோன்றது இல்லாமல் ஸோ எந்த ஈவெண்ட்னால ஸ்போர்ட்ஸுன்ற ஒரு விஷயம் கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். ஸோ கண்டிப்பாக இப்போ குழந்தைங்க நார்மலாக நல்லா படிப்பாங்க, ஒரு சில பேர் ரொம்ப டவுனாக இருப்பாங்க, டவுனாக இருக்க குழந்தை கூட இருப்பாங்க. ஸோ டவுனாக இருக்க குழந்தைங்க கூட ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. நீங்கள் ஒன்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக வராங்களோ குழந்தைங்க அதை விட டபுள் மடங்கு வந்து படிப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ என்னென்னா மைண்ட் ரொம்ப ஷார்ப்னஸ் இருக்கும், ரொம்ப ரொம்ப ரொம்ப அந்த ஸ்போர்ட்ஸில் ஸ்டடீஸில் இன்னும் கொஞ்சம் டிசிப்ளின் வரும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் டிசிப்ளின் தான், அதனால நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், ஸ்டடீஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம்.
1: இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ இந்த ஷட்டில் பேட்மிண்டனை பொறுத்த வரைக்கும் பார்ட்டிசிபேஷன் பார்க்கும்பொழுது அந்த ஜெண்டர் பேலன்ஸ்ன்றது ரொம்பவே பார்க்க முடியுது. ஏன்னா போத் ஃபார் மென் அண்ட் விமன் ரெண்டு பேருமே இதில் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணதை பார்க்க முடியுது. ஸோ இந்த கேட்டகரிஸ்லாம் எப்படி பிரிக்கப்படுது, இந்த கிளாசிஃபிகேஷன் எப்படி இந்த கேமில் இருக்குது, இந்த தகவல் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
2: ஆ சார், ஸோ முன்னாடி வரைக்கும் உமன்ஸோட பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்ப லோவாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போது இருக்கிறது வந்து முன்னாடி பிஃபோரோட இப்போ வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஸோ இப்போ இருக்க ஈவெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட அண்டர் 11 அண்டர் 13 வரைக்கும் நம்ம எல்லாமே சிங்கிள்ஸ் மட்டும்தான். ஸோ பாய்ஸ் சிங்கிள்ஸ் அண்டர் 13 பாய்ஸ் சிங்கிள்ஸ் அண்டர் 13 கேர்ள்ஸ் சிங்கிள்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு போக போக தான் அண்டர் 15லேருந்து தான் பாய்ஸ் சிங்கிள்ஸ் பாய்ஸ் டபுள்ஸ் அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் சிங்கிள்ஸ் கேர்ள்ஸ் டபுள்ஸ் அதுக்கப்புறம் மிக்ஸ்டு டபுள்ஸும் கொண்டு வந்தாங்க 15-17லேருந்து தான். ஸோ கிட்டத்தட்ட 5 ஈவெண்ட்டாக கோஆர்டினேட் ஆச்சு. ஸோ இப்போ இருக்கிற பேலன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 5 ஈவெண்ட்ஸ் நடக்குது. ஸோ சிங்கிள்ஸ் மென் சிங்கிள்ஸ் மென்ஸ் டபுள்ஸ் அதுக்கு உமன் சிங்கிள்ஸ் உமன்ஸ் டபுள்ஸ் அப்புறம் மிக்சர் டபுள்ஸ். ஸோ மிக்சர் டபுள்ஸ் என்னும் போது ஒரு பாயங்களும் ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கும்.
1: இப்போ நீங்கள் வந்து இந்த விளையாட்டை வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் கற்றுக்கிட்டேன்னு
2: சொல்கிறீங்க. ஆமாம்
1: சார். உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக யார் இருந்தாங்க இந்த விளையாட்டை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது, இவங்களை பார்த்து நான் இவங்களை மாதிரி விளையாடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்திருக்கும் இல்லையா?
2: ஆமாம் சார்.
1: அந்த மாதிரி இருந்தவங்க யார், உங்களோட குரு இல்லை உங்களோட டியூட்டர் அந்த மாதிரி யாராவது இருந்தாலும் சொல்லுங்கள், அந்த விஷயம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
2: ஆ சரி, நான் வந்து கற்றுக்கும் போது வந்து அப்போ இருந்த ஒரு டிவி அந்தளவுக்கு ரீச் வந்து அந்தளவுக்கு டிவி ரீச்லாம் கிடையாது. ஸோ அப்போது வந்து நம்ம நார்மலாக ரிலே கூட பேட்மிண்டன் ரிலே வந்து ரொம்ப லோவாக தான் இருக்கும். ஸோ நார்மலாகவே கிரிக்கெட் ரிலே தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ பேட்மிண்டன் ரிலே கம்மியாக இருக்கும், சோஷியல் மீடியாவில் அந்தளவுக்கு ரீச் இல்லை. ஸோ சோஷியல் மீடியாவில் நாங்கள் அந்தந்த சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி, அப்போவும் சோஷியல் மீடியாவில் ரொம்ப லெஸ்ஸான சோஷியல் மீடியா தான் இருந்துச்சு. ஸோ அந்த லெஸ்ஸாக இருக்க சோஷியல் மீடியாவில் தான் ரொம்ப சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி பார்க்க ஆரம்பித்தோம். அப்படி சர்ச் பண்ணி பார்த்து பார்த்து தான் நிறைய பேர் இருந்துச்சு. அப்போ இருந்த ரீச் வந்து ரெண்டு பேர் நல்ல பீக்கில் இருந்தாங்க. இப்போ என்னன்னா லீ சாங்வி லிண்டன் சென்லாங்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 3-4 பிளேயர்ஸ் தான் நல்ல பீக்கில் இருந்தாங்க. இந்தியாவில் கோபி புள்ளையிலா கோபிச்சந்தன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். ஸோ நம்ம இந்தியாவில் நல்ல ஃபஸ்ட்டு பெருசாக ரீச் ஆனவர் பிரகாஷ் படுகோனே, அதுக்கப்புறம் புள்ளையிலா கோபிச்சந்த் தான். ஸோ அவங்களோட ரீச் தான் நல்ல பெரிய லெவலில் இருந்துச்சு. ஸோ எல்லாருமே அவங்கள தான் நம்ம இன்ஸ்பிரேஷனில் எடுத்திருப்போம். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இருந்து வந்த பிளேயர்ஸ் தான் எல்லாருமே ஸ்ரீகாந்த் கிடம்பி பிவி சிந்து சாய்னா நேவால் பர்வலி கஷ்யப் குருசாரெட் எல்லாருமே அந்த சைட்லேருந்து வந்தவங்க தான். ஸோ இப்போ என்னோட இன்ஸ்பிரேஷன் பார்த்தா சென்லாங் தான்.
1: இப்போ இன்றைக்கி வந்து இந்த பேட்மிண்டன் கோர்ட் இந்த விஷயங்கள் வந்து இப்போ கொஞ்சம் பரவலாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த டர்ஃப் மாதிரி அதுக்கு ஈக்குவலாக வந்துட்டு இன்டோர் பேட்மிண்டன் கோர்ட்ஸ்லாம் வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ந்துகிட்டு இருக்கு. நீங்கள் விளையாண்ட காலத்தில் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்திருக்காது இல்லையா?
2: இல்லை சார், இல்லை.
1: ஸோ அதை அந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்னும் இந்த கேம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விஷயமா என்னென்ன சேஞ்சஸ் வந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
2: ஸோ இப்போது நாங்கள் இருந்த ஏஜில் நாங்கள் ஒரு

0: 2010 அந்த மாதிரி டைம்லலாம் பேட்மிண்டன் கோர்ட் ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அப்போ இருந்த பீக் வந்து கிரிக்கெட் தான், இப்போ வரைக்கும் கிரிக்கெட் தான். ஸோ நார்மலாக கிரிக்கெட்டை வந்து ரொம்ப ஹையாக சொல்லிட்டு பேட்மிண்டன் ரொம்ப டவுன் அந்த மாதிரி சொல்ல வரல. ஸோ நார்மலாக இப்போ வரைக்கும் பீக்கில் இருக்கிறது இந்தியானா இப்போ கிரிக்கெட் நல்ல பீக்கில் இருக்குது. ஸோ பேட்மிண்டனால் அந்தளவுக்கு ரீச்சும் இல்லை. ஸோ ஒன்ஸ் அதுக்கப்புறம் ஒரு மெடல் வந்துச்சு நம்மளுக்கு. ஸோ ஒலிம்பிக்லேருந்து மெடல் வர ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்போது அதுக்கப்புறம் பேட்மிண்டன் ரீச் நல்ல பீக் போச்சு. ஸோ இப்போது முன்னாடி இருக்க 2010-11 அந்த மாதிரி இருக்க டைம்லையோட இப்போ 2021க்கு அப்புறம் கிட்டத்தட்ட கொரோனா அப்புறம் நல்ல லெவல் ஆஃப் பீக் தான். ஸோ நல்ல ரீச் தான். நெக்ஸ்ட்டு ஃபர்தராக சொல்லணும்னா பேட்மிண்டன் ஒரு நல்ல ரேஞ்ச் போகும், நல்ல லெவல் போகும். கிட்டத்தட்ட இந்தியாவிலையும் நெக்ஸ்ட்டு மற்ற கண்ட்ரிஸ் மாதிரி நல்ல சப்போர்ட் வந்து நல்ல பெரிய லெவலில் போகும்னு நாங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறோம் சார்.
1: ஓகே, இப்போ நீங்கள் வந்து பல போட்டிகளை கலந்துட்டுருக்கீங்க இல்லையா, நேஷனல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க.
0: ஆமாம்,
1: இது வந்து மற்ற சக நாட்டு போட்டியாளர்கள்னு சொல்கிறோம் இல்லையா.
0: ஆமாம்,
1: அந்த விதத்தில் பார்க்கும்பொழுது இந்த ஜப்பனீஸ் அண்ட் சைனீஸ்லாம் வந்து இதில் ரொம்ப டாமினேட்டடாக இருக்காங்கன்ட்டு என்னோட ஒரு அபிப்பிராயமாக இருக்குது. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் வந்து என்ன காரணமாக இருக்குது அவங்க வந்து இந்த மாதிரி கேம் வந்து நம்மளோட அட்வான்டேஜஸாக இருக்கிறதுக்கு?
0: ஸோ என்ன ரீசன்னா, இப்போது எல்லாருமே நம்ம வந்து ஒரு ஸ்போர்ட்டை ரொம்ப லவ் பண்ணி ரொம்ப அதை ஆத்மாத்மா தான் வரும். ஸோ ஒன்ஸ் வந்த அப்புறம் அந்த ஃபைனான்ஷியல் லெவல், ஒன்ஸ் ஒரு ஸ்டேஜ் வந்து ஃபைனான்ஷியல் நம்மளை வந்து அடிக்கும். ஸோ அந்த அடிக்கும் போது என்னென்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ நம்ம ஃபைனான்ஷியல் அடிக்கிறோமே, நம்மளால் ரொம்ப விளையாட முடியலையே, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறோமே. ஸோ அப்படின்றதுனால நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு சோர்ஸ் ரெடி பண்ணுமே. ஆனால் நம்மளால் கேமையும் விட்டுட்டு நம்மளோட பேஷனையும் விட்டு போக முடியாது. அதே சேம் டைம் நம்ம ஃபைனான்ஷியலையும் நம்ம ஸ்டடி ஆகணும். ஸோ அப்படின்னும் போது என்னென்னா, ஸோ கேம்லேயே நம்ம எடுத்துக்கிறாங்க, கேம்லேயே வந்து நம்ம எடுத்துக்கிறோம் என்னென்னா. ஸோ நம்ம வந்து ஃபர்தராக கோச்சிங் பண்ணிட்டு நம்ம அந்த மாதிரி ஃபைனான்ஷியல் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஃபைனான்ஷியலை வச்சு நம்ம விளையாடுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது என்னென்னா, ஃபைனான்ஷியல் சைடாக நம்ம எப்படி சொல்கிறது,
1: சப்போர்ட் சிஸ்டம் தேவைப்படும்.
0: ஸோ நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது, டெஃபினட்டாக ஒரு சப்போர்ட் வேணும். அப்படின்னும் போது இதிலருந்து நம்ம ஃபைனான்ஸ் யோசிக்காமல் நம்ம சோர்ஸு வெளி சைட்லேருந்து ட்ரை பண்ணிட்டு, வெளி சைட்லேருந்து பிளான் பண்ணிட்டு, இதை வந்து நம்ம ஆத்மாத்தமாக நம்ம என்ன கற்றுக்கணுமோ நம்ம அந்த சோர்ஸை எதிர்பார்க்காம கொடுக்கும் போது அவங்களோட நம்ம டபுள் மடங்கு போகணும்.
1: ஸோ அந்த கேமோட கான்சன்ட்ரேஷன் தான் அதிகமாக இருக்கும். மற்ற இந்த அலைடு விஷயங்கள்லாம் வந்து மற்ற கண்ட்ரீஸில் இல்லை.
0: ஸோ மணின்ற ஒரு சென்ஸ்
1: இருக்காமல் இது பெரிய விஷயமா இருக்கும்.
0: ஆமாம் சார்.
1: ஓகே,
0: மணின்ற சென்ஸ் அதை எடுத்துகிட்டு நம்ம ஒன்ஸ் வந்து நம்ம சர்வ் பண்ணுறோன்ற ஒரு மைண்ட் செட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம இந்தியாவும் அடுத்த ஸ்டேஜ் போவோம்.
1: இப்போ அடுத்ததான் நீங்கள் வந்து பல போட்டிகள் போய் கலந்துட்டு இருப்பீங்க. இந்த விஷயங்கள்ல நான் இந்த நாட்டுக்காரங்க கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். அதாவது உங்களோட காம்படிட்டராக வந்துருப்பாங்க இல்லையா, நம்ம சொல்கிறோம் இல்லையா, சைனீஸ் ஜாப்பனீஸ் எல்லா கண்ட்ரீஸும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட இந்த விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன் சார், இது வந்து நம்மக்கிட்ட கொஞ்சம் லேக் ஆகிருந்துச்சு, என்கிட்ட இந்த விஷயம் இல்லாமல் இருந்துச்சு, இந்த விஷயத்தை நான் அவங்கள்ட்ட அடாப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது குவாலிட்டிஸ் நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள்.
0: ஸோ நம்மளோட மற்ற கண்ட்ரி கம்பேர் பண்ணும்போது என்னென்னா, ஒன்ஸ் வந்து நம்ம அதர் கண்ட்ரி நம்ம கம்பேர் பண்ணுறோம், நம்ம மீன் பண்ணி சொல்ல வரோம்ல. ஸோ சைனாவே வச்சுக்குமே, சைனா வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா, அவங்க ஒரு ஈவெண்ட் எடுக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட சின்ன வயசுலேருந்தே அதுக்கேற்ற மாதிரி அவங்க பில்டாவாங்க. ஸோ நார்மலாகவே, ஸோ அப்படின்னும் போது கம்பேர் பண்ணும் போது நம்மளதை வந்து என்னென்னா, ஸ்டடிஸ்ன்றது ஒரு மெயினான விஷயம் இருக்குது. ஸோ ஸ்போர்ட்ஸில் போனோன்னா ஸ்போர்ட்ஸ்லேயும் இருக்கணும் ப்ளஸ் ஸ்டடிஸும் இருக்கணும். ஸோ ஸ்போர்ட்ஸ் மட்டுமே இருந்தாலுமே நம்மளால் ஒரு லெவல் ஆஃப் ரீச் இருக்காது, ரீச் போக முடியாது, ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும், போகலாம் பட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும். ஸோ என்னென்னா, நம்மளுக்கு ஸ்டடிஸுன்ற ஒரு விஷயமும் தேவைப்படுது. அப்படின்னும் போது என்னென்னா, ஸோ அவங்க போடுற எஃபர்ட்டும் நம்ம போடுற எஃபர்ட்டும் கிட்டத்தட்ட நம்மளை விட அவங்க டபுள் மடங்காக தான் இருப்பாங்க. ஸோ நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைமும் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற டைமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படின்னும் போது அவங்களோட க்ரோத் நம்மளோட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு ஃபர்தராக இருந்தால் கண்டிப்பாக ஆனால் நம்மளும் அந்த லெவல் ஆஃப் ரீச் கண்டிப்பாக இருக்கும்.
1: இப்போ இத்தனை ஆண்டுகள் நீங்கள் உங்களோட பயணத்தை தொடர்ந்துட்டுருக்கீங்க இந்த கேமில், உங்களுடைய லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் விஷனாக என்ன இருக்குது, இந்த தகவலை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்களேன்.
0: கண்டிப்பாக எல்லாருக்குமே என்ன ஒரு கேமுக்குள்ளே வரும்போது என்ன இருக்குன்னா, ஒரு கிரிக்கெட்டில் ஒரு நார்மலாக ஒரு சில ஈவெண்ட்டில் இருக்கும்போது ஒரு ஹை லெவல் ஆஃப் ரீச்னா நம்ம ஒரு ஈவெண்ட்டுக்கு ஒரு ஈவெண்ட்ஸுக்கும் என்ன இருக்கும். ஸோ ஒலிம்பிக்ஸ் இருக்கும், ஒரு சில வேர்ல்டு கப்ஸ் இருக்கும், கிரிக்கெட் விளையாடுற வேர்ல்டு கப்ஸ், ஸோ மற்ற ஈவெண்ட் எல்லாமே ஒலிம்பிக்ஸ் இருக்கும். ஸோ என்னோட எய்மும் அதே தான். ஸோ ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கணுன்றது தான் ஒரு இந்தியனாக இருந்து எல்லாருமே ஆசைப்படுது. ஸோ நம்மளால் முடிஞ்ச, நம்ம இந்த ஏஜ் ஆகிடுச்சு பரவாயில்ல, ஸோ நம்மளால் முடிஞ்சது நம்மக்கிட்ட இருந்து எவ்வளோ முடியுமோ நான் அவ்வளோ ட்ரை பண்ணுவேன். கண்டிப்பாக ஒரு லாங் விஷனாக ஒலிம்பிக் கோல்டு மெடலை நான் அடிக்க வைப்பேன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கேன்.
1: உங்களோட ஸ்டூடெண்ட்,
0: என்னோட ஸ்டூடெண்ட்டை.
1: ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு பிளேயராக இருந்து இன்றைக்கி வந்து ஒரு கோச்சாக மெச்சூர் ஆகி வந்திருக்கீங்க, இந்த டிஸ்டிங்ஷன் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு கோச்சாக மாறினதுக்கப்புறம் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி உணர்றீங்க, இந்த தகவல் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள்.
0: ஸோ இப்போது நான் பார்த்த கோச் வந்து எப்படின்னா, ஸோ நிறைய பேர் நிறைய கோச்சஸ் வந்து ஃபீஸ் வாங்கிட்டு நம்ம ஃபீஸுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணால்

0: போதும். ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ ரொம்ப ஆத்மார்த்தமாக அந்த கேமை கற்றுக்கணும் மட்டும்தான். ஸோ ஃபீஸுன்றது செகண்டரியாக பார்த்துட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்மளால் என்ன கொடுக்க முடியும். ஸோ நம்ம கற்றுக்கின விஷயத்த கண்டிப்பாக ஒரு நிறைய பேருக்கு போய் சேரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஃபீஸுன்ற விஷயத்த யோசிக்க மாட்டாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து ஒரு பிஸ்னஸாக பார்க்காம இந்த ஒரு கேமை எந்த கேமாக எடுத்துக்கினாலும் சரி அதை பிஸ்னஸாக பண்ணாமல் ஸோ நம்ம ஆத்மார்த்தமாக பண்ணாமல் கண்டிப்பாக அந்த கேம்லேயும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ நம்மளால் நிறைய பேருக்கு நிறைய விஷயத்த சொல்லித்தர முடியும். ஸோ அப்பா அம்மாவும் அந்த மாதிரி நினச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம இந்த லெவலுக்கு வந்திருக்க மாட்டோம். ஸோ அப்பா அம்மா நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சதால் தான் நம்ம இந்த லெவலுக்கு வந்துடும். இதே மாதிரி தான் நம்ம கேமில் இருக்க வர குழந்தைங்களையும் நம்ம அந்த மாதிரி நினைக்கணும் நான் எதிர்பார்க்குறேன் சார்.
1: ரொம்ப யதார்த்தமாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சார். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய ஆசைகளான தனிப்பட்ட ஆசைகளான ஒலிம்பிக் மெடல் நீங்கள் வின் பண்ணுறதுக்கும் சரி, அதே மாதிரி உங்களோட உன்னத எண்ணமான எந்த ஒரு குழந்தைக்கும் வந்து பணம் வந்து ஒரு தடையாக இருக்கக்கூடாது இந்த விளையாட்டை பொறுத்த வரைக்கும்னு உங்களோட முயற்சிகளும் சரி அனைத்தும் வெற்றி பெற எங்கள் ஆகாஷ்வாணி சார்பாக எங்களோட வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.
0: ரொம்ப நன்றி.
2: இன்றைய விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியில் இறகு பந்து விளையாட்டு வீரர் மற்றும் பயிற்சியாளர் ஜி சிவச்சந்திரன் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். விளையாட்டு அரங்கம்.

0: தமிழ் எங்க?
1: அவ விளையாடிட்டு இருக்கா.
0: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
1: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
0: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
1: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
0: குழந்தைகிட்ட போன் கொடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
1: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.
2: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
3: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு ஒரு சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
2: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
3: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
2: 9499933239, 8667672292.
3: மின்னஞ்சல் முகவரி
2: specialschoolnirvagam@gmail.com.
4: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
3: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
4: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
3: இந்த கதையில் மாற்றமில்லை,
4: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
3: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
4: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
3: இலவசமாக கண்டுகளிப்போம்.
5: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வறண்ட வானிலையே நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும்

0: மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் 7 சென்டிமீட்டர், உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, மதுரை வடக்கு, மதுரை நகரம் ஆகிய இடங்களில் தலா 5 சென்டிமீட்டர், பேரையூர், சோழவந்தான், தல்லாக்குளம், திருமங்கலம், திண்டுக்கல் மாவட்டம் காமாட்சிபுரம் ஆகிய இடங்களில் தலா 4 சென்டிமீட்டர், புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான் மலை, அன்னவாசல், மதுரை விமான நிலையம், நீலகிரி மாவட்டம் வர்வூட் எமரால்ட், விருதுநகர் மாவட்டம் கரியாப்பட்டி, கோவிலங்குளம், திருப்பத்தூர், எட்டயபுரம், மானாமதுரை, ஒட்டஞ்சத்திரம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டரும் மேலும் பல இடங்களில் 2 முதல் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் சில பகுதிகளில் வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்துள்ளது. மற்ற பகுதிகளில் இயல்பான அளவிலேயே இருந்தது. தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் அதிகமாகவும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இயல்பான அளவிலும் பதிவானது. தமிழ்நாட்டின் அதிக அளவு வெப்பநிலை ஈரோட்டில் 38.6 டிகிரி செல்சியஸாக பதிவானது. தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிகளில் மிக குறைந்த அளவு வெப்பநிலையானது மதுரை விமான நிலையத்தில் 22.6 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டின் மலைப்பகுதிகளில் கொடைக்கானலில் குறைந்த அளவு வெப்பநிலையாக 11.7 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கடல் மட்டத்திலிருந்து 15 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு மேல் காற்று சூறாவளி சுழற்சி நிலவுகிறது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய இடங்களுக்கான வானிலை எச்சரிக்கை. இன்றும் நாளையும் தமிழ்நாட்டின் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இன்றும் நாளையும் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளது. தமிழ்நாட்டின் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் சில இடங்களில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும். தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் அதிக அளவு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி வரை படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளது. இனி சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை சில இடங்களில் பெய்ய வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: வானொலிக்கு 90
2: வணக்கம். 90வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலியின் ரசிகர்களுக்கு நாடக நடிகர் டிவி வரதராஜனின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி, நம்ம அகில இந்திய வானொலி 90வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறது. வானொலியால் வளர்ந்தவன் என்ற முறையிலே எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. ஏன்னா நாடக நடிகரான என்னுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் நம்முடைய அகில இந்திய வானொலி. ரேடியோவால் எங்களுக்கு ஒவ்வொரு நாடகமும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 10-15 காட்சிகள் அதிகமாகும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வரவேற்பை எங்களுக்கு கொடுத்து எங்களை நாடக கலைஞர்களை வளர்த்திருக்கிற ஒரு பெரிய ஸ்தாபனம் இந்த வானொலி. எங்களை போன்ற கலைஞர்களுடைய வளர்ச்சியிலே நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் அந்த காலத்தில் ஏறி ஏறி வரோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு படிக்கட்டிலையும் எங்களை ஏற்றி வைத்த ஒரு மிகச்சிறந்த ஸ்தாபனம் நம்முடைய வானொலி. 90வது கொண்டாடுகின்ற வானொலிக்கு என்னுடைய நாடக நடிகர் என்ற முறையில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கத்துடன் டிவி வரதராஜன்.
0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 3 மணி. இத்துடன் சென்னை மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகா ஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் எமது ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசைகளில் மாலை 5:30

நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் இன்றைய மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. குரல் அமுதம் கேட்கலாம்.

0: முகத்தளவில் மலர்ச்சியுடன் இனியவற்றை பேசி நட்பு காட்டி நெஞ்சளவில் தீயவற்றையே நினைத்திருக்கும் வஞ்சகரை அஞ்சி விலக வேண்டும். குறள் எண் 824 அதிகாரம் கூடா நட்பு.
1: முகத்தின் இனிய நகாம் அகத்தின்னா வஞ்சரை அஞ்சப்படும்.
0: முகத்தளவில் மலர்ச்சியுடன் இனியவற்றை பேசி நட்பு காட்டி நெஞ்சளவில் தீயவற்றையே நினைத்திருக்கும் வஞ்சகரை அஞ்சி விலக வேண்டும். குறள் எண் 824 அதிகாரம் கூடா நட்பு.
2: குறள் அமுதம் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: तो श्रोताओ, अब हमारा आज का कार्यक्रम यहीं पर समाप्त होता है। अगले कार्यक्रम में फिर से होगी मुलाकात। तो अब अपने मित्र अजीत
1: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ कल तक के लिए आज्ञा दीजिए।
0: नमस्कार।
2: उमंग उमंग उमंग उमंग।
3: NCERT வழங்கிய விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
4: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
5: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
4: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
5: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
4: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க உறுதுணையா இருக்குமே.
5: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
4: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
3: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி நிரல். இன்றும் நாளையும் நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
1: மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
0: இன்று மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியத்தின் 340 பகுதி இடம்பெறும். 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் செல்வராஜ் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் தென்னை சாகுபடி தொழில்நுட்பங்கள், கலவை தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் கே நதியா தேவி அவர்களின் உரை. நிகழ்ச்சியின் முதல் பகுதி இது. மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:00 9:15 திரைகாணம், 9:30 அரங்கிசை. இதில் சி சரோஜா, சி லலிதா ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், மாதிரி மங்கலம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம். 10:45 காற்றோடு கலந்திரவா. இனி தொடர்வது நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எஸ் விமல் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம், தொடர்ந்து வானிலை. காலை 7:00 முதல் 9:00 வரை புத்தம் புது காலை, இதில் திரை இசை. 7:10

0: தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் முகிலை ராஜபாண்டியன் அவர்கள். 25 ஆரோக்கிய வாழ்விற்கு கண்ணாடி அணிவதன் முக்கியத்துவம் மற்றும் கண் குறைபாடுகளை சரி செய்வது குறித்து கண்ணல மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் 7 பகுதி இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். தொடர்ந்து உங்கள் கவனத்திற்கு ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் பிறந்த தின சுற்றறிக்கை கேட்கலாம். 7:45 நகர்வலம் நிகழ்ச்சியில் நம்மை நாம் நேசிப்போம் கே அன்பரசி அவர்கள் எழுதிய செய்திக்கோவை இடம்பெறும். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். நாளை காலை 8:02 தகைசால் தாகூர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் பிறந்த நாள் சிறப்புரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் கே மணிகண்டன் அவர்கள். 8:30 திரைகானம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. நாளை காலை 9 அரங்கிசையில் ஆர் ஹரிராம் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், எஸ் சத்யநாராயணன் அவர்கள் மோர்சிங். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்ட் அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், இதில் ஆர் சாய் கணேஷ் அவர்களின் மாண்டலின் இசை கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை தொடர்ந்து மெல்லிசை. பிற்பகல் 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் சாகர் மாலா திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி தடைகளை தாண்டி. ஹைதராபாத்தில் நடைபெற்ற 72 தேசிய சீனியர் பெண்கள் கபடி சாம்பியன்ஷிப் போட்டியில் வெண்கலம் வென்ற தமிழக அணியின் விளையாட்டு வீராங்கனை தூத்துக்குடி எம் ரேணுகாதேவி அவர்களுடன் நேர்முகம். சுற்றுலா போலாமா ஷிம்லா பற்றிய தகவல்கள் வழங்குபவர் பி முத்துசெல்வி அவர்கள். சிந்திக்க சில நிமிடம் வழங்குபவர் டாக்டர் டி சங்கரி அவர்கள். அமைப்பு உமா மீனா. பிற்பகல் 2:15 திரைகானம். 2:55 வானிலை. மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. இரவு 7 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியத்தின் 341 பகுதி இடம்பெறும். 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் வி கார்த்திகேயன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. நேர்கள் இதுவரை கேட்டது இதே அலைவரிசையில் இன்றும் நாளையும் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. இனி தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34.6°C, குறைந்தளவு வெப்பநிலை 28.3°C, பதிவான ஈரப்பதம் 70%. சென்னை மீனம்பாக்கம் மாநில ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.6°C, குறைந்தளவு வெப்பநிலை 28.6°C, பதிவான ஈரப்பதம் 67%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Valsa Williams. In Tamil Nadu, TVK Chief C. Joseph Vijay met Governor Vishwanath Adlikar and staked claim to form the new government in the state. The 51-year-old leader met the governor along with senior leaders of the party, K. A. Sengottan, N. Anand, CTR Nirmal Kumar, Arun Raj and Adhav Arjuna. TVK has secured 108 seats, falling short of the majority mark by 10 seats. Vijay, who contested from 2 constituencies, will have to vacate 1 seat. Earlier in the day, Congress leader Girish Chodankar met Vijay and submitted a letter of support from 5 MLAs. In a related development, VCK chief Thol Thirumavalavan said his party will soon decide on TVK's invitation to join its alliance. The VCK, which currently has 2 MLAs, is part of the DMK-led front. The governor had earlier told the media that he would take the final decision to call TVK to form the government in a day or two. The swearing-in ceremony of the new BJP government in West Bengal will be held on the 9th of this month at Brigade Parade Ground. According to party sources, the event is expected to be attended by Prime Minister Narendra Modi, Home Minister Amit Shah and several chief ministers from BJP-ruled states, making it a significant political gathering. More from our correspondent.
2: The constitutional process of government formation is moving swiftly. The Chief Electoral Officer of West Bengal, Manoj Kumar Agarwal, along with representatives of the Election Commission, today met the Governor with the gazette notification of the results of all 293 assembly constituencies in the state. The formal process

0: சமுத்திரகுமாரி, உனக்கு என்னை நினைவிருக்கிறதா?
1: பொன்னியின் செல்வ, இது என்ன கேள்வி?
0: யாரை பார்த்து நினைவிருக்கிறதா என்று கேட்கிறீர்கள்? ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் கலந்து பழகிய பின்னர் நினைவிருக்கிறதா என்று கேட்பது தகுமா? அல்லது தங்களுக்குத்தான் நினைவில்லாமல் போய்விட்டதா?
1: எத்தனை யுகம்? என்னுடைய சின்னஞ்சிறு படகில் தாங்கள் ஏறி வந்திருக்கிறீர்கள். கடலில், முடிவில்லாத கடலில், எல்லையில்லாத வெள்ளை வெள்ள அலைகளுக்கிடையில் நாம் இருவரும் என் சிறுபடகில் ஏறிக்கொண்டு உல்லாச யாத்திரை செய்ததையெல்லாம் மறந்துவிட்டீர்களா?
0: திடீரென்று நாலாபுறமும் கரிய இருள் சூழ்ந்து வர நாம் இருவரும் ஒருவருக்கொருவர் துணையாக ஒருவர் கரத்தை ஒருவர் பற்றி கொண்டு நெடுங்காலம் நின்றதை மறந்துவிட்டீர்களா?
1: பயங்கரமான புயல் காற்று அடித்தபோது மலை மலையாக எழுந்த பேரலைகள் நம்முடைய படகை தாக்கி ஒரு கணம் நம்மை வானமண்டலத்துக்கு உயர்த்தி மறுகணம் பாதாளத்தில் அழுத்தி இப்படியெல்லாம் அல்லோல

0: கல்லோலம் செய்த நாட்களில் நாம் இருவரும் ஒருவருக்கொருவர் ஆதாரமாக நின்று அந்த கொடும் புயலை எதிர்த்து வென்றதை மறந்துவிட்டீர்களா? ஒரு சமயம் வானவெளியில் நாம் பறந்து பறந்து பறந்து சென்று பயணித்துக் கொண்டிருந்தோமே, அதை மறந்துவிட்டீர்களா? விண்மீன்களை தாங்கள் தாவி பிடித்து என் தலையில் ஆபரணமாகச் சூட்டினீர்களே, அதுவும் மறந்துவிட்டதா? பூரண சந்திரனை என் முகத்தருகிலே கொண்டு வந்து, இதோ இந்த வெள்ளித் தகட்டில் உன் புன் முகத்தைப் பார் என்று சொல்லிக் காட்டினீர்களே, அதையும் மறந்துவிட்டீர்களா? மற்றொரு சமயம் ஆழ்கடலிலே தாங்கள் மூழ்கினீர்கள், நான் உள்ளம் பதை பதைத்து நின்றேன். சற்று நேரத்துக்கெல்லாம் இரண்டு கைகளிலும் முத்துக்களையும் பவழங்களையும் எடுத்துக்கொண்டு வெளிவந்து அவற்றை மாலையாகக் கோத்து என் கழுத்தில் சூட்டினீர்கள். அதை தாங்கள் மறந்துவிட்டாலும் நான் மறக்க முடியுமா? அரசே, உச்சி வேளைகளில் நீல நிறம் ததும்பிய ஏரிக்கரைகளில் பூங்கொத்துக்களின் பாரம் தாங்காமல் மரக்கிளைகள் வந்து வளைந்து அலங்காரப் பந்தல் போட்ட இடங்களில் பசும்புல் பாய்களில் நாம் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்த வண்ணம் எத்தனை எத்தனை எத்தனையோ நாட்கள் கழித்தோமே, அதையெல்லாம் மறந்துவிட முடியுமா? அந்த நேரங்களில் மரக்கிளைகளில் 100 ஜோடி குயில்கள் உட்கார்ந்து கீதமிசைத்ததையும், 1000-10000 வண்டுகள் சுற்றி சுற்றி வந்து ரீங்காரம் செய்ததையும், கோடி கோடி பட்டுப்பூச்சிகள் பலவர்ணச் சிறகுகளை அடித்துக்கொண்டு ஆனந்த நடனம் ஆடியதையும் நான் என்றேனும் மறக்க முடியுமா? எத்தனை ஜன்மங்களிலும் மறக்க முடியுமா? என்னை பார்த்து நினைவிருக்கிறதா என்று கேட்டீர்களே, அப்படி கேட்கலாமா? நினைவிருக்கிறது ஐயா, நன்றாக நினைவிருக்கிறது. இவ்வாறெல்லாம் சொல்ல வேண்டும் என்று அந்த பேதை பெண்ணின் உள்ளம் துள்ளி துடித்தது. ஆனால் அவளுடைய பவள இதழ்களோ நினைவிருக்கிறது என்ற இரு சொற்களை மட்டுமே முணுமுணுத்தன. ஆஹா, சமுத்திரகுமாரி, நீ வாய் திறந்து பேசுகிறாயே! இந்த அதிசயமான இலங்கை தீவிலே உள்ள எத்தனையோ மணிமாட மண்டபங்களின் தூண்களில் அழகிய தேவ கன்னிகைகளின் சிலைகளை அமைத்திருக்கின்றார்கள். ஒருவேளை அத்தகைய சிலை வடிவமோ நீ என்று நினைத்தேன். நல்ல வேளையாக நீ வாய் திறந்து பேசுகிறாய். இன்னும் சில வார்த்தைகள் சொல். உன் இனிய குரலை கேட்க எனக்கு எவ்வளவோ ஆசையாக இருக்கிறது. நம் சேனாதிபதியிடம் நீ சில விஷயங்களைச் சொன்னாயாம். தொண்டைமான் நதியில் 2 பெரிய மரக்கலங்கள் வந்து மறைவான இடத்தில் ஒதுங்கியிருப்பதாயும், அவை நிறைய போர் வீரர்கள் வந்திருப்பதாயும் சொன்னாயாம். அது உண்மைதானே சமுத்திரகுமாரி? அந்த கப்பல்களை உன் கண்களினால் நீயே பார்த்தாயா என்று இளவரசர் கேட்டார். ஆமையா, என் கண்களினால் பார்த்தேன் என்றாள் பூங்குழலி. ஆஹா, இப்போது கொஞ்சம் உன் குரலை கேட்க முடிகிறது. என் செவிகள் இன்பமடைகின்றன. நல்லது. மரக்கலங்களை பார்த்ததும் நீ உன் படகை ஒரு குறுகிய கால்வாயில் விட்டுக்கொண்டு போனாய். கப்பல்கள் போகும் வரையில் காத்திருப்பதற்காக அடர்ந்த காட்டினுள் புகுந்து மறைவான இடத்தில் படுத்துக் கொண்டிருந்தாய். அந்த சமயம் கப்பல்களிலிருந்து இறங்கிய வீரர்கள் சிலர் அங்கே வந்தார்கள். நீ படுத்திருந்த இடத்துக்கு பக்கத்தில் அவர்கள் நின்று பேசிக் கொண்டார்கள். அவர்கள் பேச்சை ஒட்டு கேட்க வேண்டும் என்று நீ விரும்பவில்லை. உன் விருப்பம் இல்லாமலே அவர்கள் பேச்சு உன் காதில் விழுந்தது. நீ கேட்கும்படி நேர்ந்தது. இவையெல்லாம் நம் சேனாதிபதியிடம் நீ கூறியவைதானே? நடந்ததை நடந்தபடியே கூறினேன். அவர்களுடைய பேச்சை கேட்டது அதை பற்றி உடனே சேனாதிபதியிடம் எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்று உனக்கு தோன்றியது. வீரர்கள் அப்பால் போன உடனே நீ புறப்பட்டாய். சேனாதிபதி இருக்கும் இடத்தை தேடிக்கொண்டு விரைந்து வந்தாய். எப்படி வந்தாய் சமுத்திரகுமாரி? பாதி வழியில் படகில் வந்தேன். பிறகு காட்டு வழியில் நடந்து வந்தேன். எங்கே போகும் உத்தேசத்துடன் கிளம்பினாயம்மா? சேனாதிபதி மாதோட்ட நகரில் இருப்பார் என்று எண்ணி அங்கே போகும் உத்தேசத்துடன் வந்தேன். வழியில் மகிந்தலையில் இருப்பதாக அறிந்தேன். சேனாதிபதியை பார்த்து சொல்வதற்குள் போதும் போதும் என்று ஆகிவிட்டது. எத்தனை பேர் குறுக்கே நின்று தடுப்பது என்று சொல்லி பூங்குழலி சேனாதிபதி நின்ற பக்கம் நோக்கினாள். அவளுடைய பார்வையில் கோடை காலத்து இடி முழக்கத்துக்கு முன்னால் தோன்றும் மின்வெட்டு ஜொலித்தது. சேனாதிபதியை பார்ப்பது என்றால் லேசான காரியமா? இதோ நிற்கும் என் சிநேகிதர் உன்னைப் போலவே சேனாதிபதியை பார்க்க முயன்று அடைந்த கஷ்டத்தை கேட்டால் நீ ஆச்சரியப்பட்டு போவாய். தடைகளை பொருட்படுத்தாமல் நீ பிடிவாதம் பிடித்து சேனாதிபதியை பார்த்து சொன்னதே நல்லதாய்ப் போயிற்று பூங்குழலி. சேனாதிபதியிடம் கூறியதை என்னிடமும் ஒரு தடவை கூறுவாயா? மரத்தின் மறைவிலிருந்து நீ கேட்டாயே, அப்போது அந்த வீரர்கள் எந்த விஷயத்தை பற்றி பேசினார்கள்?
1: அரசே, அதை சொல்வதற்கு எனக்கு நா கூசுகிறது.
0: பெரிய மனது பண்ணி எனக்காக இன்னொரு தடவை சொல்.
1: தங்களை சிறைப்பிடித்துக் கொண்டு போவதற்காக அவர்கள் வந்திருப்பதாக பேசிக் கொண்டார்கள்.
0: யாருடைய கட்டளையின் பேரில்?

0: இடம் வந்தார்கள் என்பது பற்றி ஏதாவது பேசிக் கொண்டார்களா? அதை நான் நம்பவில்லை ஐயா. பழுவேட்டரையர்களின் சூழ்ச்சியாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். உன்னுடைய கருத்தை பிறகு தெரிவிக்கலாம். அவர்கள் பேசிக் கொண்டதை மட்டும் சொல் சமுத்திரகுமாரி. சக்கரவர்த்தியின் கட்டளை என்று பேசிக் கொண்டார்கள்.
1: ரொம்ப நல்லது. அதற்கு காரணம் ஏதாவது சொல்லிக் கொண்டார்களா?
0: சொல்லிக் கொண்டார்கள். தாங்கள் இந்த நாட்டில் உள்ள புத்த குருக்களுடன் சேர்ந்து கொண்டு இலங்கை ராஜ்யத்துக்கு மன்னராக முடிசூட்டிக் கொள்ள சூழ்ச்சி செய்தீர்களாம். இவ்வாறு சொன்ன அந்த பாவிகளை அங்கேயே கொன்றுவிட வேண்டும் என்று எனக்கு கோபமாக வந்தது.
1: நல்ல காரியம் செய்ய எத்தனித்தாய். சக்கரவர்த்தியின் தூதர்களை எந்த விதத்திலும் தடை செய்யக்கூடாது என்று உனக்கு தெரியாதா?
0: நல்லது. இன்னும் அவர்கள் முக்கியமான விஷயம் ஏதேனும் சொன்னதாக உனக்கு ஞாபகம் இருக்கிறதா?
1: சேனாதிபதிக்கு அவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள் என்கிற விஷயம் தெரியக்கூடாது என்றும், தெரிந்தால் தங்களை தப்புவிக்க அவர் பிரயத்தனம் செய்யலாம் என்றும் சொன்னார்கள். ஆகையால் தாங்கள் இருக்குமிடம் தெரிந்து கொண்டு நேரில் தங்களிடம் கட்டளையை கொடுத்து கையோடு அழைத்து போக வேண்டும் என்றும் சொன்னார்கள்.
0: ஆகையால் நீ உடனே சேனாதிபதியை தேடிக்கொண்டு புறப்பட்டாயாக்கும். எனக்கு பெரிய உதவி செய்தாய்.
1: சமுத்திரகுமாரி, சற்று அப்பால் இரு. இவர்களிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் கலந்து ஆலோசிக்க வேண்டியிருக்கிறது.
0: ஆனால் முன்மாதிரி ரொம்ப தூரம் ஓடி போய்விடாதே. மறுபடியும் உன்னை பிடித்து கொண்டு வருவதற்கு வந்தியத்தேவரை அனுப்பும்படி செய்து விடாதே.
1: சமுத்திரகுமாரி சற்று நகர்ந்து ஒரு தூணின் அருகில் நின்று கொண்டாள். இளவரசரின் முகத்தை பார்க்கக்கூடிய இடத்திலேதான் நின்றாள். தேன் குடத்தில் மூழ்கிய இரு வண்டுகள் மூச்சு திணறிக் கொண்டிருந்தன. மெதுவாக சமாளித்து கரைக்கு வந்த பிறகு தேனை சுவை பார்த்து கழிக்கத் தொடங்கின. பூங்குழலியின் கண்களும் இப்போது அத்தகைய சௌகரியமான நிலையில் இருந்தன. இளவரசரின் முக சௌந்தர்யமாகிய தேனை அவை பருகி திளைத்தன. அவளுடைய உள்ளமோ நெஞ்சுக்குள் கட்டுப்பட்டு நிற்க மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்து கொண்டிருந்தது. நெஞ்சை வெடித்துக் கொண்டு வெளியேறி வானவெளியெங்கும் பொங்கி நிறைந்து விட வேண்டும் என்று தவித்துக் கொண்டிருந்தது.
0: இளவரசர் சேனாதிபதி பூதி விக்ரமகேசரியை பார்த்து, ஐயா, பரம்பரையாக எங்கள் குடும்பத்துக்கு சிநேகிதமான குலத்தின் தலைவர் நீங்கள். என் தந்தையின் உற்ற நண்பர். தங்களை நான் என் தந்தைக்கு இணையாகவே மதித்து வந்திருக்கிறேன். தாங்களும் என்னை தங்கள் சொந்த புதல்வனாகவே கருதி பாராட்டி வந்திருக்கிறீர்கள். ஆகையால் இந்த சமயம் என்னுடைய கடமையை செய்வதற்கு தாங்கள் உதவி செய்ய வேண்டும். அதற்கு குறுக்கே நிற்கக்கூடாது என்றார்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: மனிதர்களின் எண்ண ஓட்டங்களை வர்ணிக்கிறதுல கல்கியாரின் பாணியே தனிதான். குறிப்பா காதல் வயப்பட்டவர்களின் நிலைய உடலியல், உளவியல், அழகியல் இதையெல்லாம் நேர்த்தியா கலந்து காலத்தை வென்று நிற்கும் காவியங்களை படிச்சிட்ட. இந்த நெடுங்கதையில இந்த பகுதியில சமுத்திரகுமாரி, என்ன உனக்கு நினைவு இருக்குதா? இப்படி கேட்டது பூங்குழலிக்கு ரொம்ப பிடிச்ச ஆழ்கடலின் அடியிலிருந்து வந்தது போல இருந்ததான். உனக்கு என்ன நினைவு இருக்குதா? இதுல துணிக்கிற சிறப்பு முந்துரிமை நம்ம வியப்புல ஆழ்த்திடுது. பொன்னியின் செல்வர் சொல்லின் செல்வரும் கூட. நல்லது. இந்த நய நுட்பம் அந்த பெண்ணின் ஆழ் மனசுல ஆயிரக்கணக்கான இன்ப அலைகளை எழுப்பிடுது. ஆனா வெளிவந்ததோ சுருக்கமான நினைவு இருக்கிறது. நேயர்களுக்கு நினைவு இருக்கும் பழைய அரைக்காட்சி. என்ன கண்டா பிடிக்கலையா? குந்தவை கேட்டபோது வந்தியத்தேவன் மனசுல பொங்கி எழுந்த ஆயிரக்கணக்கான எண்ண கீற்றுகளுக்கு சொல் வடிவம் கிடைக்கல. 1934 ரங்கதுர்கம் ராஜா. இது ஆசிரியரின் அருமையான புனைவுகள்ல ஒண்ணு. சொல்றார், இருதயம் நிறைந்துள்ள போது பேச்சு வருவதில்லை. பேசினால் தன் இருதயத்தில் பொங்கிக் கொண்டிருந்த ஒரே விஷயத்தை பற்றித்தான் பேச வேண்டும். ஆனால் அதுவோ பேச்சு வரம்பை கடந்து நின்றது. நல்லது. வீட்டில் எறும்பும் புறாவும் கதைய தங்கு தடையில்லாமல் சொல்ற குழந்தைய நாலு பேர் முன்னிலையில சொல்ல சொன்னா பெரும்பாலும் கதை எப்படி போகும்னு நேயர்களுக்கு தெரியும். பாப்பா, எறும்பும் புறாவும் கதை சொல்ல போறியா? எறும்பு தண்ணியில் விழுந்துடுச்சா? புறா அதை காப்பாத்த இலைய போட்டுச்சா? ஏறத்தாழ இப்படித்தான் பூங்குழலி சொல்ல வேண்டியதெல்லாம் பொன்னியின் செல்வர் சொல்றார். வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் கூர்ந்து கவனிச்சு பொருத்தமான கட்டங்கள்ல பகிர்ந்து கொள்ளும் ஆற்றலை ராகியை போன்ற மாமேதைகளின் படைப்புகளை மட்டும்தான் காண முடியும். இந்த வினோத

0: மான உரையாடல ஒரு திருப்பத்தை கொண்டு வரார் பாருங்க. சேனாதிபதியை பத்தின பேச்சு வந்ததும் ஒரு ஆவேசம் வருது அந்த பெண்ணின் மறுமொழியில. இதை பயன்படுத்தி எந்த காரணத்துக்காக அவ சேனாதிபதியை தேடி விஷயங்களை சொன்னாங்கிறத வெளிப்படுத்துறார். இதுக்கு மேல அவளை பேச அனுமதிப்பது தேவையற்றதுன்னு உணர்ந்து அந்த உரையாடலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார். ஏதாவது விட்டு போயிருந்தா வந்தியத்தேவன் இருக்கவே இருக்கான் கேட்டுப்பான்.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி
0: specialschoolnirvagam@gmail.com.
2: இனி உன்னை நான் சந்திப்பேன் படத்திற்காக பாடலொன்று கேட்போம் அனைவர்களே.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியின் குரலில் ஒலித்தது பாடல்.
1: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே, அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
2: சிக்னல் எடுத்த உடனே உடனே போயிடலாம் இல்லையா, அதனாலதான்.
1: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
2: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
1: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைனா என்னங்க, அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.

0: ஆகாஷ்வாணி. இன்னும் சில நொடிகளை தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமைக்க தவேக தலைவர் திரு விஜய் உரிமை கோரியுள்ளார். தவேகவிற்கு ஆதரவு அளித்துள்ள காங்கிரஸ் இந்த கூட்டணி எதிர்கால தேர்தலிலும் தொடரும் என்று அறிவித்துள்ளது. காங்கிரஸ் தங்கள் முதுகில் குத்திவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. பிளஸ் டூ தேர்வு முடிவுகளை இறுதி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமைக்க தவேக தலைவர் திரு விஜய் உரிமை கோரியுள்ளார். இன்று சென்னையில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து இதற்கான கடிதத்தை அவர் வழங்கினார். முன்னதாக தவேகாவுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று காங்கிரஸ் அறிவித்தது. இது தொடர்பாக அக்கட்சியின் தமிழக பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் புதிய அரசு அமைக்க தவேகாவுக்கு ஆதரவு அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தில் காமராஜர் ஆட்சியை மீண்டும் கொண்டுவர இரு கட்சிகளும் இணைந்து பாடுபடும் என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த கூட்டணி உள்ளாட்சி தேர்தல் மற்றும் மக்களவை தேர்தலிலும் தொடரும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக மக்களின் தீர்ப்பிற்கு மதிப்பளிக்கும் வகையில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் தவேக தலைவர் திரு விஜய் இணைந்து தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய உறுதியேற்றுள்ளதாகவும் திரு கிரீஷ் சோடங்கர் அதில் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. அக்கூட்டத்தில் காங்கிரஸ் சட்டப்பேரவை குழு தலைவராக திரு ராஜேஷ்குமார் தேர்ந்தெடுக்கப்பட்டார்.

இதனைத் தொடர்ந்து தாவேக அலுவலகத்திற்கு சென்ற காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் திரு விஜயை சந்தித்து ஆதரவு கடிதத்தை சமர்ப்பித்தனர். தாவேக அமைச்சரவையில் பங்கேற்க உள்ளதாகவும் காங்கிரஸ் அறிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக 108 இடங்களில் வெற்றி பெற்ற தாவேகாவிற்கு தற்போது 5 காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவு கிடைத்ததை அடுத்து கூட்டணிக்கான எண்ணிக்கை 113 அதிகரித்துள்ளது. திரு விஜய் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளதால் அறுதி பெரும்பான்மைக்கு இன்னும் 6 உறுப்பினர்கள் தேவைப்படும் நிலையில் இதர கட்சிகளுடனும் தாவேக ஆலோசனை நடத்தி வருகிறது. இதற்கிடையே காங்கிரஸ் தங்கள் முதுகில் குத்திவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு சரவணன் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில், தங்கள் உழைப்பால் வெற்றி பெற்ற காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இந்த முடிவை எடுத்துள்ளது தமிழக மக்களுக்கு செய்யும் துரோகம் என்று கூறினார். அவசரகதியில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி இதற்கான முடிவினை மேற்கொண்டு

0: ஆதரவு கிடைத்ததை அடுத்து கூட்டணிக்கான எண்ணிக்கை 113 அதிகரித்துள்ளது. திரு விஜய் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளதால் அறுதி பெரும்பான்மைக்கு இன்னும் 6 உறுப்பினர்கள் தேவைப்படும் நிலையில் இதர கட்சிகளுடனும் தாவேக ஆலோசனை நடத்தி வருகிறது. இதற்கிடையே காங்கிரஸ் தங்கள் முதுகில் குத்திவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு சரவணன் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில், தங்கள் உழைப்பால் வெற்றி பெற்ற காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இந்த முடிவை எடுத்துள்ளது தமிழக மக்களுக்கு செய்யும் துரோகம் என்று கூறினார். அவசரகதியில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி இதற்கான முடிவினை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் காங்கிரஸ் நம்பகத்தன்மையை இழந்துவிட்டதாகவும் திரு சரவணன் கூறினார். இந்நிலையில் தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டே தவிகவுடன் கூட்டணி வைத்துள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் செல்வி ஜோதிமணி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு காங்கிரஸ் இந்த முடிவினை மேற்கொண்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். இதனை குறை கூறி திமுக ஆதரவாளர்கள் கருத்து தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். காங்கிரசின் தலைமை பண்பு குறித்து யாரிடமும் சான்றிதழ் பெற வேண்டிய அவசியம் தங்களுக்கு இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலன் சார்ந்த பயணத்தை காங்கிரஸ் தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றும் செல்வி ஜோதிமணி கூறியுள்ளார். தாவேக்காவிற்கு ஆதரவு அளிப்பது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி உரிய ஆலோசனைகளை மேற்கொண்டு முடிவினை அறிவிக்கும் என்று அதன் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆதரவு கோரி தாவேக்க தங்களுக்கு கடிதம் அனுப்பியிருப்பதாக கூறினார். இடதுசாரி கட்சிகளுக்கும் கடிதங்கள் அனுப்பப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். நாளை கட்சியின் முன்னணி நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவு மேற்கொள்ளப்படும் என்றும் திரு தொல் திருமாவளவன் கூறினார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் திமுக கூட்டணியில் தொடரும் என்று அறிவித்துள்ளது. இதற்கிடையே அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் அதன் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியை இன்று சென்னையில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். தேர்தலுக்கு பிந்தைய அஇஅதிமுகவின் நிலைப்பாடு குறித்து இந்த ஆலோசனையின் போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, பெட்ரோல் நிலையங்களும் முழுமையாக செயல்பட்டு வருவதாக கூறினார். குழாய் மூலம் சமையல் எரிவாயு இணைப்பு வழங்குவதற்கான கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழக சட்டப்பேரவை தேர்தலின்போது வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துவதில் இசிஐ நெட் செயலி முக்கிய பங்கு வகித்ததாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த செயலியை இதுவரை 10 கோடி பேர் பதிவிறக்கம் செய்துள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வாக்குப்பதிவு தினத்தன்று அதிக எண்ணிக்கையில் இந்த செயலி பயன்படுத்தப்பட்டதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு முடிவுகளை இறுதி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக அரசு தேர்வுகள் துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தேர்வுகள் துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேர்வு முடிவுகள் வெளியாகும் நாள் குறித்த விவரம் ஒரு நாளைக்கு முன்னதாக அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை அதற்கான இணையதளத்தில் நாளை முதல் பதிவு செய்யலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள மாணவர் சேர்க்கை உதவி மையங்கள் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாநிலத்தில் உள்ள 181 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 159 பாடப்பிரிவுகளுக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தற்போது சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. மேலும் சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் உள் கர்நாடகம் முதல் மன்னார் வளைகுடா வரை ராயல்சீமா மற்றும் தமிழ்நாடு வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் ஏப்ரல் 8ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம்

0: புரம், தூத்துக்குடி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு வேகமூட்டத்துடன் காணப்படும். மேலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.
1: இதற்கிடையே திருவாரூர் மாவட்டத்தில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் இன்று பரவலாக மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 2 வாரங்களாக கடும் வெயில் சுட்டெரித்து வந்தது. இதிலும் கடந்த 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் துவங்கிய தினத்தில் கடும் வெயில் காணப்பட்டது. எனினும் இன்றைய தினம் மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்தது. திருவாரூர், மன்னார்குடி, லெட்சுமாங்குடி, பொதக்குடி, கொரடாச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
1: மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதன் பெயரில் போலி முகநூல் பக்கம் உருவாக்கப்பட்டு பண மோசடி நடைபெற்று வருவதாகவும் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. தென்காசியில் உள்ள அருள்மிகு காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் 1008 சங்காபிஷேகம் இன்று நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 9:30 தொடங்குகிறது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நங்போங் கங்பா, மெய்தி ஒய்னா, பர்ஷன் முகமது யாசர் ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான முதல் சுற்று ஆட்டங்களில் அவர்கள் வெற்றி பெற்றனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் பால் நிவேஷும் ரன்வீரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஸ்வீடனில் நடைபெற்று வரும் டாப் செக்மெண்ட் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். ஆசிய கோப்பைக்கான நடன விளையாட்டுப் போட்டிகள் இந்தியாவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய பசிபிக் கோல்ஃப் சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமைக்க தவேக தலைவர் திரு விஜய் உரிமை கோரியுள்ளார். தவேகவிற்கு ஆதரவு அளித்துள்ள காங்கிரஸ் இந்த கூட்டணி எதிர்கால தேர்தலிலும் தொடரும் என்று அறிவித்துள்ளது. காங்கிரஸ் தங்கள் முதுகில் குத்திவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. +2 தேர்வு முடிவுகளை இறுதி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: நேரம் 6:40. ஆகாஷ்வாணி நேயர்கள் இனி கேட்கலாம் மனதில் நின்றவை. நிகழ்ச்சியின் முதலில் தம்பிக்கு எந்த ஊர் என்ற படத்திற்காக எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்

0: நீங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி
0: specialschoolnirvagam@gmail.com.
2: மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் அடுத்து அறுவடை நாள் என்ற படத்திற்காக இளையராஜா சித்ரா குழுவினர் பாடியுள்ள பாடல்

0: மனதில் நின்று வைக்கிட்டீர்கள். நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி
1: பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம்.

0: நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் ஐரோப்பிய பயணம் அவரது இந்திய தேசிய இராணுவம் என்ற சிந்தனைக்கு அடித்தளமிட்டது என்று சொன்னீர்கள். அவரது ஐஎன்ஏ எப்படி உருவானது தாயே?
1: மாரே சிவா, சுபாஷின் இந்திய தேசிய இராணுவம் என்பதற்கு சிந்தனை வடிவம் கொடுத்தவன் சண்பகராமன் பிள்ளை. உயிர் கொடுத்தவன் ராஜ் பிஹாரி போஸ். 1934 ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவுக்கு திரும்பிய சுபாஷ் தீவிர முற்போக்கு மனப்பான்மையுடன் செயல்பட்ட காங்கிரஸ்காரர்களுடன் சேர்ந்து காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி என்பதை தொடக்கினான். அதில் ஜெயபிரகாஷ் நாராயண், ஆச்சாரிய நரேந்திர தேவ், மீனோ மசானி, நெஹ்ரு, சுபாஷ் போன்றவர்கள் பிரதானமாக பணியாற்றினார்கள். இதற்கு 4 முக்கிய கொள்கைகள் இருந்தன. இந்திய விடுதலை போராட்டத்தை தேசிய உணர்வு மிக்க வெகுஜன இயக்கமாக தீவிரப்படுத்த வேண்டும். சோஷலிஸ்டுகள் காங்கிரசுக்கு உள்ளிருந்தே செயல்பட வேண்டும். தேசிய இயக்கம் சோஷலிச பாதையில் செல்ல வேண்டும். பொருளாதார தேவைகளை மையப்படுத்தி விவசாயிகளையும் தொழிலாளர்களையும் ஒன்று திரட்டி ஏற்படுத்தப்படும் அமைப்பு விடுதலை போராட்டத்தின் அடித்தளமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட கொள்கைகளை நோக்கமாக

கொண்டு செயல்பட்டான் சுபாஷ். 1935 இந்திய அரசு சட்டத்தை கடுமையாக எதிர்த்தான். அது இந்தியாவின் மீது திணிக்கப்பட்டதையும் அந்த சட்டத்தின்படி காங்கிரஸ் மாநில அரசாங்கங்களின் பதவி ஏற்பதையும் கண்டித்தான். என்றாலும் 1938 காங்கிரஸ் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டான். காங்கிரஸில் தனது தீவிரவாத கொள்கைகளையும் திட்டங்களையும் படிப்படியாக செயல்படுத்த தொடங்கினான். அது பாரம்பரிய காங்கிரஸ் தலைவர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. 1939 காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட போது சுபாஷுக்கு எதிராக பட்டாபி சீதாராமையாவை நிறுத்தினான் காந்தி. அதில் சுபாஷ் வெற்றி பெற்றான். என்றாலும் பட்டாபி சீதாராமையாவின் தோல்வி தனது தோல்வியே என்று அறிவித்தான் காந்தி. அதனால் வருத்தத்தில் இருந்த சுபாஷ் காங்கிரஸ் தலைமை பொறுப்பில் இருந்து விலகிக் கொள்ள தீர்மானித்தார். அந்த நேரம் 1939 மார்ச்சில் திரிபுராவில் கூடியது காங்கிரஸ். அதற்கு தலைமை வகித்த சுபாஷ் பிரிட்டிஷ் அரசாங்கம் அடுத்த 6 மாதங்களுக்குள் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும், இல்லையென்றால் காங்கிரஸ் வெகுஜன இயக்கத்தை தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார். இது மூத்த காங்கிரஸ் தலைவர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவர்கள் அதை விமர்சித்தார்கள். இதை காரணம் காட்டி சுபாஷ் காங்கிரஸ் தலைமை பொறுப்பில் இருந்து விலகிக் கொண்டார். சுபாஷ் காங்கிரஸ் தலைமை பொறுப்பில் இருந்து விலகினாலும் காங்கிரஸில் இருந்து விலகவில்லை. அவனும் அவன் ஆதரவாளர்களும் காங்கிரசுக்கு உள்ளேயே 1939 மே மாதத்தில் ஃபார்வர்ட் பிளாக் எனும் கட்சியை தொடங்கினார்கள். இதை காங்கிரசுக்குள் இருந்து செயல்படும் தீவிரவாத முன்னேற்ற கட்சி என்று அறிவித்தான். இராணுவ கட்டுப்பாட்டுடன் செயல்பட்டு வெள்ளையரை இந்தியாவை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று அறைகூவல் விடுத்தான். காந்தியும் நேருவும் சுபாஷை கட்டுப்படுத்த எவ்வளவோ முயற்சி செய்தும் அவர்களால் முடியவில்லை. எனவே காங்கிரஸ் சுபாஷ் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தது. காங்கிரஸை விட்டு விலகிய சுபாஷ் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை வளர்ப்பதில் கவனம் செலுத்தினார். சுபாஷின் கையில் கிடைத்த பெரிய ஆயுதமாக ஃபார்வர்ட் பிளாக் கட்சி திகழ்ந்தது. 2ஆம் உலகப் போர் தொடங்கிய நேரத்தில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக இந்தியா முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டான். பிரிட்டனின் போர் முயற்சிக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டாம் என்று மக்களிடம் கேட்டுக்கொண்டார். பிரிட்டிஷ் விரோத நாடுகள் துணையுடன் தீவிர தேசிய இயக்கத்தின் மூலம் இந்தியா விரைவில் விடுதலை பெற முடியும் என்று பேசினார். சுபாஷுக்கு மக்களின் ஆதரவு அதிகரித்தே வந்தது. 1940 மே 25 டாக்காவில் ஃபார்வர்ட் பிளாக்கின் வங்காள மாகாண சிறப்பு மாநாட்டை கூட்டினான். அதில் பிளாக் ஹோல் ட்ராஜடி, அதாவது இருட்டறை சாவு நினைவாக கட்டப்பட்ட ஹோல் வெல் நினைவு சின்னத்தை இடிப்பது என்று தீர்மானிக்கப்பட்டது. இதனால் சுபாஷ் கைது செய்யப்பட்டு பிறகு வீட்டு காவலில் வைக்கப்பட்டான். 1941 ஜனவரி 26 சுபாஷ் அங்கிருந்து மாறுவேடத்தில் தப்பி வெளியேறி பெஷாவர், காபூல், மாஸ்கோ வழியாக ஜெர்மன் தலைநகர் பெர்லினுக்கு சென்றான். ஜெர்மனியில் சுபாஷுக்கு சிறப்பான வரவேற்பு கிடைத்தது. அங்கே சுதந்திர இந்தியா மையம் ஒன்றை அமைத்து செயல்பட்டான். அங்கிருந்தே ஆசாத் ஹிந்த் வானொலி நிறுவி அந்த ஒலிபரப்பு மூலம் தனது திட்டங்கள் குறித்து தினந்தோறும் இந்திய மக்களுக்கு தெரிவித்து வந்தான். அவனது வானொலி உரைகள் இந்தியாவில் மக்களிடம் பெரும் ஆரவாரத்தை ஏற்படுத்தியது. ஜெர்மனி அதிபர் ஹிட்லரை சந்தித்து பேசினான் சுபாஷ். அப்போது ஜெர்மனியில் இருந்து கொண்டு இந்திய இராணுவம் அமைத்து ஜெர்மன் இராணுவத்தின் உதவி

உதவியுடன் மத்திய ஆசியா சென்று வடமேற்கு எல்லையில் இருந்த பிரிட்டிஷ் படையுடன் போரிட வேண்டும். அச்சு நாடுகள் இந்திய சுதந்திர பிரகடனத்தை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆனால் அதற்கு ஹிட்லர் ஒப்புக்கொள்ளவில்லை. என்றாலும் மேற்கு ஆப்பிரிக்காவில் ஜெர்மன் இராணுவத்தினரால் பிடிக்கப்பட்ட இந்திய போர்க்கைதிகளை கொண்டு இரண்டு இராணுவ பிரிவுகளை அமைத்துக் கொள்ளுமாறு சுபாஷுக்கு அனுமதி கொடுத்தான் ஹிட்லர். அவ்வாறு அமைந்ததுதான் ஆசாத் ஹிந்த் ஃபோர்ஸ் என்ற இந்திய படை அணி பிரிவு. வெறும் 12 போர்க்கைதிகளை கொண்டு மிகச்சிறியதாக தொடங்கப்பட்ட அந்த படைப்பிரிவு விரைவிலேயே 3 பெட்டாலியன்களாக விரிவடைந்தது. சுபாஷ் முறையான இராணுவ பயிற்சி பெற்றிருக்கவில்லை. என்றாலும் ஆசாத் ஹிந்த் ஃபௌஸின் தளபதியாக பொறுப்பேற்றான். அவனது முயற்சியை ஜெர்மானியர்கள் பாராட்டினார்கள். ஆனால் சுபாஷ் எதிர்பார்த்த அளவுக்கு ஹிட்லரிடமிருந்து அவனுக்கு ஆதரவு கிடைக்கவில்லை. இந்த நேரத்தில் தான் 2 உலகப் போரில் ஜப்பான் ஆச்சரியத்தக்க விதத்தில் பல வெற்றிகளை பெற்று வந்தது. சுபாஷின் கவனம் ஜப்பானை நோக்கி திரும்பியது.

0: அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது. நேரம் 7:10. ஆகாஷ்வாணி பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். வழங்குபவர் எம் செல்வராஜ் அவர்கள்.
1: பெரம்பலூர் மாவட்டம் சிறுவாச்சூரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற புண்ணியதலமான அருள்மிகு ஸ்ரீ மதுரகாளியம்மன் கோவிலில் சித்திரை பேருந்து விழா கடந்த 29 காப்பு கட்டுதலுடன் விழா தொடங்கியது. இதைத் தொடர்ந்து தினமும் சிறப்பு வழிபாடு, பூஜைகள் மற்றும் பல்வேறு வாகனங்களில் அம்மன் எழுந்தள்ளி திருவீதி விழா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கடந்த 4 சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு எண்ணிக்கையில் பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிட்ட தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் கி சிவக்குமார் 90,852 வாக்குகள் பெற்று இவருக்கு அடுத்தபடியாக வந்த திமுக வேட்பாளர் டாக்டர் ஜெயலட்சுமியை விட 14,393 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். இதையடுத்து தேர்தல் வெற்றி பெற்ற தாவேக சிவகுமாருக்கு தேர்தல் நடத்த அலுவலர் அனிதா வெற்றி பெற்றதற்கான சான்றிதழ் வழங்கினார். இதேபோல் குன்னம் சட்டமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கையில் திமுக வேட்பாளர் சாசி சிவசங்கர் 87,237 வாக்குகள் பெற்று இவருக்கு அடுத்தபடியாக வந்த இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் சரண்யாவை விட 15,557 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். இதையடுத்து தேர்தல் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் சிவசங்கருக்கு தேர்தல் நடத்தும் அலுவலர் சக்திவேல் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை வழங்கினார். கோடை உழவின் போது நன்கு ஆழமாக உழுதும் போது கீழ்மண் மேலாகவும் மேல்மண் கீழாகவும் மாறும். இதனால் மண்ணில் உள்ள சத்துக்கள் சீராக பரவுவதால் சத்து பற்றாக்குறை குறைய வழி ஏற்படுகிறது. கோடை உழவு செய்தால் பயிர்களை உண்ணும் மற்றும் பல நோய்களை கட்டுப்படுத்தும் பூச்சிகளின் முட்டைகள் மண்ணிற்கு கீழ் உள்ள கூட்டுப்புழுக்கள் வெளியே கொண்டு வரப்பட்டு சூரிய ஒளி மற்றும் வெப்பத்தால் அழிக்கப்பட்டு அடுத்து சாகுபடி செய்யப்படும் பயிர்களில் பூச்சி தாக்குதல் குறைய வழிவகை ஏற்படும். மேலும் கோடை நிலத்தை உழவும் போது கோடை மழையால் கிடைக்கும் கோடை நீர் மண்ணுக்குள் சென்று காற்றோட்டத்தை அதிகமாக்குவதுடன் மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் எண்ணிக்கை பெருக்கி மண் வளம் காக்கும். எனவே விவசாயிகள் கோடை உழவு செய்து விவசாயம் செய்து பயன்பெறலாம் என மாவட்ட வேளாண் இணை இயக்குனர் பாபு தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக வெப்பம் அதிகரித்து வரும் நிலையில் பெரம்பலூர் மாவட்டத்தில் வரும் நாட்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் வெயிலின் அளவு 41 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. எனவே பொதுமக்கள்

0: போதுமான அளவு தண்ணீர் அருந்துமாறும், அத்தியாவசிய தேவையின்றி வெளியில் செல்வதை குறைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக நண்பகல் 12 முதல் பிற்பகல் 3 மணி வரை வெளியில் செல்வதை தவிர்த்திட வேண்டும். வெயிலின் தாக்கத்தால் உடல்நலக் குறை ஏற்படும் நிலையில் உடனடியாக அரசு மருத்துவம் அணுகி சிகிச்சை பெற்று பயன்பெறலாம் என பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் நா மெருநாளினி தெரிவித்துள்ளார். அக்னிபத் திட்டத்தின் கீழ் இந்திய ராணுவத்தில் அக்னி வீரர், பொதுப்பணி, தொழில்நுட்பம், டிராஸ்மேன், எழுத்தர், பண்டைய காப்பாளர், தொழில்நுட்பம் போன்ற பணியிடங்களுக்கு பொது நுழைவுத் தேர்வுக்கான அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி வரும் ஜூன் 1 முதல் 15 வரை தேர்வு நடைபெறுகின்றன. இத்தேர்விற்கு பெரம்பலூர் மாவட்டம் சேர்ந்த 17.5 வயது முதல் 22 வயதுக்குட்பட்ட திருமணமாகாத ஆண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரர்கள் அதற்கான இணையதளத்தில் வரும் 10 விண்ணப்பிக்க வேண்டும். ஓவர்சீஸ் வங்கியின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தில் இலவசமாக எம்ப்ராய்டு, ஃபேப்ரிக், ஓவியம், சணல் பொருள் தயாரிப்பு, காஸ்டம் ஜுவல்லரி மற்றும் துரித உணவு தயாரிப்பு தொழிற்பயிற்சிகள் இருபாலருக்கும் இலவசமாக அளிக்கப்பட உள்ளது. பயிற்சி பெறுவோருக்கு இலவசமாக உபகரணங்கள், சீருடை, மதிய உணவு, தேநீர் மற்றும் மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் வழங்கப்படுகின்றன. மேலும் பொருளாதார உதவி மற்றும் வங்கி கடன் பெற்று உடனடியாக தொழில் தொடங்க ஆலோசனை வழங்கப்படுகின்றன. 19 வயதுக்கு மேல் மற்றும் 50 வயது குறைவாக உள்ள எழுத படிக்க தெரிந்த சுய தொழில் தொடங்குவதில் ஆர்வம் உள்ளவர்கள் கிராமிய சுய வேலைப்பு பயிற்சி மைய இயக்குநர் அலுவலகத்தில் தகுந்த ஆவணங்கள் மற்றும் 3 பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்துடன் வரும் 13 விண்ணப்பித்து பயன்பெறலாம் என அம்மைய இயக்குநர் முருகையன் தெரிவித்துள்ளார். இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் 25% இடங்களில் ஏழை குழந்தைகள், எல்கேஜி அல்லது 1 வகுப்பில் சேர்பவர்கள் 8 வகுப்பு வரை கட்டணம் இல்லாமல் இலவசமாக படிக்கலாம். நடப்பு கல்வி ஆண்டிற்கான இலவச மாணவர் சேவைக்கான இணையவழி விண்ணப்ப பதிவு வரும் 20 முதல் மே 18 வரை நடைபெறுகின்றன. பெரம்பலூர் மாவட்டத்தில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட நபர்கள் மற்றும் பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினர், ஆண்டு வருமானம் 2 லட்சம் குறைவாக உள்ளவர்கள், வருமான சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ் மற்றும் ஜாதி சான்றிதழை கொண்டு அதற்கான இணையதளத்தில் விண்ணப்பித்து இலவச சேர்க்கை பெற்று பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் நா மெருநாளினி தெரிவித்துள்ளார்.
1: பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் செல்வராஜ் அவர்கள். இன்னும் சில நொடிகள் தொடர்ந்து தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான 13 ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின. விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உணவு அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மேற்குவங்கத்தில் பிஜேபி அரசு வரும் சனிக்கிழமை பதவியேற்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் அல்ஜீரியாவும் முடிவு செய்துள்ளன. ஸ்வீடனின் தெபே சைக்மன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான 13 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, வியட்நாம் அதிபர் திரு லோ தாம் இடையே நடைபெற்ற பேச்சுக்களுக்கு பின்னர் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை, மருந்தியல், கல்வி, வங்கி மற்றும் கலாச்சார துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கு இந்த ஒப்பந்தங்கள் வகை செய்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இரு தலைவர்களுக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுக்களின் போது சர்வதேச விவகாரங்கள் மற்றும் இரு நாடுகளுக்கு இடையே நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாதுகாப்பு துறையில் வியட்நாம் உடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் வியட்நாம் துணை பிரதமர் ஜெனரல் பான் வாங் கியாங்குடன் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வியட்நாமுடன் நீண்டகால நட்பை இந்தியா கொண்டுள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார். மேற்குவங்கத்தில் புதிய அரசு வரும் சனிக்கிழமை பதவியேற்கும் என அம்மாநில பிஜேபி தலைவர் திரு சமிக் பட்டாச்சாரியா கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் நாளை மறுநாள் மாலை 4 நடைபெறும் என தெரிவித்தார். இதில் பிஜேபியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். இதனைத் தொடர்ந்து வரும் சனிக்கிழமை புதிய அரசின் பதவியேற்பு விழா காலை 10 நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். இதில் பிரதமர்

திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா, பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின், 20 மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் அவர் கூறினார். இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தற்போது நடைபெற்று வருவதாகவும் திரு சமீக் பட்டாச்சாரியா தெரிவித்தார். மேற்குவங்கத்தில் தேர்தலுக்கு பிந்தைய வன்முறையில் ஈடுபடுவோரை கைது செய்யுமாறு தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அம்மாநிலத்தில் தேர்தலுக்கு பின்னர் நடைபெற்ற வன்முறை சம்பவங்களில் 2 பேர் உயிரிழந்ததை அடுத்து தலைமை தேர்தல் ஆணையர் இதற்கான உத்தரவினை பிறப்பித்துள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பதற்றம் அளிக்கக்கூடியவை என கண்டறியப்பட்டுள்ள பகுதிகளில் கூடுதல் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். மேற்குவங்க தலைமைச் செயலர், காவல்துறை தலைவர், கொல்கத்தா காவல் ஆணையர், மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் இப்பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு ஞானேஷ்குமார் அறிவுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உணவு அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுதில்லியில் உள்ள சேமிப்பு கிடங்குகளில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு சேமிப்பு கிடங்குகளுக்கான நெறிமுறைகளில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் அவர் அதில் கூறியிருக்கிறார். இந்த மாற்றங்கள் சேமிப்பு கட்டமைப்பை வலுப்படுத்த உதவுவதோடு கொள்முதல் நடவடிக்கைகளில் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்யும் என்றும் திரு பிரஹலாத் ஜோஷி கூறினார். ஜப்பானுடன் அறிவியல் தொழில்நுட்பத்துறையில் ஒத்துழைப்பு தொடர்ந்து மேம்பட்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியிருக்கிறார். புதுதில்லியில் ஜப்பான் அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் கிமி ஒனோடாவுடன் நடத்திய பேச்சுக்களின்போது அவர் இதனை தெரிவித்தார். ஆராய்ச்சிப் பணிகளை கூட்டாக மேற்கொள்வதற்கான புதிய வாய்ப்புகளை கண்டறிவதற்கான அவசியத்தையும் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தினார். எஃகு துறை தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த மாதம் 1,40,00,000 டன் எஃகு உற்பத்தி செய்யப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 5.8% அதிகமாகும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. இருதரப்பு நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் அல்ஜீரியாவும் முடிவு செய்துள்ளன. புதுதில்லியில் நடைபெற்ற இரு நாடுகளின் ஆணையக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்ட நெறிமுறைகளை முழுமையாக பின்பற்றுவதென இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் கையெழுத்தானதன் அடிப்படையில் இந்த கூட்டம் நடைபெற்றதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தின் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மாநில அரசு வழங்கும் என அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். இன்று பர்ஹான்பூரில் தொழில்துறையினர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். பொருளாதார வளர்ச்சியில் தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொழில்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய பிரதேச அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளையும் திரு மோகன் யாதவ் பட்டியலிட்டார். மத்திய திரைப்பட தணிக்கை வாரியத்தின் தலைவராக திரு சசிசேகர் வெம்பட்டி நியமிக்கப்பட்டுள்ளார். பொறுப்பேற்கும் நாளில் இருந்து 3 ஆண்டுகளுக்கு அவர் இப்பதவியை வகிப்பார் என மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கர்நாடகாவில் நடைபெற்ற 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்துள்ள வெற்றி அரசின் சிறந்த நிர்வாகத்திற்கான அங்கீகாரம் என அம்மாநில முதலமைச்சர் திரு சித்தராமையா கூறியுள்ளார். இன்று மைசூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது அரசு முழு பதவிக்காலத்தையும் பூர்த்தி செய்யும் என்றார். ரயில் பாதை பராமரிப்பு பணிகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே வாரியம் கூறியுள்ளது. ரயில்கள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளாவதற்கு ரயில் பாதை பராமரிப்பு பணிகளின் குறைபாடுகளே காரணம் என தெரியவந்ததை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே வாரியம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த வாரியத்தின் சார்பில் மண்டல அலுவலர்களுக்கு சுற்றறிக்கையும் அனுப்பப்பட்டுள்ளது. குஜராத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் 83.86% உள்ளது என அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அதிகபட்சமாக நர்மதா மாவட்டத்தில் தேர்ச்சி விகிதம் 90.85% உள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜார்க்கண்டில் 2 நக்சலைட்டுகளை காவல்துறையினர் கைது செய்தனர். லத்தேகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை கண்காணிப்பாளர் திரு குமார் கௌரவ் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அவர்களிடமிருந்து ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு குமார் கௌரவ் தெரிவித்தார். அருணாச்சலப் பிரதேசத்தில் அரசு ஊழியர்களுக்கு 2%

0: பகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 100,000-க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் பயனடைவார்கள் என அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஓய்வூதியதாரர்களுக்கும் இது பொருந்தும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் போதைப் பொருள் கடத்தியது தொடர்பாக 2 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்தனர். சஹரான்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை அதிகாரி திரு அசோக் சிசோடியா செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தார். அவர்களிடமிருந்து 1 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இதுகுறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் திரு அசோக் சிசோடியா தெரிவித்தார். இந்தியா தென்கொரியா இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் செயலாக்கம் குறித்த ஆய்வுக் கூட்டம் வரும் 25ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இரு நாடுகளின் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். ஸ்வீடனில் நடைபெற்று வரும் தெபேஸ் செக்மெண்ட் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 9:30 தொடங்குகிறது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நான்வோக் ஞான்பா, மெய்தி ஒய்னா, பர்ஷாந்த், முகமது எசீர் ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உஸ்பெகிஸ்தானின் தாஸ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான முதல் சுற்று ஆட்டங்களில் அவர்கள் வெற்றி பெற்றனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் பவுல் நிவேஷ் மற்றும் ரன்வீரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார்கள். ஆசிய கோப்பைக்கான நடன விளையாட்டுப் போட்டிகள் இந்தியாவில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய பசிபிக் கோல்ஃப் சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. குந்தாஸ் கவுல் சந்து உட்பட 3 பேர் இதில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இப்போட்டி இந்தோனேஷியாவில் வரும் 12ஆம் தேதி தொடங்கி 15ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான 11 ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின. விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உணவு அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மேற்குவங்கத்தில் பிஜேபி அரசு வரும் சனிக்கிழமை பதவியேற்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவதென இந்தியாவும் அல்ஜீரியாவும் முடிவு செய்துள்ளன. ஸ்வீடனின் தெபே செக்மெண்ட் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 700 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்வது பண்ணை சீதிகள். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். கால்நடைகளுக்கு உண்ணி மற்றும் பேன் பிடிக்காமல் இருக்க மருந்து குளியல் கொடுக்க வேண்டும். நன்றாக காய வைத்த பின் கொட்டகையில் கட்ட வேண்டும். கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவனத்தை கோடை காலத்தில் பயன்படுத்த ஊறுகாய் புல்லாக மாற்றி சேமித்து வைக்க வேண்டும். கறவை மாடுகளில் பால் உற்பத்தியை பெருக்க தீவனத்தில் தாது உப்பு கலவை கலந்து கொடுக்க வேண்டும். மேய்ச்சலுக்கு விடப்படும் ஆடுகளில் தாடை வீக்கம் மற்றும் வெளிரிய கண் இருப்பின் தவறாமல் ஒட்டுண்ணியல் மருந்து அளிக்க வேண்டும். இனப்பெருக்கத்திற்கு தயார் நிலைக்கு இருக்கும் பெட்டை ஆடுகளுக்கு தரமான குட்டிகளை ஈனும் பொருட்டு இனப்பெருக்கத்திற்கு முன் புரதச்சத்தும் மாவுச்சத்தும் தாதுப்பு மற்றும் வைட்டமின்கள் நிறைந்த கலவையை கொடுக்க வேண்டும். முயல்களில் ஏற்படும் சொறி நோயை தடுக்க பாதிப்பிற்குள்ளான முயல்களின் கூண்டுகளில் தீ உமிழ் துப்பாக்கியால் சுத்தம் செய்த பிறகு முயல்களை விட வேண்டும். பன்றி கொட்டைகளில் மீத்தேன் மற்றும் அம்மோனியாவின் பெருக்கத்தை தடுக்க நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். கோழிகளுக்கு அளிக்கப்படும் நீர் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும். மேலும் ஏதேனும் நச்சுகள் உள்ளதா என்பதை தரக்கட்டுப்பாட்டு ஆய்வுக்கு உட்படுத்திய பின் அனுமதிக்க வேண்டும். கால்நடை கொட்டகைகளை சுற்றி மரங்களை நட வேண்டும். இது வெயில் காலங்களில் வெப்ப அழற்சியை தடுப்பதோடு நல்ல காற்றோட்ட வசதியை மேம்படுத்தும். அன்பார்ந்த விவசாயிகளே, கோடை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் அடியடுக்கில் உள்ள களை, வேர்கள், கிழங்குகள் மற்றும் விதைகள் வெயிலில் காய்ந்து அழுகின்றன. மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள், முட்டைகள் மற்றும் நோய்க்கிருமிகள் சூரிய ஒளியால் அழிக்கப்படுகின்றன. ஆழ உழுவதால் மண்ணின் ஊடுருவல் திறன் அதிகரிக்கிறது. இதனால்

அடுத்த மழை பெய்யும்போது நீர் ஆழமாக சென்று மண்ணின் ஈரப்பதம் நீண்ட நாட்கள் பாதுகாக்கப்படுகிறது. அன்பார்ந்த விவசாயிகளே, மக்கிய தென்னை நார்க்கழிவின் பயன்கள் பற்றி அறிந்து கொள்வீர். இது மணற்பாங்கான மண்ணின் கடினத்தன்மையை அதிகப்படுத்துகிறது மற்றும் களிமண்ணை காற்றோட்டம் உள்ளதாக ஆக்குகின்றது. மண் துகள்களை ஒன்று சேர்த்து மண்ணின் கட்டமைப்பை மேம்படுத்துகிறது. நீரை தக்க வைத்துக் கொள்ளும் தன்மையை அதிகப்படுத்தி மண்ணின் ஈரப்பதத்தை அதிகப்படுத்துகிறது. மட்கிய உரமாதலால் இது நன்மை பயக்கும் மண்வாழ் நுண்ணீரிகளை அதிகப்படுத்துகிறது. அமோனியமாக்கல், நைட்ரேட் மற்றும் நைட்ரஜன் நிலைநிறுத்தல் ஆகிய வினைகள் இதிலுள்ள நுண்ணுயிரின் செயல்திறனால் அதிகரிக்கிறது. இவற்றை எல்லா வகை பயிர்களுக்கும் ஹெக்டேருக்கு 5 டன் அளவில் இடலாம். விதைப்பதற்கு முன் அடி உரமாக பயன்படுத்தலாம். நாற்றங்கால்களுக்கு பாலித்தீன் பைகள் மற்றும் மண் தொட்டிகளில் நிரப்ப வேண்டிய மண் கலவைகளுக்கு 20% மட்கிய நாற்கழிவானது மணலுடன் கலக்கப்பட்டு தயாரிக்கப்படுகிறது. தென்னை, மா, வாழை மற்றும் பழமரங்கள் போன்ற நன்கு வளர்ந்த மரங்களுக்கு வருடத்திற்கு குறைந்தளவு, அதாவது 5 கிலோ என்ற அளவில் ஒரு மரத்திற்கு போதுமானது. தரிசு மற்றும் வறண்ட நிலத்திற்கேற்ற வேம்புவின் பயன்கள் பற்றி அறிந்து கொள்வீர். இம்மரமானது விதை மூலம் பயிர் செய்யப்படுகிறது. இதற்காக விதைகளை நன்றாக தண்ணீரில் ஊற வைத்து தாய்ப்பாத்தியில் விதைக்க வேண்டும். 6 மாத நாற்றுகள் நடுவதற்கு ஏற்றதாகும். அவற்றை 3x3 மீட்டர் முதல் 5x5 மீட்டர் இடைவெளியில் 1x1 அடி குழியில் நட வேண்டும். வேம்பு நட்ட 6 அல்லது 7 ஆண்டுகளில் பூத்து காய்க்க ஆரம்பிக்கும். மண்வளத்திற்கேற்ப வேம்பு 8 முதல் 100 ஆண்டுகள் வரை சீரான மகசூலை தரும். 8 வயதிற்கு மேற்பட்ட வேப்ப மரத்திலிருந்து சராசரியாக வருடத்திற்கு 350 கிலோகிராம் தழையை பெறலாம். வேம்பின் தழைகளை பசுந்தழை உரமாக பயிர் சாகுபடியில் பயன்படுத்தலாம். இம்மரங்களிலிருந்து சுமார் 12 டன் கொட்டையை பெறலாம். பருப்பில் 49% எண்ணெயும் தோலுடன் சேர்ந்த விதையில் 23% எண்ணெயும் கிடைக்கிறது. 3% வேப்ப எண்ணெய் கரைசலை பயிர் பாதுகாப்பில் பயன்படுத்தலாம். விறகாக மரம் 1x400 கிலோ கிடைக்கும். பண்ணை செய்திகள் கேட்டீர்கள். நேரம் 7:30. ஆகாஷ்வாணி.

0: இன்னைக்கு இந்த புள்ள பொண்ணி ஊருக்கு போறேன்னு சொல்லுச்சு, ஆனா இப்ப தோட்டத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு.
1: சரி சரி, என்ன ஏதுன்னு போய் கேக்குறேன்.
2: அண்ணா, தேங்காய்களை பத்திரமா அந்த சாக்கு முட்டையில எடுத்து கட்டி வைங்க. நான் முத்து அண்ணனுக்கு போன் பண்ணி டிராக்டரை கொண்டு வர சொல்றேன். நம்ம தேங்காய் எல்லாத்தையும் வண்டியில ஏத்திடலாம்.
0: என்ன பொண்ணி, ஊருக்கு போகலையா பிள்ளை?
2: இல்ல மருதாணி, தோட்டத்துல தேங்காயில உரிக்கிற வேலைக்கு ஆளுங்க வந்துட்டாங்க. அதான் இந்த வேலைகளை முடிச்சிட்டு நாளைக்கு போலான்னு இருக்கேன்.
0: அப்படியா பிள்ளை, அதுவும் சரிதான்.
2: ஆமா, நீ எங்க புறப்பட்டுட்ட? கையில என்ன பிள்ளை பைய?
0: பொன்னி, நான் மாவு அரைக்கிறதுக்காக மிஷினுக்கு போறேன் புள்ள.
2: அப்படியா, சரி சரி, இப்படி உட்காரு புள்ள, பாக்குறதுக்கே களைப்பா இருக்க. இளநீ கொண்டு வர சொல்றேன், குடிச்சுட்டு தெம்பா உன் வேலைய போய் பாரு.
0: இருக்கட்டும் பொன்னி, பரவாயில்ல.
2: அதெல்லாம் வேணாம்னு சொல்லக்கூடாது. இளநீரு உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்துல ரெண்டு முறையாவது இளநீர் குடிக்கிறது அவ்வளோ நல்லது. காய்கறி பழங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறோமோ அது மாதிரியே இளநீரும் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். என்ன மருதாணி, எங்க தோட்டத்து இளநீ எப்படி இருக்கு?
0: சும்மாவா சொல்லணும், உங்க தோட்டத்து இளநீ எப்பவும் அருமையா தானே இருக்கும். அதனால தானே சந்தையில நீங்க கொண்டு போற இளநீக்கு தனி மவுசு இருக்கு. எனக்கும் உங்களை போல தென்னை மரங்களை வளர்க்கணும்னு ஆசையா இருக்கு புள்ள.
2: ஏன், உங்க வீட்டுக்கிட்டதான் நிலம் இருக்கே, அதுல அருமையா தென்னை

0: மரங்களை வளர்க்கலாமே, நல்ல லாபமும் கிடைக்கும், உன்னோட வாழ்வாதாரமும் உயரும் புள்ள.
1: நீ சொல்றது சரிதான் புள்ள, ஆனா தென்னை மரங்களை எப்படி வளர்க்கணுங்கிற விவரம் எதுவும் தெரியாதே.
0: இப்ப என்ன, தென்னை மரம் வளர்க்கறத பத்தின முழு விபரமும் உனக்கு தெரியணும். அம்பிட்டுதானே, நம்ம ஊர்ல நடக்கிற விவசாய கூட்டத்துக்கு நான் உன்ன கூட்டிட்டு போறேன். அங்க உனக்கு தேவையான எல்லா விவரங்களையும் சொல்லுவாங்க. உன்னோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் நீ கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: அப்படியா புள்ள, நம்ம ஊர்லயே நம்ம விவசாயத்துக்கு தேவையான விவரங்களா? இப்பவே போய் அவங்க சொல்ற விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் புள்ள.
2: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் தென்னை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கலவை ஆதிபராசக்தி தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் கே நதியாதேவி அவர்கள் கூறும் கருத்துக்களை கேட்கலாம்.
3: தென்னை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ வந்து நமக்கு நன்மை தரக்கூடிய ஒரு மரம். அதாவது அதனுடைய மொத்த மரமும் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பயன்பாட்டுக்கு நாள்தோறும் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். இந்த தென்னை மரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா

தென்னை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ வந்து நமக்கு நன்மை தரக்கூடிய ஒரு மரம். அதாவது அதனுடைய மொத்த மரமும் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பயன்பாட்டுக்கு நாள்தோறும் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். இந்த தென்னை மரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற என்னென்ன பேர் இருக்கு அப்படின்னா கல்பத்தரு, கல்ப விருட்சம், கற்பக விருட்சம், இப்படியெல்லாம் வந்து வெவ்வேறுபட்ட பலதரப்பட்ட பெயர்கள் வந்து இருக்கு. இந்த கற்பக விருட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்த தென்னை மரமானது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 21,65,200 ஹெக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா பயிரிடப்பட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இதிலிருந்து 21,373 மில்லியன் காய்கள் வந்து உற்பத்தி செய்யப்படும் ஒரு ஆண்டுக்கு வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா. இந்த கணக்கீடு வந்து தென்னை வளர்ச்சி வாரியத்தின் கணக்கெடுப்பின்படி கொடுக்கப்பட்ட ஒரு கணக்கெடுப்பு தான் இது. தமிழகத்தில் மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுமார் 500,000 ஹெக்டர்ல வந்து இந்த தென்னை மரம் வந்து சாகுபடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த தென்னை சாகுபடியில உற்பத்தி திறன் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 13,000 தேங்காய்கள் வரை நமக்கு வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சராசரியா ஒரு நாட்டினுடைய உற்பத்தி திறனான 10,000 தேங்காய்களை விட அதிகம். அகில இந்திய அளவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு தான் மகசூல்ல வந்து நல்லா முதலிடத்துல வந்து இருக்குது. தென்னை உயர் விளைச்சல் ரகங்கள், அதாவது தென்னை உயர் விளைச்சல் ரகங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொதுவா வந்து தென்னையில வந்து நெட்ட ரகம் இருக்கு, குட்ட ரகம் இருக்கு, அப்புறம் கலப்பின ரகம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வெவ்வேறுபட்ட ரகம் இருக்கு. தென்னையில வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவா ஒரு ரகம் வந்து வெளியிட குறைஞ்சது 15 வருஷமாவது ஆகும். அப்படி பார்க்கும்போது முத முதல்ல இந்த தென்னை ஆராய்ச்சி வந்து 1970 தான் வந்து ஆரம்பிச்சாங்க. தொடங்கப்பட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா 1982 தான் VHC1 அப்படிங்கிற வந்து வெரைட்டி நெட்டை குட்டை வீரிய ஒட்டு ரகம் வந்து வெளியிடப்பட்டது. இதுல இப்ப நெட்ட ரகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உயரக வகையின் குணங்கள், அதாவது நெட்ட ரக வகை இருக்கு இல்லைங்களா, அதனுடைய குணங்கள் என்னென்ன அப்படின்னா அதாவது இந்த நெட்ட ரகம் நீண்ட ஆயுள் காலம் வரை இருக்கும். அதாவது மொத்தம் வந்து இதனுடைய ஆயுட்காலம் வந்து பாத்தீங்கன்னா 80-90 வருஷம் வரைக்கும் இருக்கும். இதை வந்து வெவ்வேறுபட்ட மண்ணிலும் வந்து வளரக்கூடிய வந்து ஒரு ரகம் தாங்க இந்த உயர் ரக வகைகள். இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 15-18 மீட்டர் ஹைட் வரைக்கும் உயரம் வரைக்கும் வளரும். நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமா இருக்கும் இந்த உயர் ரக வகையில. அது மட்டும் இல்லாம காயோட அளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா திட்டமா தான் இருக்கும், ரொம்ப பெருசா இருக்காது. அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த நெட்ட ரகம் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய வாழ்நாள்ல மொத்தமா 6,000 காய் வந்து கொடுக்கும். ஒரு மரத்துக்கு 6,000 காய் வரை நமக்கு கொடுக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த நெட்ட ரகத்துல அதிகமா நம்ம வந்து பயிர் வைக்கப்படுற வந்து ரகங்கள் என்னென்ன அப்படின்னா வெஸ்ட் கோஸ்ட் உயர் ரகங்கள், ஈஸ்ட் கோஸ்ட் உயர் ரகங்கள் அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த நெட்ட ரகத்துல இந்த 2 ரகம் தான் வந்து நம்ம அதிக அளவுல நம்ம வந்து பயிர் விற்கப்படுறோங்க. அடுத்தது குட்ட ரகங்களின் குணங்கள். இந்த குட்ட ரகங்கள் குணங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குட்ட ரகம் பொதுவா வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 5-7 மீட்டர் உயரம் வரைக்கும் வளருங்க. இந்த நெட்ட ரகத்தை விட குட்ட ரகம் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா காய் பிடிக்குங்க. இது மட்டும் இல்லாம இந்த குட்ட ரகம் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய ஆயுட்காலம் 40-50 வருஷம் வரைக்கும் இருக்குங்க. வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு வகை தாங்க இந்த குட்டை ரகம். காய் அளவு வந்து இதுல சிறுசா இருக்கும். பருப்பு அளவு ஆனா வந்து பாத்தீங்கன்னா 85 கிராம் வரைக்கும் இருக்குங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த குட்டை ரகத்துல வந்து அதிகமா வந்து எந்த வகையெல்லாம் வந்து நம்ம வந்து பயிர் விக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா சவுகாடு, ஆரஞ்சு, டுவாஃப் குட்டை ரக வகைகள் பயிர் விக்கிறோங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு ரகம் என்ன அப்படின்னா முக்கியமா சவுகாட் பச்சை குட்டை ரகம் வந்து இன்னொரு ரகங்க. இது ரெண்டு தாங்க நம்ம அதிக அளவுல வந்து பயிர் வைக்கிறோம். இப்ப நான் சொன்னேன் குட்ட ரகம் இருக்கு, உயர் ரகம் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. இந்த உயர் ரகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னா சமையலுக்கும், எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, எண்ணெய் எடுக்கிறதுக்கும் அதிகமா பயன்படுத்தக்கூடியதாங்க இந்த உயர் ரகங்கள் எல்லாமே. குறிப்பா இந்த உயர் ரகங்கள் சொல்லும் போது கல்பதேனு, கல்பமித்ரா அப்படின்னு சொல்லிட்டு 2 வகை வந்து பாத்தீங்கன்னா அதிகளவுல வந்து நம்ம வந்து பயிர் வச்சுக்கிட்டு இருக்கோங்க. அடுத்தது பொதுவா குட்ட ரகங்கள் எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இளநீருக்காக மட்டும்தான் நம்ம வந்து பயன்படுத்துவோங்க. இந்த குட்ட ரகத்துல என்னென்னலாம் இருக்கு, வகைகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு குட்டை, மலேயன் ஆரஞ்சு குட்டை, மலேயன் மஞ்சள் குட்டை, இந்த மாதிரி மலேயன் பச்சை குட்டைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இளநீருக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ரகம் தாங்க இந்த குட்ட ரகங்கள் எல்லாமே. அடுத்த விஷயம் முக்கியமான விஷயம், எல்லாரும் சொல்றாங்க தென்னை வந்து நான் வச்சிருக்கேன் ஆனா வந்து காய் பிடிக்க மாட்டேங்குது, இல்ல காய் அதாவது மரம் வைக்குது, மரம் வளருது, பூ பூக்குது, பூ பூத்தாலும் ஆனால் கொட்டிடுது, காய் பெருக்க மாட்டேது, காய் பிடிக்க மாட்டேது, இந்த மாதிரி நிறைய காரணம்லாம் இருக்கு இல்லைங்களா. அப்போ நம்ம தென்னை சாகுபடியில் ஏற்படக்கூடிய இடர்பாடுகள்லாம் என்னென்ன, அப்படி இடர்பாடுகள் ஏற்படுச்சு அப்படின்னா அதை நிவர்த்தி செய்யறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும் முதல்ல நம்ம பார்க்கணும் அப்படின்னா முதல் இடர்பாடுகள்னு பார்க்கும்போது குறும்பை கொட்டுதல் தாங்க. இந்த குறும்புக்கு என்னதான் வந்து மரம் வளர்ந்து குறும்பை பிடிச்சாலும் அது என்ன ஆகும் அப்படின்னா உடனே கொட்ட ஆரம்பிச்சிடும், அது வந்து அடுத்த கட்டத்துக்கு போகாது, அதாவது காய் பிடிக்கிற கட்டத்துக்கே போகாது. அப்படி இருக்கும்போது இந்த குறும்பை கொட்டுதல் தாங்க வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு இல்லைங்களா. அப்போ குறும்பை கொட்டுறதுக்கு வந்து பெரிய பரவலான ஒரு பிரச்சனையா இருக்கும் பொழுது அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து பல காரணம் இருக்கும் இல்லையா. அப்ப என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாரம்பரிய குணம், அப்படி இல்லைன்னா மண்ணினுடைய அதிக உவர்நிலமா இருந்துச்சு அப்படின்னா அதனாலயும் வந்து குறும்ப கொட்டுங்க. இந்த மண்ணினுடைய கலர்த்தன்மை இருக்கு இல்லைங்களா, இதனாலயும் வந்து குறும்ப கொட்டுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீர் மேலாண்மை. நீர் மேலாண்மை வந்து நம்ம சரியா பராமரிக்கல, சரியா வந்து தண்ணி விடாட்டியும் கூட இந்த குறும்ப கொட்டுறது வந்து அதிகமா இருக்குங்க. இன்னொன்னு மண்ணுடைய சத்து, இந்த மண்ணில் வந்து சத்து பற்றாக்குறை இருந்தாலும் குறும்ப கொட்டுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் மகர

இந்த சேர்க்கை சரியா வந்து நடக்கல, குறைபாடு இருக்கு அப்படின்னா அப்பயும் வந்து இந்த குறும்ப கொட்டிங்க. இதெல்லாம் தாங்க இந்த குறும்ப கொட்டுறதுக்கு முக்கியமான காரணம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா பாரம்பரிய குணம். அதாவது நம்ம வந்து காய் எடுக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கண்ணு கிடைச்சா போதும் அதை வச்சிடறோம். ஆனா வந்து நம்ம கண்ணு ஒரு தேர்வு செய்யும் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாரம்பரிய குணமா இருக்கணும். பாரம்பரிய குணமான உள்ள மரங்கள்லயும் ரகங்கள்லயும் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த தாய்க்கன்று வந்து தேர்வு செஞ்சு நம்ம வந்து நடணுங்க. அடுத்தது மண்ணின் அதிக ஊர்நிலம் கலத்தன்மை. அதாவது மண்ணில் வந்து பாத்தீங்கன்னா அமிலத்தன்மை வந்து pH சொல்லுவோம். இந்த pH வந்து 5 குறைவா இருந்துச்சு அப்படின்னா காரத்தன்மை அதிகமா இருக்கு, அதாவது 8 அதிகமா இருக்கு அப்படிங்கிற பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குறும்ப கொட்டுறது வந்து பொதுவாகவே இயல்பா இருக்கக்கூடிய விஷயங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த குறும்ப கொட்டுறது நம்ம வந்து எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது மண் பரிசோதனை பண்ணணுங்க. மண் பரிசோதனைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம தென்னை சாகுபடியில் மட்டும் இல்ல, நம்ம எந்த பயிர் வந்து பயிர்விக்கிறோம் அப்படின்னா கூட நம்ம மண் பரிசோதனை பண்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த pH வந்து 5 குறைவா இருக்குது இல்ல காரத்தன்மை வந்து அதிகமா இருக்கு. இப்படி இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜிப்சம் அப்ளை பண்ணலாங்க. ஜிப்சம் வந்து நம்ம மண்ணுக்கு கொடுக்கலாங்க. ஜிப்சம் நம்ம கொடுக்கறது மூலியமா என்ன ஆகும் அப்படின்னா இந்த காரத்தன்மை இருக்கு இல்லைங்களா இந்த காரத்தன்மையை வந்து சரி செய்யுங்க. அடுத்தது நீர் மேலாண்மை. மரத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவையான விஷயம் நீர் மேலாண்மை. குறிப்பா நம்ம மத்த காலத்தை விட இந்த வெயில் காலங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தென்னைக்கு வந்து கட்டாயம் நம்ம சரியா தண்ணி கொடுக்கணுங்க. தண்ணி நம்ம கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அதுவும் ஒரு காரணம் தாங்க இந்த குறும்பை கொட்டுறதுக்கு. மத்தபடி மரம் வந்து சரியா வளராது, காய் பிடிக்காததுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் நீர் மேலாண்மை வந்து சரியா நம்ம ஃபாலோ பண்ணாததுனால தாங்க. அடுத்தது மண்ணில் சத்து பற்றாக்குறை. அதாவது இப்போ வந்து நான் சொன்ன எந்த ஒரு பயிர் நம்ம பயிர் வைக்கிறனாலும் நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து மண் பரிசோதனை செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டேன் இல்லைங்களா. அப்போ நம்ம மண் பரிசோதனை செஞ்சாலும் நமக்கே தெரிஞ்சிடும், அதாவது நம்ம மண்ணில் என்ன இருக்கு இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ நம்ம என்ன இருக்கு இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுத்து அதை நம்ம நிவர்த்தி பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சத்தான மண்ணா மாத்தி நல்ல வகையில மரத்தை வந்து கொண்டு வந்து நம்ம வந்து மகசூல வந்து அதிகப்படுத்தலாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பொதுவா நம்ம வந்து மண்ணுக்கு கொடுக்கும்பொழுது உரங்கள்னு பார்க்கும்பொழுது யூரியா வந்து 1.5 கிலோ, சூப்பர் பாஸ்பேட் வந்து 2.5 கிலோ, அப்புறம் மியூரோட்டா பொட்டாஷ் வந்து 2 கிலோ. இது மூணுத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 50 கிலோ நல்லா மக்கின தொழு உரம் இருக்கு இல்லைங்களா அது கூட நல்லா கலந்து ஒவ்வொரு வருஷமும் மண்ணுக்கு கொடுக்க வேணுங்க. மண்ணுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா மண்ணுக்கு தேவையான சத்தெல்லாம் நம்ம என்ன பண்றோம் இப்ப நம்ம கொடுத்துடுறோம். இப்ப மண்ணுக்கு தேவையான சத்தெல்லாம் வந்தாலே இப்ப நம்ம வந்து மரங்கள் வந்து தாராளமா வந்து நல்லபடியா வளர்க்கலாங்க. இதை தவிர்த்து வேற என்ன பண்ணலாம், மண்ணோட சத்தை நம்ம இப்படி வந்து நம்ம சரி செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா தென்னை டானிக்னு ஒண்ணு இருக்குங்க. அதாவது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தென்னை டானிக் அப்படின்னு சொல்லிட்டு பயன்பாட்டு கொண்டு வந்தாங்க இல்லைங்களா. அது வந்து ஒரு மரத்துக்கு 40 மில்லி நம்ம வந்து தென்னை டானிக் எடுத்துக்கிட்டு 160 மில்லி தண்ணியோட சேர்த்துக்கிட்டு வருஷத்துக்கு 2 முறை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வேர் மூலமா இந்த மரத்துக்கு நம்ம செலுத்தணும் அப்படின்னா இந்த குறும்ப பிடிக்கிறது பாத்தீங்கன்னா அதிகரிக்குங்க. அடுத்து வந்து இந்த மகரந்த சேர்க்கை ஒரு முக்கியமான காரணம். இந்த மகரந்த சேர்க்கை வந்து பாத்தீங்கன்னா காத்துனாலையும் தேனீக்கள் மற்றும் மற்ற பூச்சிகளா இருக்கு இல்லைங்களா, பூச்சி இனங்கள்னாலே தென்னங்கன்ல வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து மகரந்த சேர்க்கை நடைபெறும். இது வந்து போதுமான அளவு நடைபெறாத போது, அதாவது போதுமான அளவு நடக்காத போது என்ன ஆகுது அப்படின்னா அதிகமான மழை, அது மட்டும் இல்லாம இந்த காத்து, இந்த பெண்பூக்கள் உதிர்வது, இந்த இடர்பாடுகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, இதெல்லாம் வந்து தாங்க வந்து பெரிய பிரச்சனை. இதெல்லாம் இருந்தாலே என்ன ஆகும்னா மகரந்த சேர்க்கை வந்து சரிவர நடக்காது. இப்ப இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடர்பாட்டை குறைக்கிறதுக்கு இல்ல சரி செய்யறதுக்கு நம்ம வந்து தென்னந்தோப்புல தேனி பெட்டிகளை வளர்க்கலாங்க. அதாவது ஒரு ஹெக்டருக்கு 3 தேனி பெட்டிகள்னு சொல்லிட்டு வச்சு வளர்த்தோம் அப்படின்னா இந்த மகரந்த சேர்க்கையும் ஒழுங்கா நடக்கும், நமக்கு வந்து குறும்ப பிடிச்சி நமக்கு வந்து காய்ப்பு இருக்குங்க. வேற என்ன பார்த்தோம் அப்படின்னா இடர்பாடுகள் இருக்குன்னா பயிர் வினை ஊக்கிகள் கொடுக்கலாம் நம்ம மரத்துக்கு. அதாவது பயிர் வினை ஊக்கிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது நாப்தலின் அசிடிக் அமிலம்னு ஒண்ணு இருக்குங்க. அதை வந்து பாலை வெடிச்சது உடனே, அதாவது பாலை வெடிச்சதுல இருந்து 1 மாசம் கழிச்சு 1/2 மில்லி அளவு, எப்படி 1/2 மில்லி அளவு வந்து நம்ம எடுத்துக்கிட்டு 1 லிட்டர் தண்ணியில சுத்தமான தண்ணி நல்லா கலந்து, அதாவது தெளிப்பான் இருக்கு இல்லைங்களா, தெளிப்பான் மூலமா நம்ம குறும்பையில வந்து அடிக்கிறதுனால இந்த குறும்ப வந்து உதிருது இல்லைங்களா, இந்த உதிரதை வந்து நம்ம தவிர்க்கலாங்க. இப்ப வேற என்ன பாக்கலாம் அப்படின்னா இதெல்லாம் தாங்க தண்ணியில வரக்கூடிய இடர்பாடுகள். இதை வந்து நம்ம இப்படிலாம் நிவர்த்தி முறை பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லிட்டா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா. அடுத்து வந்து தென்னங்கன்று நடவு முறைங்க. தென்னங்கன்று நடவு முறை அப்படி பார்க்கும்போது தென்னங்கன்று நம்ம எப்பப்பெல்லாம் நடவு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வருஷத்துல 2 முறை அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆடி மாசம், அதாவது இங்கிலீஷ்ல சொன்னோம்னா ஜூன் டு ஜூலைங்க, அப்புறம் வந்து மார்கழி மாசத்துல நடவு பண்ணலாங்க. அதாவது டிசம்பர் டு ஜனவரில வந்து தென்னங்கன்று வந்து நம்ம நடவு முறை பண்ணலாங்க. பொதுவா தென்னை வந்து வளர்றதுக்கு போதுமான தட்பவெப்ப நிலைன்னு பார்க்கும்பொழுது 20-32 டிகிரி செல்சியஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா போதுமான தட்பவெப்ப நிலைங்க. சோ தென்னை நடவு பார்க்கும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாய்க்கண்ணு வந்து நம்ம தேர்வு பண்ணும்போது சரியான தாய்க்கண்ணா தேர்வு பண்ணுங்க. அதாவது தரமான ரகம்ல இருந்து நம்ம எடுக்கணுங்க. தரமான ரகம் அப்படின்னு பார்க்கும்போது நிரந்தரமா காய்க்கக்கூடிய தன்மையுடைய மரம் தாங்க நம்ம வந்து தரமான ரகம்னு சொல்றோம் சரியா. அதாவது பொதுவா ஒரு மரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நடுதர வயதுல உள்ள, இந்த நடுதர வயது அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா 25-40 வருஷம், அதாவது 25-40 வருஷம் உடைய

0: கண்ணு இருக்கு இல்லைங்களா, அந்த கண்ணுல இருந்தாங்க நம்ம எடுக்கணும். இது 25-40 வருஷம் அப்படின்னா எப்படி எடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு அந்த மரம் வந்து 70-100 காய் வரைக்கும் கொடுக்கணுங்க. இது தாங்க வந்து இந்த நடுத்தர வயது உள்ள மரம்னு சொல்லி சொல்றோம். அது மட்டும் இல்லாம அந்த காயோட எடை எவ்வளவு இருக்குன்னா குறைஞ்சது 600 கிராமாவது இருக்கணுங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மரத்துல 12 கொலை வந்து வைக்கணுங்க. 12 கொலைக்கு மேல இருந்துச்சுன்னா அந்த மரத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கட்டாயமா தாராளமா தாய்க்கன்று வந்து நம்ம வந்து எடுக்கலாங்க. அது முக்கியமா இப்ப வேற எப்படி நம்ம வந்து இந்த மரத்தை வந்து நல்ல ஆரோக்கியமான மரம் நடுத்தர வயது உள்ள மரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் அப்படின்னா, ஒரு மரத்துக்கு கீழே போய் நீங்க நின்று பாத்தீங்கன்னா எப்படி மேலாக்க நீங்க கீழே இருந்து மேலாக்க பாத்தீங்க நிமிந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த மரத்தோடைய மட்டையெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மட்டையெல்லாம் ஃபேன் மாதிரி அதாவது காத்தாடி மாதிரி நல்லா விரிஞ்சி இருக்கணுங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மரத்துல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல மரம் சரிங்களா. அந்த மரத்துல வந்து அந்த மரத்துல அந்த மாதிரி இருக்கக்கூடிய மரங்களும் அதுல வந்து 12 கொலைக்கு மேலேயா தள்ளி இருக்கணுங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மரத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா காய் எடுக்கணுங்க. அடுத்து வேற என்ன அப்படின்னு பாக்கலாம் அப்படின்னா, நாற்றங்கால் இருக்கு இல்லைங்களா, நாற்றங்கால் தாங்க. அதாவது இப்ப நம்ம வந்து காயை வந்து எடுத்துக்கிட்டோம், தேர்வு செஞ்சுக்கிட்டோம், எந்த மாதிரி மரத்துல இருந்து தேர்வு செஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான குறிப்பான விஷயம் இதுதாங்க. நம்ம காய் தேர்வு செஞ்சு எடுத்துக்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஆனா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் எப்படி பண்றோம்ன்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இல்லைங்களா, நாற்றங்கால் தாங்க. அப்ப நாற்றங்கால் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, நல்ல வடிகால் வசதி இருக்கணுங்க. நல்ல வடிகால் வசதி இருக்கக்கூடிய சரி செஞ்சுக்கணுங்க. அதுக்கப்புறமா நாற்றங்கால வந்து பாத்தீங்கன்னா படுக்கை ரெடி பண்ணிக்கோங்க. அதாவது படுக்கை வந்து பாத்தீங்கன்னா 1.5 மீட்டர் அகலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெடி பண்ணிக்கிட்டு, அதனுடைய நீளம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம நீளத்தை ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறமா 75 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மேட்டுப்பாத்தி முறையில் நாற்றங்காலுங்க. அதாவது நாற்றங்கால வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு விதமான நாற்றங்கால் இருக்கு, ஆனா குறிப்பா நம்ம தென்னங்கால வந்து நாற்றங்கால் நடும்போது மேட்டுப்பாத்தி முறையில வந்து நம்ம நடுவோங்க. அப்ப மேட்டுப்பாத்தி முறை தான் ரொம்ப நல்லாவும் இருக்குங்க. அப்படி இருக்கும்போது நட்டுட்டு நடவு செஞ்சுட்டு 50% வந்து பாத்தீங்கன்னா கட்டாயம் மரத்துக்கு நம்ம வந்து நாற்றங்கால் இருக்கும்போது நிழல் தேவைங்க. 50% நடல் கட்டாயமா ஒரு மரத்துக்கு தேவைங்க. அப்புறம் விதைப்பருப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியான நடவுல செய்யணுங்க. இந்த விதைப்பருப்பு செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த பருப்பு மேல் பாகம் வந்து வெளியே தெரியணுங்க. அப்படிதாங்க நம்ம எப்பயுமே வந்து நடவு செய்யணும். அப்புறம் வந்து செடி வச்சதுலேருந்து அதாவது இந்த விதைப்பருப்பு வந்து நட்டதுலேருந்து கிட்டத்தட்ட 6-7 வாரம் வந்து எடுத்துக்கோங்க, முளைக்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறமா 6 மாதம் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து நம்ம நாற்றங்காலே வச்சுட்ருப்போங்க. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 10-12 மாதம் உள்ள கண்ணை எடுத்து நம்ம வந்து நட்டுடலாங்க. இப்போ வந்து நடும்பொழுது கண்ணு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா 6-8 ஓலை இருக்கணுங்க. மட்டையெல்லாம் 8 ஓலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது இருக்கணுங்க. அப்படி இருக்கக்கூடிய கண்ணை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக எடுத்து நம்ம வந்து நட்டுடலாங்க. இதை பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்கள் தோட்டத்துலேயும் அதிக மகசூலை வந்து ஈட்டணும்னு கேட்டுக்கிறேங்க.
1: இதுவரை தென்னை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கலவை ஆதிபராசக்தி தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் கே நதியாதேவி அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டீர்கள்.
2: மருதானி, இவங்க சொன்ன விவரங்களை கேட்டியா? இப்ப உனக்கு தென்னை வளர்ப்பு சம்பந்தமான கேள்விகளுக்கு விடை கிடைச்சிருக்குமே.
3: நிச்சயமா பொன்னி, எல்லா விவரங்களையும் ஒண்ணு விடாம கேட்டுக்கிட்டேன். இவங்க சொன்ன முறையில யாரு தென்னை வளர்ப்பு செய்யறாங்களோ அவங்களுக்கு தென்னை மூலமா நல்ல விளைச்சல் கிடைக்கும். இதனால அவங்க வாழ்க்கை தரமும் உயரம் புள்ள.
2: கண்டிப்பா புள்ள, இன்னைய காலகட்டத்துல விவசாயம் மூலமா கிடைக்கக்கூடிய பொருட்களை மதிப்பு கூட்டுன பொருளா மாத்தி விற்பனை செய்யறாங்க. அதனால விளை பொருட்களை வீணாக்காம அது மூலமா இன்னொரு வருமானத்தையும் எடுக்கலாம்.
3: ஆமா புள்ள, சரியா சொன்ன. இனி நானும் தென்னை மரங்களை வளர்க்கறதுக்கான வேலைகளை பார்க்க போறேன். அதோட தென்னை மரம் மூலமா கிடைக்கக்கூடிய பொருட்களை வீணாக்காம அதை எங்க வீட்டுக்கு பல வகையிலையும் பயன்படுத்த போறோம்.
2: நல்லது புள்ள, இயற்கை சார்ந்த பொருட்களுக்கு எந்த காலத்திலயும் வரவேற்பு உண்டு.
3: சரி பொன்னி, அப்ப நாம புறப்படலாமா? வீட்டுக்கு போய் மத்த வேலைகளை பாக்கணும்.
2: ஆமா புள்ள, வா போவோம்.

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, நிலவளம் இன்றி பயிர் வளம் சிறக்காது. நிலத்திற்கு ஏற்பவே விளைச்சல் சிறக்கும். மண்வளத்தை காக்க அங்கக வேளாண்மை செய்வது நல்லது. நெற்பயிரில் அசோலா மற்றும் நீலப்பச்சை பாசி தலைச்சத்தை அளித்து மண்வளத்தை காப்பதில் பெரும்பங்கு வகிக்கின்றன. அசோலா நீரில் வாழும் ஒரு வகை பெரணி வகை தாவரமாகும். இது மிகச்சிறிய இலைகளையும் வேர்களையும் கொண்டது. ஆனால் இவற்றிற்கு மற்ற தாவரங்களைப் போல் தண்டு பகுதி கிடையாது. இலைப்பகுதி நீர்ப்பரப்பின் மேல் மிதந்தும் வேர்பகுதி நீரில் அமிழ்ந்தும் காணப்படும். இலையின் மேல்பகுதி நல்ல பச்சை நிறமாகவும் கீழ்ப்பகுதி வெளிரிய பச்சை நிறத்துடனும் இருக்கும். அசோலாவின் வேர் பழுப்பு நிறமாக நெற்பயிரின் வேரை போன்று சல்லி வேராக இருக்கும். இதன் இலைகள் ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி வைத்தாற்போல மிக நெருக்கமாகவும் கிளைத்தும் காணப்படும். அசோலா என்று சொல்லும்போது அசோலா தாவரத்தையும் அதன் இலைக்குழியில் தங்கி வாழும் நீலப்பச்சை பாசி என்னும் நுண்ணுயிரியையும், அசோலாவின் இலையின் மேற்புறத்தில் உட்பகுதியில் அனபினா என்றழைக்கப்படும் நீலப்பச்சை பாசி வளர்ந்து காற்று மண்டலத்தில் உள்ள தலைச்சத்தை கிரகித்து அசோலாவிற்கு கொடுக்கிறது. அசோலா தன்னிடத்தில் உள்ள பச்சையத்தின் மூலம் ஒளிச்சேர்க்கை செய்து அந்த உணவுப் பொருளை நீலப்பச்சை பாசிக்கு கொடுக்கின்றது. இவ்வாறு அசோலாவும் நீலப்பச்சை பாசியும் ஒருங்கிணைந்த கூட்டு வாழ்க்கை வாழ்ந்து கிரகிக்கின்ற தலைச்சத்தை நெற்பயிருக்கு அளித்து பயிரின் வளர்ச்சியினை ஊக்குவிக்கின்றன. இந்த அசோலா நீர் உள்ள அனைத்து பகுதிகளிலும் வளரும் தன்மை கொண்டது. எனினும் சேற்றுடன் கலந்த நெல் வயலில் நன்கு வளர்கின்றன. அசோலாவை மூன்று வகைகளில் வளர்த்து நெற்பயிருக்கு இடலாம்.

0: அசோலாவை நாற்றங்காலில் வளர்க்கலாம், நெற்பயிரோடு சேர்த்து வளர்க்கலாம், நடவு வயலில் தலையுரமாக வளர்க்கலாம். முதலில் அசோலாவை நாற்றங்காலில் உற்பத்தி செய்வதற்கு நிலத்தை தயார் செய்ய வேண்டும். இதற்கு நிலத்தை 1 சென்ட் அளவு கொண்ட பாத்திகளாக பிரிக்க வேண்டும். இந்த பாத்தியின் அகலம் 2 மீட்டருக்கு மிகாமல் பார்த்து கொள்வது நல்லது. ஏனெனில் அசோலா வளர்ச்சி அடைந்த பிறகு பாத்திகளுக்கு வெளியிலிருந்தபடியே எடுக்க வேண்டும். உள்ளே இறங்கி எடுத்தால் அசோலா மிதிபடும். எனவே குறைந்த அகலம் கொண்ட பாத்திகள் அமைத்து வெளியிலிருந்தபடியே எடுப்பது நல்லது. பாத்தியின் நீளம் நிலத்தின் அமைப்பிற்கு தகுந்தாற்போல் எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கலாம். பொதுவாக 20 மீட்டர் நீளமும் 2 மீட்டர் அகலமும் கொண்ட பாத்திகளாக நாற்றங்கால் இருப்பது சிறந்தது. பின்பு இத்தகைய பாத்திகளுக்கு இடையில் நீர் பாய்ச்சுவதற்கு ஏதுவாக வாய்க்கால்கள் அமைக்க வேண்டும். பாத்திகளில் எப்பொழுதும் 3 முதல் 5 அங்குலம் நீர் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். முதலில் 10 கிலோ சாணத்தை 20 லிட்டர் தண்ணீரில் கரைத்து 1 சென்ட் பாத்தியில் பரவலாக தெளிக்க வேண்டும். மண்ணில் மணிச்சத்து குறைவாக இருந்தால் 100 கிராம் சூப்பர் பாஸ்பேட்டை 3 ஆக பிரித்து 4 நாள் இடைவெளியில் ஒவ்வொரு பாத்திக்கும் இட்டு, பின்பு 8 கிலோ அசோலாவை இந்த பாத்தியில் பரவலாக இட்டு அப்படியே வளரவிட வேண்டும். சுமார் 20 நாட்கள் கழித்து 100 முதல் 120 கிலோ எடையுள்ள அசோலாவை 1 சென்ட் பாத்தியிலிருந்து பெறலாம். 1 ஏக்கருக்கு இடுவதற்கு தேவையான அசோலாவை நெற்பயிர் நட்ட 1 வாரத்தில் 1 ஏக்கர் நிலத்தில் 100 கிலோ இட வேண்டும். 20 முதல் 25 நாட்களில் 10 டன் வரை அசோலா பெருக்கமடையும். அப்பொழுது தண்ணீரை வடிகட்டி களையெடுக்கும் ஆட்களை கொண்டு அசோலாவை வயலில் மிதித்து விடுவதால் அவை மக்கி தலையுரமாக நெற்பயிருக்கு கிடைக்கின்றது. முதல் களையெடுப்பின் போது மிதிபடாது மிதந்து நிற்கும் அசோலா மீண்டும் வளர்ந்து வயல் முழுவதும் பரவிவிடும். இதனை 2வது களையெடுப்பின் போது மிதிக்கும் போது மண்ணில் மக்கி தலையுரமாகிறது. பசுந்தாள் உரங்களை நெல் வயலிலேயே வளர்த்து உழவு செய்து விடுவது போல் அசோலாவை நடவு செய்ய வேண்டிய வயலில் இட்டு வளர்த்து நடவு செய்வதற்கு 1 வாரம் முன்பு அசோலாவை மடக்கி உழுது மக்கச் செய்து பிறகு நாற்று நடுவது சிறந்தது. அசோலாவின் வேர்கள் முதிர்ச்சி அடைந்தவுடன் அவை செடியில் நின்று விடுபட்டு சேற்றுடன் கலந்து மக்கி அதிலிருக்கும் தலைச்சத்து நெற்பயிருக்கு கிடைக்கின்றது. அசோலாவை இடுவதனால் நெற்பயிருக்கு பல நன்மைகள் உண்டாகின்றன. அசோலா குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய ஓர் உயிர் உரமாகும். குறைந்த செலவில் அதிக பலன் அளிக்கின்றது. அதாவது தலைச்சத்தின் தேவையில் 25% வரை ஈடுகட்டுகின்றது. வேகமாக வளரும் தன்மை கொண்டுள்ளதால் குறைவான அளவு வயலிலிட்டால் போதுமானது. நீரின் மேற்பரப்பு முழுவதும் படர்ந்து வளர்வதால் களைகள் வளர்வது பெருமளவில் கட்டுப்படுத்தப்படுகிறது. மேலும் நீர் அதிக அளவு ஆவியாகாமல் தடுக்கப்பட்டு நீர் இழப்பு குறைகிறது. அசோலா இடுவதால் 15 முதல் 20% வரை கூடுதல் விளைச்சல் கிடைக்கக்கூடும் என்று ஆராய்ச்சி முடிவுகள் கூறுகின்றன. விவசாயத்தோடு மீன் வளர்ப்பு, கோழி வளர்ப்பு மற்றும் கால்நடை வளர்ப்பு ஆகியவற்றை உப தொழில்களாக செய்து வருபவர்கள் அசோலாவை அவற்றிற்கு 5% என்ற அளவில் தீவனமாக பயன்படுத்தலாம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: தேடுவோம்.
1: அமைப்பில் உதவி டி துர்கா.
0: கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
1: அமைப்பு எஸ் முருகேசன்.
0: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் இள மகளை வணங்கிடுவோம்.
1: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது.

நாளைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உணவு பதப்படுத்துதல் தொழில்களில் பொருளாதார கணக்கீடு. சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி பேராசிரியர் டாக்டர் ஜி செந்தில்குமார் அவர்களின் உரை, மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும்.

0: 8 மணி தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழகத்தில் புதிய அரசு அமைக்க தவேக தலைவர் திரு விஜய் உரிமை கோரியுள்ளார். இன்று சென்னையில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து இதற்கான கடிதத்தை அவர் வழங்கினார். முன்னதாக தவேகாவுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று காங்கிரஸ் அறிவித்தது. இது தொடர்பாக அக்கட்சியின் தமிழக பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் புதிய அரசு அமைக்க தவேகாவுக்கு ஆதரவு அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தில் காமராஜர் ஆட்சியை மீண்டும் கொண்டுவர இரு கட்சிகளும் இணைந்து பாடுபடும் என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த கூட்டணி உள்ளாட்சித் தேர்தல் மற்றும் மக்களவைத் தேர்தலிலும் தொடரும் என்றும் அவர் அதில் கூறியுள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தலில் தமிழக மக்களின் தீர்ப்பிற்கு மதிப்பளிக்கும் வகையில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் தவேக தலைவர் திரு விஜய் இணைந்து தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய உறுதியேற்றுள்ளதாகவும் திரு கிரீஷ் சோடங்கர் அதில் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. அக்கூட்டத்தில் காங்கிரஸ் சட்டப்பேரவை குழு தலைவராக திரு ராஜேஷ்குமார் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து தவேக அலுவலகத்திற்கு சென்ற காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் திரு விஜயை சந்தித்து ஆதரவு கடிதத்தை சமர்ப்பித்தனர். தவேக அமைச்சரவையில் பங்கேற்க உள்ளதாகவும் காங்கிரஸ் அறிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக 108 இடங்களில் வெற்றி பெற்ற தவேகாவிற்கு தற்போது 5 காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவு கிடைத்ததையடுத்து கூட்டணிக்கான எண்ணிக்கை 113 அதிகரித்துள்ளது. திரு விஜய் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளதால் அறுதி பெரும்பான்மைக்கு இன்னும் 6 உறுப்பினர்கள் தேவைப்படும் நிலையில் இதர கட்சிகளுடனும் தவேக ஆலோசனை நடத்தி வருகிறது. இதற்கிடையே காங்கிரஸ் தங்கள் முதுகில் குத்திவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இத்தொடர்பாக அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு சரவணன் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் தங்கள் உழைப்பால் வெற்றி பெற்ற காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இந்த முடிவை எடுத்துள்ளது தமிழக மக்களுக்கு செய்யும் துரோகம் என்றும் கூறினார். அவசரகதியில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி இதற்கான முடிவினை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் காங்கிரஸ் நம்பகத்தன்மையை இழந்துவிட்டதாகவும் திரு சரவணன் கூறினார். இந்நிலையில் தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டே தவேகாவுடன் கூட்டணி வைத்துள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் செல்வி ஜோதிமணி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு காங்கிரஸ் இந்த முடிவினை மேற்கொண்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். இதனை குறை கூறி திமுக ஆதரவாளர்கள் கருத்து தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். காங்கிரசின் தலைமை பண்பு குறித்து யாரிடமும் சான்றிதழ் பெற வேண்டிய அவசியம் தங்களுக்கு இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலன் சார்ந்த பயணத்தை காங்கிரஸ் தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றும் செல்வி ஜோதிமணி கூறியுள்ளார். தவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி உரிய ஆலோசனைகளை மேற்கொண்டு முடிவினை அறிவிக்கும் என்று அதன் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆதரவு கோரி தவேக தங்களுக்கு கடிதம் அனுப்பியிருப்பதாக கூறினார்.

0: இடதுசாரி கட்சிகளுக்கும் கடிதங்கள் அனுப்பப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். நாளை கட்சியின் முன்னணி நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவு மேற்கொள்ளப்படும் என்றும் திரு தொல் திருமாவளவன் கூறினார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் திமுக கூட்டணியில் தொடரும் என்று அறிவித்துள்ளது. இதற்கிடையே அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் அதன் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியை இன்று சென்னையில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். இந்த ஆலோசனைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் துணை பொதுச்செயலாளர் திரு கே பி முனுசாமி, தாவிகாவிற்கு ஆதரவு அளிப்பது குறித்து ஆலோசிக்கப்படவில்லை என்றார். எந்த சூழலிலும் தாவிகாவிற்கு ஆதரவு அளிக்கப்பட மாட்டாது என்றும் திரு கே பி முனுசாமி தெரிவித்தார். தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகளை இறுதி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக அரசு தேர்வுகள் துறை அறிவித்துள்ளது. இத்தொடர்பாக தேர்வுகள் துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தேர்வு முடிவுகள் வெளியாகும் நாள் குறித்த விவரம் ஒரு நாளைக்கு முன்னதாக அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை அதற்கான இணையதளத்தில் நாளை முதல் பதிவு செய்யலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள மாணவர் சேர்க்கை உதவி மையங்கள் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 9:30 தொடங்குகிறது. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் டெப் சீக்மெண்ட் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலை 800 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்வது திரைக்கானம். அன்புக்கு நான் அடிமைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் பி.சுசிலா குரல்களில் ஒலிக்கிறது முதல் பாடல்.

0: துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
0: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672292.
0: மின்னஞ்சல் முகவரி
1: specialschoolnirvagam@gmail.com.
2: திரைக்கானத்தின் அடுத்த பாடல் ஒலிக்கிறது சின்ன சின்ன வீடு கட்டி படத்திலிருந்து எஸ் ஜானகி, மலேசியா வாசுதேவன் குரல்களில்.

திரைகாணம் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே. தொடர்ந்து அடுத்த பாடல் ஒலிக்கிறது. கயல் படத்திற்காக ஹரிச்சரண், வந்தனா ஸ்ரீனிவாசன் குரல்களில்.

நேரம் 8:44. திரைக்கான நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அபய் ஜோத்புர்கர் குரலில் ஜீவா படத்திலிருந்து.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படும்.

0: கொடுக்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
0: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672292.
0: மின்னஞ்சல் முகவரி
1: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.

ஒலித்த பாடல் யுவன் சங்கர் ராஜா, சூரஜ் சந்தோஷ் குரல்களில். அஞ்சான் படத்திலிருந்து ஒலிக்கவிருப்பது இங்க என்ன சொல்லுது படப்பாடல். சிலம்பரசன் குரலில்.

0: சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அவரே பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டு போது தெரியுமா?
1: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு, அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டில் இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக். என்ன சொல்ற? இரு, கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், அதாவது யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். ஸோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.

0: searches were conducted at 9 locations across multiple cities, including Mumbai, Delhi, Lucknow and places in Gonda and Saharanpur districts of Uttar Pradesh. The Securities and Exchange Board of India, SEBI, has formed a special task force called Cybersuraksha.ai to tackle rising cybersecurity risks linked to artificial intelligence. The move comes amid concerns that advanced AI tools such as Claude Mythos can rapidly identify and potentially exploit system vulnerabilities at scale. India's young boxers have ensured 27 medals in the Asian Boxing Under 15 and Under 17 Championships in Tashkent, Uzbekistan. And now before we end the bulletin, the headlines once again. India and Vietnam agree to enhance trade, investment and technological partnership. Prime Minister Narendra Modi and visiting Vietnamese President Tho Lam announce several measures to keep shared heritage of the two countries alive. TVK Chief CEO Joseph Vijay stakes claim to form government in Tamil Nadu. Swearing-in ceremony of a BJP government in West Bengal to be held on Saturday at Brigade Parade Ground in Kolkata. US and Iran reported to be close to an agreement to end conflict and relax movement through Strait of Hormuz. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15. ஆகாஷ்வாணி சென்னை மதியில 820 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடரும் திரைக்கானத்தில் சித்திர செவ்வானம் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியின் குரல்களில்

மலேசியா வாஸ்தேவன் எஸ் ஜானகியின் குரல்களில் தர்ம யுத்தம் படப்பாடல்.

நேரம் 9:30. ஆகாஷ்வாணி தொடர்வது அரங்கிசை. இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சியில் சி சரோஜா, சி லலிதா ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், மாதிரிமங்கலம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம். முதலில் சரஸ்வதிஹாசன பிரியே எனத் தொடங்கும் புலியூர் துரைசுவாமி ஐயர் பாடல், நாட்டை ராகம், ஆதிதாளம்.

அடுத்ததாக காமாட்சி காமகோடி எனத் தொடங்கும் முத்துசாமி தீட்சிதர் கிருதி, ராகம் சிம்மேந்திரிய மத்தியமம், ரூபகத்தாளம்.

அரங்கிசை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய அரங்கிசையில் சி சரோஜா, சி லலிதா ஆகியோரின் பாட்டு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், மாதிரிமங்கலம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து அமிர்த வர்ஷினி ராகத்தில் அமைந்த ஆனந்தாமிருத தக்ஷினி எனத் தொடங்கும் முத்துசாமி தீட்சிதர் கிருதி ஆதிதாளம்.

அடுத்ததாக மத்தியமாவதி ராகத்தில் அமைந்த முச்சட பிரம்மாதுலகு எனத் தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்.

பாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மாரி மா

நிறைவாக நானொரு விளையாட்டு பொம்மையா என தொடங்கும் நவரச கன்னட ராகத்தில் அமைந்த பாபநாசம் சிவன் பாடல் ஆதித்தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை சி சரோஜா, சி லலிதா ஆகியோரின் பாட்டு கேட்டோம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், மாதிரிமங்கலம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம்.

நேயர்களின் நினைவிற்கு நாளை பிற்பகல் 1:10 எஃப்எம் கோல்ட் அலைவரிசையின் இசைமலர் நிகழ்ச்சியில் பிஎஸ் சீதாலட்சுமி அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், அக்ஷய் அனந்த பத்மநாபன் அவர்கள் மிருதங்கம், எஸ் சுனில்குமார் அவர்கள் கஞ்சிரா.

நாளை மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் விஷால் ஆர் சாபுராம் அவர்களின் சித்திரவீணை இசை கேட்கலாம். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், கே பிரவீன்குமார் அவர்கள் மிருதங்கம்.

நேரம் 10:45. ஆகாஷ்வாணி நேர்கள் கேட்கவிருப்பது காற்றோடு கலந்திரவா. பி சுஷிலா, சூலமங்கலம் ராஜேஸ்வரி, சரளா குரல்களில் ஒலிக்கிறது வியட்நாம் வீடு பட பாடல்.

0: உறவுக்கு சாறு கொஞ்சம் ஊத்தலாமா? தொட்டு தொட்டு வெட்டி வெட்டி கட்டி கட்டி போட்ட பின்பு சுவையுள்ள வாழைக்கனி காயலாமா? சுட சுட காளை பசு மேயலாமா?
1: நிறைவாக பதில் சொல்வாள் பத்திரகாளி படத்திலிருந்து வாணி ஜெயராம் பாடிய பாடல்.

நிறைவு பெற்றது காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 28.3 டிகிரி செல்சியஸ். பதிவான ஈரப்பதம் 74%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 28.6 டிகிரி செல்சியஸ். பதிவான ஈரப்பதம் 77%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் பதிவாகக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி தொடர்வது இதே அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நாளை காலை 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எஸ் விமல் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவும், தொடர்ந்து வானிலை. காலை 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை, இதில் திரை இசை. 7:10 தமிழ் அமுதம், வழங்குபவர் முனைவர் முகிலை ராஜபாண்டியன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு கண்ணாடி அணிவதன் முக்கியத்துவம் மற்றும் கண் குறைபாடுகளை சரி செய்வது குறித்து கண்ணல மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் 7ஆம் பகுதி இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். தொடர்ந்து உங்கள் கவனத்திற்கு ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை இடம்பெறும். 7:45 நகர்வலம் நிகழ்ச்சியில் நம்மை நாம் நேசிப்போம், கே அன்பரசி அவர்கள் எழுதிய செய்தி கோவை கேட்கலாம். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். நாளை காலை 8:02 தகைசுவால் தாகூர், ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் பிறந்தநாள் சிறப்புரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் கே மணிகண்டன் அவர்கள். 8:30 திரைகாணம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. நாளை காலை 9 மணிக்கு அரங்கிசையில் ஆர் ஹரிராம் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், எஸ் சத்யநாராயணன் அவர்கள் மோர்சிங். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்தச்சித்திரல், 11:02 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரலில் ஆர் சாய் கணேஷ் அவர்களின் மாண்டலின் இசை கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை. பிற்பகல் 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் சாகர் மாலா திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தொழிலில் தடைகளை தாண்டி ஹைதராபாத்தில் நடைபெற்ற 72வது தேசிய சீனியர் பெண்கள் கபடி சாம்பியன்ஷிப் போட்டியில் வெண்கலம் வென்ற தமிழக அணியின் விளையாட்டு வீராங்கனை தூத்துக்குடி எம் ரேணுகாதேவி அவர்களுடன் நேர்முகம். சுற்றுலா போலாமா ஷிம்லா பற்றிய தகவல்கள் வழங்குபவர் பி முத்துசெல்வி அவர்கள். சிந்திக்க சில நிமிடம் வழங்குபவர் டாக்டர் டி சங்கரி ஆகியன இடம்பெறும். நிகழ்ச்சி அமைப்பு உமா மீனா. 2:15 திரைகாணம். 2:55 வானிலை. நாளை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. இரவு 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியத்தின் 341வது பகுதி இடம்பெறும். 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் வி கார்த்திகேயன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். உணவு பதப்படுத்தும் தொழில்களின் பொருளாதார கணக்கீடு. சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி பேராசிரியர் டாக்டர் ஜி செந்தில்குமார் அவர்களின் உரை, மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05 9:15 திரைகாணம். 9:30 நாடக மலர், கல்யாண கலாட்டா நாடகம், எழுதியவர் கே பக்கிரியப்பன், நடிப்பு ராஜேந்திரன், சாந்தி தணிகாசலம், எல் விஜயா, ஆர் பசுபதி, பரத்ராம், டாக்டர் மீனாட்சி, லாவண்யா ஆகியோர், அமைப்பு கலை அன்பன் எஸ் அண்ணாமலை பாண்டியன் ஆகியோர். 10 மணிக்கு அகில பாரத பிராந்திய நாட்டுப்புற மெல்லிசை நிகழ்ச்சியில் ராஜேஷ்குமார் சோதாடர் அவர்களின் குஜராத்தி நாட்டுப்புற இசை.

0: 3 balls and Ishan Kishan's 55 off 32. And that is the end of this news bulletin.
1: நேரம் 11:10 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நேயர்களே, 101.4 MHz FM ரெயின்போ, 100.1 MHz FM கோல்டு மற்றும் 102.3 MHz விவித் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை மத்தியாலை 720 KHz இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.